கண்களிலும் காணாத உண்மையிலும் காற்றின் மென்மையிலும் கடலின் ஆழத்திலும் நிறைந்து அகிலமெங்கும் அன்பாய் அரவணைத்து ஒளியாய் வழிகாட்டிடும் இறைமையின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 100.5 இன் அருள் மாலை.

0: தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளின் சாரமாகும். அவ்வழிபாடுகளில் இசை வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை.
1: ஏழுமலை வாசா வெங்கடரமணா கோவிந்தா கோ.

உலகம் இன்னும் உறங்கும் நேரம், கனவுகள் விழித்திடும் நேரம், தூக்கத்தை வென்று எழும் ஒவ்வொரு நொடியும் வெற்றியை நோக்கி எடுத்து வைக்கும் முதல் அடி. இன்றைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் நாளைய சாதனை அதில்தான்.

0: இனி கோடை பண்பலை 100.5 செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தன்னலமின்றி தேசத்துக்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.

உள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் தான் அக்கட்சியை மக்கள் ஆட்சியிலிருந்து அகற்றியிருப்பதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய திங்கள் காலை அன்பு நேயர்களே, புத்துணர்வோடு வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இனிய நேயர்களே, எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து விலகுங்கள். கடந்த கால வேதனைகளை விட்டுவிடுங்கள். உங்கள் தவறுகளை ஏற்க பழகுங்கள். புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள் என யாரேனும் உங்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தால் தவறியும் தவறவிட்டு விடாதீர்கள் அவர்களின் நட்பை. ஏனென்றால் பலம் என்பது உடலில் தோன்றுவது மட்டுமல்ல, மனதில் விதைப்பது என்று சொல்லி நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம். வசந்த விடியல் நிகழ்ச்சிக்கு அன்பு நேயர்களை, நல்ல ஒரு தொடக்கம் நாளெல்லாம் பயனளிக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் துவக்கமாக இப்பொழுது உங்களுக்காக

0: இருக்கிறது.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பசப்பு ஊறு பருவரல் குரல் எண் 1184.

0: அவர் பிரிந்து சென்றாலும் எப்போதும் அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றேன், எப்போதும் அவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் இந்த பசப்பு என் மேனியில் பரவி கொண்டிருக்கிறதே, என்ன திருட்டுத்தனம்? குறள் எண் 1184, அதிகாரம் பசப்புரு பருவரல்.
1: உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவர் திறமாள், கள்ளம் பிறவோ பசப்பு.
0: அவர் பிரிந்து சென்றாலும் எப்போதும் அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றேன், எப்போதும் அவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் இந்த பசப்பு என் மேனியில் பரவி கொண்டிருக்கிறதே, என்ன திருட்டுத்தனம்? குறள் எண் 1184, அதிகாரம் பசப்புரு பருவரல்.

நமது மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் 100.5 செவினருக்கும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் நேர்களே. காலை 6:30 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகையின் வசந்த விடியல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சேவை செய்திகள். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7:00 சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்கமுக்கு தர்பார், பிரித்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகும். இன்றைய நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக. 8:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9:00 நேர்களே உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் நிகழ்ச்சி. இன்று உலக வெறி நோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு ராஜபாளையம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் வி ராமகிருஷ்ணன் அவர்கள். காலை 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11:00 கல்லூரி கலாட்டா. இன்றைய நிகழ்ச்சி ஸ்ரீ சத்தியம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் SS மருந்தியல் கல்லூரி வளாகத்திலிருந்து. நண்பகல் 12:00 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகையின் மகளிர் நேரம் இன்று ஆட்ட நாயகியாக விளம்பரம். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி. பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை கேட்கலாம். பிற்பகல் 2:00 தேனி பிசினஸ் போரமின் சிறப்பு தேடி வரும் பண்பலை. 3:00 உயிரெழுத்து நிகழ்ச்சி. மாலை 4:00 நேர்களை தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை பாட்டுக்குள் பதிலாக. 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை பாட்டுக்குள் பதிலாக. 5:00 இடைக்கால பாடல்கள் கேட்கும் நேரமாய் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். மாலை 6:00 ஆலய தரிசனத்தை தொடர்ந்து கதம்ப மலர்கள் மலரும் நம் கோடை பண்பலை 100.5. 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். 6:30 பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி. 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்தபந்தம் நிகழ்ச்சி. 8:00 இளமை பேசுகிறது கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் ககக்கப்போ எனும் விளையாட்டுகள் காத்திருக்கிறது. 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். 9:00 கொடைத்தென்றல். 10:00 கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் நினைவே சுகம். 11:00 இடைவிடாத பாடல்களோடு இரவு சிறகு. இணைந்து ரசித்திருங்கள் நேர்களே. நள்ளிரவு 12 வரை உங்கள் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: இன்று தஞ்சாவூர் மாவட்டம் நாதன்கோயில் ஜெகநாத பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

ஆயர்பாடியின் பெண்கள் கிருஷ்ணனே தங்களுக்கு மணாளனாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக காத்யாயனி தேவியை வழிபட்டு நோன்பு நோற்றார்கள். இந்த காத்யாயனி நோன்பை மார்கழியில்தான் நோற்றார்கள். பழந்தமிழ் நூலான பரிபாடல் மார்கழி மாதத்தில் கன்னியர்கள் அம்பா ஆடல் ஆடினார்கள் என்று சொல்கிறது. காத்யாயனி நோன்பையும் அம்பா ஆடலையும் அடிப்படையாக கொண்டு ஆண்டாள் நாச்சியாரும் மாணிக்க வாசக பெருமானும் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பாடினார்கள். திருமால் உறையும் திவ்ய தேசங்களில் ஆறு மட்டுமே விஷ்ணுவின் நகரம் என்பதற்கேற்ப விண்ணகர் என்று பெயர் பெறும். அதில் ஒன்றுதான் நந்திபுர விண்ணகரம். 108 திவ்ய தேசங்களில் 21வது திவ்ய தேசம் இது. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த தலம். மூன்று நிலை ராஜகோபுரத்தின் பக்கத்தில் வானுயர்ந்த கொடிமரத்தின் கீழே கருடன் அமர்ந்திருக்கிறார். நந்தி தீர்த்தம், நந்தி விமானம் மட்டுமல்ல, மூலஸ்தான கோபுரத்தில் பெருமாளை வணங்கியபடி நந்தியும் பிரம்மாவும் இருப்பதும் சிறப்பு. அது சரி, வைணவ தலத்தில் நந்தியம் பெருமானா, அது என்ன பிராணக்கதையாக இருக்கும் தெரிந்து கொள்வோமா? ஒருமுறை சிவபெருமானின் அதிகார நந்தியம் பெருமான் திருமாலை தரிசனம் செய்ய வைகுண்டம் சென்றார். ஆனால் நுழைவாயிலில் காவலர்களால் தடுத்தும் கேளாமல்

0: அவர்கள் முயற்சி செய்ததால் அவர்கள் சபித்தார்கள். நந்தி தேவர் உடல் உஷ்ணமாக சிவபெருமானிடம் முறையிட்டார். இறைவனும் திருமகள் தவம் செய்யும் செண்பக வனத்துக்கு சென்று தவம் செய்யும்படி சொன்னார். நந்தியும் தவம் செய்து திருமாலின் தரிசனம் பெற்றார். ஊர் நந்திபுர விண்ணகரமானது. கருவறையில் நந்தி தேவரும் நான்முகனும் திருமாலை வணங்குகிறார்கள். அதே போல இன்னொரு கதையாக தவம் செய்த திருமகளை மார்பில் ஏற்பதற்காகவும் சிவி சக்கரவர்த்தியின் தியாக உணர்வை பார்க்கவும் கிழக்கு நோக்கியிருந்த இறைவன் மேற்கு நோக்கி திரும்பியதாகவும் சொல்லப்படுகிறது. மூலவர் போக ஸ்ரீனிவாசன் மேற்கு நோக்கி வைகுண்டத்தில் இருப்பது போல ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் ஒரே ஆசனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார். மூலவர் சன்னதியில் நந்தி தேவர் ஜெகநாத பெருமாளை வணங்கியபடி இருப்பது எந்த வைணவ தலத்திலும் இல்லாத ஒன்று. செண்பகவல்லி தாயார் கிழக்கு நோக்கி தனிச்சன்னதி கொண்டு அருள்கிறார். உற்சவ பெருமாள் ஜெகநாதன் என்ற திருநாமத்தோடு தரிசனம் தருகிறார். இவர் பெயரிலேயே ஜெகநாத பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு திருமணம் செய்து பாயாசம் நிவேதனம் செய்தால் குழந்தை பேறு கிட்டும் என்பது ஐதீகம். விஜயரங்க சொக்கப்ப நாயக்கர் எனும் மன்னர் தன் அன்னைக்கு காரணம் தெரியாத நோயால் வாடிய போது இப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டார். நோய் நீங்கியதால் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்ததோடு ஆலயத்தின் உள்ளேயும் சிலைகளாக மன்னரும் மனைவியும் இடம்பெற்றார்கள். கல்லாமலே கவிமழை பொழிந்த காலமேகம் பிறந்த ஊர் இது. சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் அற்புதமான திருத்தலம். ஜெகம் புகழும் ஜெகநாத பெருமாளின் திருத்தாள் பற்றுவோம். நிறைவான வாழ்வை பெறுவோம். இன்று தஞ்சாவூர் மாவட்டம் நாதன் கோயில் ஜெகநாத பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை நூறு ஐந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
4: நம் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
8: வணக்கம், நான் உங்களுடைய பட்டாபி MS பாஸ்கர் பேசுகிறேன்.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை
1: செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை
2: நீங்கள் வாங்கும் 9 6 HUID தங்கநகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை
0: வழங்கும் வசந்த விடியல்

இது உங்கள் கூடை பண்பலை 100.5. இனிய விடியலில் இணைந்திருக்கிறோம். இது வசந்த விடியல்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
6: இன்றைய மனதோடு ராகம் புதுக்கோட்டை மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது. கோடை பண்பலை 100.5.
7: கோடை பண்பலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
8: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். பூந்தளிர் நேரம். ஒரு குட்டி குழந்தை நம்ம முன்னாடி அவங்களோட பேர் சொல்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: நரேஷ்.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னு சொல்லலாமா?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஜான் மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல்.
0: நீங்கள் எப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போனீங்க? இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? கரெக்டாக சொல்லுங்கள்.
1: எல்கேஜி.
0: அப்புறம் ஏன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சொன்னீங்க? உங்களுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கா?
1: ஆமாம்.
0: சரி, அப்பா பேர் அம்மா பேர் சொல்லலாமா?
1: லோகேஸ்வரன்.
0: அம்மா பேர்?
1: பிரபாவதி.
0: உங்கள் கூட பிறந்த அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்களாமே, அண்ணா பேர் சொல்லலை? அண்ணா பேர் சொல்லலாமா?
1: கிருத்தேஷ்.
0: கிருத்தேஷ், கரெக்டா? சரி. இவ்வளோ நீங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் அண்ணாவும் தம்பியும் பயங்கர

0: அப்பாவா சண்டை போடுவீங்களாமே? அப்பா சொன்னாங்க என்கிட்ட.
1: ஆமா.
0: சரி, என்ன சண்டை போடுவீங்க, எதுக்காக சண்டை போடுவீங்க?
1: அப்பா
0: அண்ணா அண்ணா அடிச்சிருவாங்களா? ஏன் அடிப்பாங்க?
1: அவன் காரு
0: காரு
1: தர மாட்டான்.
0: சரி, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க?
1: சப்பாத்தி.
0: இது என்ன சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: சப்பாத்தி.
0: சரி, இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? கதையா, கவிதையா, பாட்டா, ரைம்ஸா? சொல்லுங்களேன், கேட்டுருவோம்.
1: Are you sleeping? Are you sleeping? Brother John, Brother John, morning whistle ringing, morning whistle.

0: ஓகே, உங்களுக்கு மெர்சி மிஸ் பிடிக்குமா? நீங்கள் சேட்டை போனால் அடி வைப்பாங்களாமே? அப்படியா?
1: அடிக்க மாட்டாங்க.
0: சரி, உங்கள் ஃப்ரெண்டு பேர் எனக்கு சொல்லலாமா?
1: நிக்கோலஸ்.
0: நிக்கோலஸ் மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்டாக, வேறு யாரும் ஃப்ரெண்டு இல்லையா? சரி, நிக்கோலஸ் நீங்களும் கிளாஸில் பேசிக்கிட்டே இருக்கீங்களாமே? அப்படியா? நான் பார்த்தேன் என் கண்ணால், தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசுகிறீங்க அப்படி ரெண்டு பேரும் உட்காந்து?
1: ஜாலியாக பேசுவோம்.
0: பென்சில் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ் கொண்டாடுறீங்களா? பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லலாமா?
1: பென்சில்,
0: ஆ,
1: எரேசர், ஷார்பன், கிரையான்ஸ்.
0: இரேசர் டெய்லி காணாமல் போயிருதுன்னு வீட்டில் அம்மா திட்டினாங்களாமே, எனக்கு தெரியுமே. பத்திரமா வச்சுக்கிறீங்களா இரேசரை?
1: பத்திரமா வச்சுக்குவேன்.
0: பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ்.
0: ஏன் போலீஸ் ஆகணும்?
1: தப்பு பண்ணால் தான் அடிப்பேன்.
0: தப்பு பண்ணால் அடிப்பீங்களா? அப்பாடி, யாரும் தப்பு பண்ணிடாதீங்க, நரேஷ் போலீஸ் ஆகி அடி போட்டுருவாங்க, அப்படி தானே? சரி, உங்களோட இவ்வளோ நேரம் பேசுனதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் பெரிய ஆளாகி ஒரு நல்ல காவல்துறை அதிகாரியாக கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.
2: கோடை பண்பலின் நெருப்புள்ளியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைவரையும் வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சி சு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29 கொண்டாடுவோம். செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
6: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
9: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
11: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
0: நேரம் காலை 6:45. இனிய காலையில் இணைந்திருக்கிறோம், இது வசந்த விடியல்.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
1: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சி சு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29ஆம் தேதி கொண்டாடுவோம். செப்டம்பர் 29ஆம் தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
0: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
1: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: இன்றைய மனதோடு ராகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக. காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி உலக வெறிநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக. சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவிருக்கிறார் ராஜபாளையம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் வி. ராமகிருஷ்ணன் அவர்கள். தெய்வீக ராகங்களோடு இணைந்திருக்கிறோம். இது வசந்த விடியல் நிகழ்ச்சி.

உதய கோலமிட்டு நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதுவே உங்கள் பார்வையாக மாறும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நிகழ்ச்சியை. மீண்டும் சந்திக்கலாம் காலை 8 மணிக்கு. புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை வரவேற்று விடைபெறுகிறேன். உங்கள் பனசரி யோகானந்த். நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை
1: செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை
2: நீங்கள் வாங்கும் 96HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை
0: வழங்கிய வசந்த விடியல்
3: இனி கோடை பண்பலை 100.5 சுகமான காலை

0: கோடை பண்பலை 100.5.
1: குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்ல அப்படின்னாலும் எல்லாரும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன், சரியா? என்ன ஒரு அழகு!

அழகான சிலைய பார்த்தா நாம நினைக்கிறதுனமோ சொல்றதுனமோ உண்மைதாங்க. அர்ப்பணிப்பு இருந்தா அதோட பலன் நாம ஆச்சரியப்படுற அளவுக்கு சிறப்பா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி யோசிக்கிறோம்னு வைங்களேன், ஒரு சிற்பத்தை செதுக்கிறத விட இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சில இடங்களை அந்த சிற்பி நீக்கிறதால தான் அது ரொம்ப தத்ரூபமா தெரியுது. வேண்டாத சில இடங்களை தட்டி விடுறதால ஒரு சிலையே சிறப்பா இருந்தா நாமளும் நம்ம லைஃப்ல தேவையில்லாத சில விஷயங்களை ஒமிட் பண்ணா சந்தோஷம் நம்ம அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கேக்கலாமா வங்க கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. உல்லாசமான காலையில் உற்சாகத்தோடு இணைகிறேன் நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. அருமையான திருக்காலை வணக்கம் நேர்களே.

ஆறு நிமிடம் ஆயிடுச்சுங்க. கேட்டு இருக்கிறோம் கோடை பந்தலை நூறு புள்ளி ஐந்துல சுகமான காலை நிகழ்ச்சி. அதாவது இந்த மெட்ராஸ் மல்லி அப்படின்னு ஒரு பூ இருக்குது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. மெட்ராஸில் இருக்கவங்களாம் அதை வந்து வாங்கி வைப்பாங்க. எல்லா ஊர்களையும் பொதுவாக கிடைக்குதுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு பிச்சி பூ மாதிரி இருக்கும். பிச்சி பூவையும் இதையும் பக்கத்தில் வச்சோம்னா ஒரு நிமிஷம் நம்மளே குழம்பிடுவோம், இதில் எது வந்து பிச்சி பூ, இதில் எது வந்து மெட்ராஸ் மல்லி. ஆனால் பார்க்குறதுக்கு பிச்சி பூ மாதிரி இருந்தாலும் பேர் என்னவோ மெட்ராஸ் மல்லிங்க. என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனால் மூணு பார்த்தா அதில் ஸ்மெல்லே இருக்காதுங்க. ஆனால் சும்மா பரவாயில்ல அப்படின்னு நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் அவங்க இப்போ அடுத்ததான் ஒரு பாட்டு வரப்போகுது. இப்போ ஏனடி ஏன் என்ன இப்படி ஆக்குனேன் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டோம்ல, அதில் பாடின அந்த பாடகையோட குரலில் வேறு ஒரு பாடகரோட குரலில் அதே இசையமைப்பாளரோட இசையில் பாடல் வருது, கேட்கலாமா? 7:07 உங்கள் கோடை பந்தலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில்

11 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எனக்கு இந்த பாட்டு கேட்டிங்களா அதே மாதிரி இருந்துச்சா? அதே மாதிரிலாம் இல்லை, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு, அப்படி தானே? சரி, இப்போ இதே மாதிரி இன்னொரு பாடல் கேட்கலாமா? இதே ஃபீமேல் வாய்ஸில் வருதுங்க, கேட்கலாம். 7:12 ஆயிடுச்சுங்க, வாங்க வாங்க வாங்க.

0: கூட ரொம்ப பயந்துட்டேங்க. ஆனா அந்த டாக்டர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் போன உசுரே திரும்பி வந்துச்சு அப்படின்னு அசால்ட்டா நினைச்சு விடுற ஒரு விஷயம், பேராபத்தா ஆக போகிறது அப்படின்றது கூட தெரியாம மருத்துவர்களோட உதவி கிடைச்சதுக்கு அப்புறமா நாம இந்த வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துறது உண்டுங்க. இப்படி நமக்கு நாமளே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு காய்ச்சலா, இதுக்கு நம்ம ரெண்டு மாத்திரையை வாங்கி போட்டா சரியாயிரும் அப்படின்னு நம்மளா எடுக்கிற விஷயங்கள் பின்னாடி நம்மளை கொண்டு போய் எங்கேயோ நிறுத்திடுதுங்க. அதுல முக்கியமான ஒண்ணுதாங்க இந்த நாய்க்கடி. இன்னைக்கு வந்து உலக வெறி நோய் தின சிறப்பு நிகழ்ச்சியாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியா வர காத்திருக்குங்க. காலை 9 மணிக்கு உங்கள் கூட பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக உங்க கூட கலந்துக்க யார் இணையறாங்க தெரியுமா? ராஜபாளையம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் ராமகிருஷ்ணன் வந்து இணைய போறாருங்க. உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் சிறப்பான முறையில பதிலளிக்க காத்திருக்காங்க. தவறாம கலந்துக்கோங்க இன்று காலை 9 மணிக்கு உங்கள் கூட பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில.
1: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ஆதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் விழுங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: 7:20 ஆயிடுச்சுங்க. பாட்டும் பதமும் கேட்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி மூன்று அழகான பாடல்களை கொடுத்தேன் பார்த்தீங்களா, நானே அந்த பாட்டில் மயங்கி இந்த வேளாண் தகவல்களை கொடுக்க மறந்துட்டேங்க. ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க. இப்போ உங்களுக்காக வருது, கேட்டுட்டு நம்ம பாட்டும் பதமும் கேட்கலாம். கொடி பண்பலை 100 இதில்
1: பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 28, 29 மற்றும் 30 தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சணல் பைகள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: நிமிஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து கேட்ட பாடல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இல்லைங்க, அப்படியே ஸ்ரேயா கோஷல் பாடத்தானமா போட்டுட்டு இருக்கேன். அப்படி என்ன இன்னைக்கு சிறப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. சிறப்பு இல்லைங்க, அதாவது தமிழ் அப்படின்ற மொழியில் ஒரு எழுத்து கூட தெரியாமல் தமிழை கற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு இனிமையாக அதே உச்சரிப்போட பாடுறாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஒரு வேலையில் சேர்ந்துட்டோம்னு வைங்களேன், அதில் வந்து நமக்கு ரொம்ப சவாலான சில விஷயங்களெல்லாம் பார்த்து நம்ம பயந்து ஓடிடாமல் அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஸ்ரேயா கோஷலோட பாட்டெல்லாம் போட்டுட்ருக்குறேன்.
1: நீங்களே வந்து கணிச்சிருப்பீங்க. ஆமாங்க, அதே பாட்டு தான் வரப்போகுது. வாங்க கேட்கலாம்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்.
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.

0: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசை லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: அவங்களும் வேற வேற ஸ்டைல பாடிட்டே இருக்காங்களா, இல்ல நான் இதை எதிர்பார்க்கல, இல்ல நீ வந்து உன்னோட வாய்ஸ்ல பாடு, நீ வந்து உன்னோட ஆத்மால இருந்து பாடு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களா. ஒரு நிமிஷத்துல வந்து நம்ம ஸ்ரேயா கோஷல் அழுதுட்டாங்களாங்க, அழுந்து அப்படியே அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டாங்களாம். நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு முடிவெல்லாம் பண்ணிட்டாங்களாம். வேற ஒரு பாடையும் போட்டு இந்த பாட்டை பாடுறதுக்கு தயாரும் ஆயிட்டாங்களாங்க. மறுநாள் காலையில வந்து இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் சார், இத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண

பாத்தீங்களாங்க, இதான் நான் எதிர்பார்த்தேன். அப்படியே வந்து ஒரு கிராமத்துல இருக்கிற பொண்ணு வந்து எப்படிமா பாடுவா, அப்படியே இப்படி அப்படியே அப்படி கூப்பிடுற மாதிரி அப்படியே சாதாரணமா பாடுவாமா, இதைதாம நான் எதிர்பார்த்தேன், சூப்பர்மா அப்படின்னு சொன்னாங்களாம். எவ்வளோ ஒரு சேலஞ்ச் பார்த்தீங்களாங்க, அதாவது வந்து மொழி தெரியாது, தமிழ் தெரியாது, ஒரு இசையை மட்டும் கற்றுக்கிட்டு அது வந்து நம்ம இயக்குநர்களோட நடிகர்களோட நடிகைகளோட குரலுக்கு பொருந்தி போகிற மாதிரி இவ்வளோ அழகான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, இந்த தகவலோடு இப்போ இன்னொரு பாட்டு வருதுங்க. இந்த பாட்டு நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. வாங்க ஜில்லுன்னு ஒரு காலையில் ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துலேருந்து கேட்கலாமா?

0: கோடை பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
1: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
2: மன்னா வணக்கம்.
3: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
2: என்ன மன்னா, உங்கள் குரலில் ஒரு சலிப்பு தெரிகிறது, என்ன ஆனது?
4: புரட்டாசி முடிகிற வரை அரண்மனையில் அசைவ உணவு கூடாது என்று ராணியார் கராராக சொல்லிவிட்டார். 30 நாட்களை எப்படித்தான் அசைவ உணவு இல்லாமல் அசைபோடுவது அமைச்சரே?
2: நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு மன்னர் காலை எழுந்த உடனேயே அசைவம் சாப்பிட முடியாதே என்ற பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருக்கிறாரே. மன்னா, இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா? விடுங்கள், 30 நாட்கள் தானே, கன நேரத்தில் ஓடிவிடும். ஆனால் மன்னா, இந்த புரட்டாசி உள்ளிட்ட இன்னும் சில மாதங்களில் நம்முடைய மக்களில் பலர் இந்த அசைவ உணவை சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்கிறார்களே, எதனால் மன்னா?
4: நீங்கள் சொல்லுவது சரிதான அமைச்சரே. சிலர் புரட்டாசியில் அசைவ உணவு சாப்பிட மாட்டேன் என்பார்கள். சிலரோ மார்கழியில் எங்களுக்கு அசைவ உணவு சாப்பிடும் பழக்கம் இல்லை என்பார்கள். சிலரோ கார்த்திகையில் எங்கள் வீட்டில் அசைவ உணவு செய்யக்கூடாது என்பார்கள். இது குறிப்பிட்ட ஒரு மதத்தில் மட்டும் இருக்கிற பழக்கம் இல்லை. இன்னும் ஒரு சில மதங்களிலும் வருடத்தில் 1 மாதம் மட்டும் அசைவ உணவு சாப்பிடாமல் இருக்கிற பழக்கம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும்.
2: அதுதான் மன்னா, ஏன் அப்படி ஒரு பழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் என்று கேட்கிறேன்.
4: அமைச்சரே, அதற்கு பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆனால் அறிவியல் பார்வை கொண்டு யோசித்தால், மனித இனத்தில் நாகரிகம் உருவாவதற்கு முன்பு வாழ்ந்த ஆதி மனிதன் காடு மேடுகளாய் சுற்றி திரிந்தான். விலங்குகளோடு விலங்காக வாழ்ந்து வந்தான். அப்போது வேட்டையாடுவதுதான் அவனது வாழ்க்கை. அதனால் வருடம் 365 நாளும் அவன் அசைவ உணவைத்தான் உண்டான். அதன் பிறகு பல மாற்றங்கள் ஏற்பட்டன. விவசாயம் கற்றுக்கொண்டான். நிலையாக ஒரு இடத்தில் வாழத் தொடங்கினான். நாகரிகம் வளர்ந்தது. மனித வாழ்க்கை முறையை நெறிப்படுத்த மதங்கள் உருவாயின. அந்த மதங்கள் அவன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தன. அதனால் அவனுடைய வாழ்க்கை முறையானது. அதில் ஒன்றுதான் 12 மாதத்தில் 1 மாதத்தில் மட்டும் அசைவ உணவை தவிர்ப்பது என்பது.
2: சரிதான் மன்னா, ஆனால் அது எதற்காக என்று கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: சொல்லுகிறேன் அமைச்சரே. அசைவ உணவு என்பது நம் உடல் உறுப்புகளுக்கு செரிமானம் செய்வதற்கு சிரமமான பொருள். பொதுவாக உடல் உறுப்புகள் ஒரு அசைவ உணவை செரிமானம் செய்வதற்கு 72 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் என்கிறார்கள். அப்படியானால் உடல் உறுப்புகள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதிகமாக உழைக்கும் போது விரைவாக அதனுடைய செயல்பாடுகளில் பழுது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த செரிமான உறுப்புகளை பாதுகாப்பதற்காகவும் மனித நலனை கருத்தில் கொண்டும் வருடத்தில் 1 மாதம் மட்டும் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
2: ஓஹோ, ஒரு மனிதன் வாரத்தில் 6 நாட்கள் வேலை செய்தால் 7வது நாள் ஓய்வு தர வேண்டும் உடலுக்கு என்று சொல்கிறார்களே, அதை போல?
4: ஆமாம் அமைச்சரே, அதை போலத்தான்.
2: நீங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் சிறப்பான செய்திகள் தான் மன்னா, ஆனால் நீங்கள் எப்படி கடைபிடிக்க போகிறீர்கள்? நீங்கள் எப்படி 1 மாதம் அசைவ உணவு இல்லாமல் இருக்க போகிறீர்கள்?
4: அதைத்தான் அமைச்சரே நானும் யோசிக்கிறேன், என்ன செய்யலாம்? அமைச்சரே, இப்படி செய்தால் என்ன?
2: எப்படி மன்னா?
4: தினமும் உங்கள் வீட்டிலேயே அசைவ உணவை சமைத்து யாருக்கும் தெரியாமல் அரண்மனைக்கு எடுத்து வந்து விடுங்கள். நீங்களும் நானும் மட்டும் ரகசியமாய் சாப்பிட்டு குதூகலிப்போம்.
2: என்ன, நீங்கள் விதி மீறுவதற்கு என்னையும் கூட்டாளியாக பார்க்கிறீர்களா? நான் வரமாட்டேன் மன்னா. இது மட்டும் ராணியாருக்கு தெரிந்தது. அசைவ உணவு அல்ல, சைவ உணவு கூட

0: கொடுக்கக்கூடாது என்று கட்டளை இட்டு விடுவார், பட்டினி போட்டு விடுவார். பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த விளையாட்டிற்கெல்லாம் நான் வரவில்லை மன்னா. ஆளை விடுங்கள்
1: அமைச்சரே. ஓடாதீர்கள், நில்லுங்கள், நில்லுங்கள் அமைச்சரே, அமைச்சரே.
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: வணக்கம், நான் ரேவதி பேசுறேன். கோடை வானொலி நிலையம் எத்தனையோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கோடை எஃப்எம் 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.
4: ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட.
5: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
6: தங்கள் அன்புடன்.
5: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
6: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
5: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
6: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
5: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
6: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
5: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
6: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
5: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
6: நமது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: இன்று காலை 8 மணிக்கு வரக்கூடிய கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி அன்போடு அழைக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களே. 7:50 ஆயிடுச்சுங்க, உங்களுக்கே தெரியும் இன்று அன்று வாங்க கேட்டு வந்துடலாம்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
2: இன்று செப்டம்பர் 28 பிரசவ காலத்தில் பெண்கள் மரிப்பதும் பிறந்த பின் குழந்தைகள் இறப்பதும் சாதாரண காயங்கள் கூட யமனுக்கு அழைப்பு விடுத்த நிலை மாற்றம் பெற தொடங்கியது பெனிசிலின் என்கிற மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு. நச்சுமுறி மருந்து பென்சிலின் வந்த பின்னர் தான் மருத்துவ உலகம் மகிழ்ச்சி கொண்டது. உலக மக்களில் 20 கோடிக்கும் அதிகமான மக்களை காப்பாற்றியுள்ள பென்சிலினை சர் அலெக்சாண்டர் பிளமிங் கண்டுபிடித்தது 1928 இன்றைய செப்டம்பர் 28 நாளில் தான். சீனாவில் லூ மாநிலத்தில் உச்சவ் கிராமத்தில் 551 இன்றைய செப்டம்பர் 28 அன்று ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு குங்ஸியு என்று பெயர் சூட்டினார்களாம். தத்துவஞானி கன்ஃபியூசியஸ் பிறந்த நாள் இன்று.

0: ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிற நிறுவனம் கணினி விளையாட்டுகளுக்குரிய தேவையான பொருட்களை விற்பனை செய்கின்றது. இதன் உரிமையாளர் ஓர் இந்திய தொழிலதிபர். அதே நேரம் அவர் ஒலிம்பிக் விளையாட்டு வீரர். ஆம், அவர்தான் அபினவ் பிந்த்ரா. குறிபார்த்து துப்பாக்கி சுடுகின்ற ஆற்றல் பெற்றவர். 2008 ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதலில் தங்கப்பதக்கத்தை அடைந்தவர். ஒலிம்பிக் வரலாற்றில் தனிநபர் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற முதலாம் இந்தியர். 1982 பிறந்த அபினவ் பிந்த்ரா இன்றைய செப்டம்பர் 28 நாளை கொண்டாடுகின்றார். ராகங்கள் தாளங்கள் 100, ராஜா உன் பேர் சொல்லும் பாரு என்று இவர் பாடியிருந்தாலும், இசைக்குயில் ராணி உனக்கு நிகர் யாரு என்று நாம் சொல்லிவிடலாம் இவரை. 4 வயதில் பாட ஆரம்பித்து 30,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி இருக்கின்றவர். 1942 மராத்தி மொழி பாடலை பாடத் தொடங்கியவர். 1948 இவர் பாடிய மஜ்பூர் என்ற திரைப்படம் இவருக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தியதாம். உலக அளவில் அதிக பாடல்கள் பாடியவர் என்ற நிலையில் 1974 கின்னஸ் சாதனை விருது பெற்றவர். இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்படுகின்ற மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா அளிக்கப்பட்டதோடு தாதா சாஹிப் பால்கே விருது அடைய பெற்றவர். 1929 இதே செப்டம்பர் 28 பிறந்த இந்திய இசைக்குயில் லதா மங்கேஷ்கர். தியாகராஜ பாகவதர் நடித்த அமரகவி படத்தில் கலைவாண நகைச்சுவை குழுவில் ஒரு நடிகராக தோன்றி முதன் முதலில் தனது முகத்தை தமிழ் திரைக்கு காட்டியவர். திரைப்படங்களில் எப்போதும் நல்ல வார்த்தைகளே பேசப்படல் வேண்டும் என்று ஆரம்ப காலத்திலிருந்தே தன்னை வடிவாக்கி கொண்டவர். கலைவாணரின் சொந்த தயாரிப்பான பணம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுக்கு தந்தையாக தோன்றி பாத்திரத்தன்மை அறிந்து நடித்தவர். அவர்தான் தனால் தங்கவேலு என்கிற கே.ஏ. தங்கவேலு. இவ்வுலகு நீத்த நாள் இன்று 1994 மறைவுற்றார்.
1: 1907
2: இந்திய விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் பிறந்த நாள்
1: என்று.
2: போர்கள் வாங்கிய உயிர் பலியை காட்டிலும்
1: இயற்கை மனிதத்தின் மீது தொடுத்த போரில் மாய்ந்த உயிர்களே ஏராளம்.
2: அவைகளில் நோய்களின் பங்கு அளவிடற்கரியது.
1: அந்நோய்களுக்கு மருந்தை கண்டறியும் விஞ்ஞானிகள் என்றும்
2: மக்கள் மனதில் நிற்பர் காலங்கள் கடந்தும்.
1: அந்த வரிசையில் அம்மை
2: ரேபிஷ் போன்ற கொடிய நோய்களுக்கு மருந்தை கண்டுபிடித்ததோடு
1: ஆந்த்ராக்ஸ் நோய்க்கு தடுப்பூசி கண்டறிந்ததோடு
2: பாலை கிருமி நீக்கம் செய்யும் முறையை உலகிற்கு தந்த
1: பிரெஞ்சு அறிவியலாளர்
2: நுண்ணுயிரியலின் தந்தை லூயி பாஸ்டர் நினைவு நாள் இன்று.
1: ஆண்டு 1895
2: லிஷா என்னும் வைரசால் ஏற்படும் வெறிநாய்க்கடி நோயானது
1: வெறி பிடித்த நாயின் எச்சிலில் இருந்துதான் வருகிறது என்பதை தன் உயிரை பணயம் வைத்து கண்டுபிடித்த
2: லூயி பாஸ்டரை கௌரவிக்கும் விதமாக
1: அவரின் நினைவு நாளை இன்று கடைபிடிக்கிறோம்.
2: உலக வெறிநாய்க்கடி நாளாக. அனைத்து வித தகவலையும் பெறுவதற்கான சர்வதேச நாள்
1: பொதுவாக தகவலை பெறுவதற்கான நாள் என்று அழைக்கப்படுகிறது.
2: இந்நாளை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 28 திகதி கொண்டாட வேண்டும் என்ற
1: யுனெஸ்கோவின் பொது கருத்தினால் ஏற்படுத்தப்பட்டது.
2: 2015 உருவாக்கப்பட்டு
1: 2016 கொண்டாடப்படும் நாள்
2: முறையாக அறிவிக்கப்பட்டது
1: என்று
2: அனைத்து வித தகவல்களையும் பெறுவதற்கான சர்வதேச நாள். கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி Women's Innovator, your perfect partner.
4: உங்களுக்கு எங்களை விட்டா நிறைய பேர் இருக்காங்க, ஆனா எங்களுக்கு உங்களை விட்டா யாருமே இல்லைங்க. அதனால எப்போதும் பண்பலை கேட்டுட்டே இருங்க, பரவசமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டி

தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் தான் அக்கட்சியை மக்கள் ஆட்சியிலிருந்து அகற்றியிருப்பதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகள் தவேக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.

0: சிறக்கும் நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: அன்பு நேயர்களே, இந்த காலை நேரத்தில் மனதோடு ராகத்தில் சந்திக்கும் ஆவலோடு காத்திருக்கிறேன் நான் உங்கள் பனசிறி யோகானந்த். ஒரு சின்ன கேள்வியோடு தொடங்கிடலாம். யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு? ஏன் மேடம், நிறையா இருக்கிறவங்களா பார்த்து அவார்டு எதுவும் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. முதல்ல கேள்விக்கான பதில் உங்கள் கிட்டேருந்து வரணும். யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு? அப்போனா இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எந்த விஷயம் அப்படின்றீங்களா? நமக்கு வர்ற பிரச்சனைக்கும் நம்ம வீட்டு வாஷிங் மெஷினுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன தெரியுங்களா? சவுண்டாக வச்சு கேட்குறீங்களா நிறைய பேர்? ஆமாங்க, ஒற்றுமை இருக்குது. நமக்கு வர்ற பிரச்சனைக்கும் நம்ம வீட்டு வாஷிங் மெஷினுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ரெண்டுமே நல்லா நம்மளை சுத்தலில் விட்டுட்டு ஒரு வழி பண்ணிட்டு தான் பளிச்சுன்னு முடிவும் கிடைக்கும், துணியும் கிடைக்கும். இதனால் என்ன சொல்ல வர்றோன்னா, எப்படியும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு அதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தேடுங்க, அந்த பிரச்சனைக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலாமா மனதோடு ராகம். இன்னைக்கு நிகழ்ச்சி எந்த மாவட்டத்துக்காக அப்படின்னு சொல்லணும்னா, பழங்காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்நாட்டு மன்னர்களிடமிருந்து தங்களுடைய குடும்பத்தை, அதாவது மற்ற நாட்டு மன்னர்களுடைய குடும்பத்தை காக்கிறதுக்காக ஒரு கோட்டை அமைக்கப்படுமாங்க. கோட்டையை விட மிகப்பெரிய கோட்டையாக அமைக்கப்படுமா, அது அவங்க வசிக்கிறதுக்காகவாம். அது மாதிரி கோட்டையை விஜய ரகுநாத சேதுபதி தேவர்ன்ற ராமநாதபுரம் மன்னர் உருவாக்கிய கோட்டை இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த கோட்டையோட பெயர் திருமயம் கோட்டை.

0: திருமயம் கோட்டை உள்ள புதுக்கோட்டை மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது நிகழ்ச்சி. வாருங்கள் நேர்களை, காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5. புதுக்கோட்டையிலிருந்து புதுசா பேச வர்றவங்களுக்காக 24 24 24 சகோதரிகள் 24 24 29 வரலாம். வழக்கமாய் பேசும் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்கள் 24 24 26 அல்லது 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 04 5 42. வாங்க முதல் நேயர், வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம் குறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோனாபட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா.
0: அங்க இருக்க சகோதரிகள் சொல்லிருக்க கூடாது, சில பேர் பேரை குறிப்பிட்டு சொல்லிருக்கணும், அப்படிதானே?
1: முன்னாடி எங்க புதுக்கோட்டையை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அதோட என்ன திருமய பக்கம் தான் எங்க ஊரு. திருமயம் மட்டும் தானே எங்க ஊரு, திருமயம் ரொம்ப பக்கம் எங்களுக்கு. எல்லாமே ஆபீஸ் பூராமே திருமயம் தான்.
0: எவ்வளவு பக்கம்
1: அங்கிருந்து வந்து? ஒரு ஒரு 5 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாப்பா.
0: கோனாப்பட்டுல இருந்து திருமயம் வந்து 5 கிலோமீட்டர், அப்படியா?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா. 10 ரூபா சார்ஜ் வாங்கிக்கிறாங்க, பஸ்ஸுக்கு 10 ரூபா வாங்கிக்கிறாங்க முன்னாடி. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரெண்டாவது வந்து எங்க ஊரே அவ்வளவு பெருமை வாய்ந்தது, ஏன்னா ஒரு வீதியே ஒரு வீடு இருக்குப்பா. செட்டிநாடுன்னு கண்டு ஒரு அவ்வளோ பெரிய வீடுகள், நிறைய ஷூட்டிங் எல்லாம் எங்க ஊர்ல நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க, அதையும் நான் பெருமையா சொல்லிக்கிறேன்.
0: நிறைய பேச்சாளர்கள் இருக்கீங்க, அதையும் பெருமையா நாங்க சொல்லிக்கிறோம்.
1: நீங்க தங்கையெல்லாம் எங்க வீட்டுக்கு, எங்க ஊருக்கு, எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்.
0: நீங்க தான் சொல்லிருக்கீங்களே ஒரு ஊரே வந்து ஒரு வீடா இருக்கும்னு. அப்ப கிளம்பி வந்துடுறோம் நாங்க, சரிங்களா?
1: ஒரு வீதி வீதி ஒரு வீதியே
0: ஒரு வீடா இருக்கும். சரிங்க, அப்ப நாங்கெல்லாம் தங்குறதுக்கு சரியா தானே இருக்கும்?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம வீடுகளுமே நல்லா ஓரளவு நல்லா இருக்கும்பா, எங்க வீடுகளுமே நல்லா பெருசா தான் இருக்கும்பா.
0: சரிங்க சரிங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து ஜனநாயகன் படத்துல இருந்து தளபதி கச்சேரி அந்த இனிய பாடல உங்களுக்காகவும் நம்ம பண்பலைய நேயர்களுக்காகவும் அனைவருக்காகவும் வழிவரப்புங்க.
0: ரொம்ப பெரிய மனசுங்க, உங்களுக்காகவும் வருது கோடை பண்பலையில.

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா போடே.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
6: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
7: சத்யஜோதி பிலிம்ஸ், டிஜி தியாகராஜன் வழங்கும். இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். வெட்டி நடை போடுகிறது.
8: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
11: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
12: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
11: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
14: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
15: நாம சொல்ற விதி என்பது வேற ஒண்ணுமே கிடையாது. சப்கான்சியஸ் மைண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற நாம அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ங்கறத அப்படியே புழிஞ்சு தூக்கி அப்படியே தூக்கி அடிச்சிட்டு டோட்டல் கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா விதியை ஜெயிக்கலாம். அது என்னங்கறத சயின்டிபிக்கா பார்க்கணும். விதிங்கிறது என்னங்கறத பார்க்கணும். உங்களுடைய உடல் அமைப்பு, அதன் இயக்கம், அதன் நியதிகள், உங்கள் மூளையின் அளவு, மூளையின் மின்னோட்டம், இவையெல்லாம் உங்கள் சாமர்த்தியத்தால் நிர்ணயிக்கப்படுபவை அல்ல. உங்க சாமர்த்தியத்தால உங்க மூளையோட வெயிட் நிர்ணயம் ஆகல. நான் இப்ப வரலாறு சொல்லட்டுமா? மனித இனம் தோன்றிய பிறகு 3 மூளையின் எடை மாறி இருக்கிறது. முதல்ல இருந்த எடையை விட ஒரு சில 1000 பிறகு 2 எடையாச்சு. இப்போது மனிதனுடைய மூளை 3 ஒரிஜினலா தோன்றிய போது என்ன மூளையோ அது மாதிரி 3 மூளையா இருக்கு இப்ப மனிதனுடைய மூளை. இதெல்லாம் நாம ஏற்படுத்தல, நம்முடைய கொடுக்கப்பட்ட உடம்புக்குள்ள இந்த மூளை இருக்கு. அதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓடுது. இதெல்லாம் நாம திட்டமிட்டதே கிடையாது. ஒருவருக்கு ஒரு விஷயம் தோன்றுகிற மாதிரி இன்னொருவருக்கு தோணாது, இவருக்கு தோன்றுகிற மாதிரி இன்னொருவருக்கு தோன்றாது. அது ஏன் அப்படின்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் காரணமா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நம்மால பதில் சொல்ல முடியாது. இப்படி கொடுக்கப்பட்டவை, பண்டை தொடர்பால் விளைந்தவை, இயல்பிலேயே நீங்கள் பெற்றுக்கொண்டு வந்தவை, இவை அனைத்தையும் மொத்தமாக கூட்டி ஒரு பெயர் வைக்க வேண்டுமானால் அது மனித முயற்சியால் அடைந்தவை அல்ல. மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டு

0: அவை கொடுக்கப்பட்டவை. இதை விட இன்னும் சயின்டிபிக்கா, இன்னும் சைக்கலாஜிக்கலா நீங்க விதியை புரிஞ்சுக்கணும்னா, மனிதனுடைய மனசை ரெண்டு கூறா பிரிக்கிறான். அதுக்கப்புறம் நிறைய பிரிவு இருக்கு, மேஜரா ரெண்டு பிரிவு இருக்கு. ஒன்னு கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ நீங்க தூங்குறீங்கல்ல, போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்போ ஒரு மைண்ட் எழுந்து உட்கார்ந்துக்கும். கனவுல ஏன் ஒவ்வொரு விதமான கனவு வருது, அது சில காரியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள இருந்து. உங்களால உங்க தூக்கத்துக்கு அப்புறம் எழுந்து உட்கார்ற மைண்ட இப்ப விழிச்சிருக்கும் போது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. கர்ப்பத்துல அம்மாவுடைய கருவில இருந்தோம் பாத்தீங்களா, அப்ப அம்மாவுடைய மனசுல ஓடின எண்ணங்கள்லாம் நமக்கு வந்து நிக்குது, அப்படியே அந்த தொப்புள் கொடி வழியா வந்து டக டக டக டக இங்க வந்து இறங்கிக்கு செல்லாம் நமக்குள்ள வந்து டெபாசிட் ஆயிடுச்சு, நம்ம மூளையில வந்து பதிஞ்சிருச்சு. ஆனா கண்டிப்பா உங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்குள் பதிவாகி இருக்கின்றன. இந்த மைண்டுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சப்கான்சியஸ் மைண்ட்னு பேரு. நாம சொல்ற விதி என்பது வேற ஒண்ணுமே கிடையாது, சப்கான்சியஸ் மைண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற நாம அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ங்கறத அப்படியே புழிஞ்சு தூக்கி அப்படியே தூக்கி அடிச்சுட்டு டோட்டல் கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா விதியை ஜெயிக்கலாம். இதுக்கு ட்ரை பண்ண ஆள்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டா புத்தர். புத்தர் என்ன பண்ணாருங்க? புத்தர் என்ன பண்ணாரு? எல்லாரும் மனசை பயன்படுத்தி நீ உலகத்துல வளரலாம்னு சொன்ன போது மனதிலிருந்து வெளியே வான அழைப்பு கொடுத்த ஒரே நபர் புத்தர் தான். மனசை தூக்கி அண்ணன் போடே, மனசையே தூக்கி குப்பையில போடு, மனசுல இருந்து வெளியே வா அப்படின்னா மனசுல இருந்து எல்லாம் வெளியே வர முடியுமா? மனசுல இருந்து யாராவது வெளியே வர முடியுமா? மனசோட ஆளுமையில இருந்து யாராலும் வெல்லவே முடியாது. எவ்வளவு அறிவு தெரிஞ்சாலும் எவ்வளவு புத்தி சொன்னாலும் ஒரு மனசு ஆசைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை அது நிறைவேற்றாம விடவே விடாது.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
4: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: நேரம் காலை 8:20. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் கொடுத்திருக்கிற தலைப்பு உலக வெறிநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ராபிஸ் டே, உலக ராபிஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ராபிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உலக வெறிநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நம்ம வானவில் நிகழ்ச்சி நடக்கவிருக்கு. சிறப்பு விருந்தினராக ராஜபாளையம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிர் மற்றும் ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் வி ராமகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார். நீங்களும் கலந்துக்கங்க. வாங்க இப்போ மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து யார் வந்திருக்கான்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
7: பாலமுருகன் மேடம், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மேலூர் கிராமம்.
6: பாலமுருகன், எதுவும் கூட்டத்துல நின்னுட்டு இருக்கீங்களா பாலமுருகன்?
7: இல்ல மேடம், இல்ல மேடம்.
6: அப்படியா? இல்ல
7: திரும்பி
6: என்னங்க பேராசிரியரவே கலாய்க்கிறியா அப்படின்னு நினைக்கிறீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் அப்படியா? சரிங்க சரிங்க. எந்த துறையில நீங்க?

0: பேராசிரியர்,
1: கல்வியல் துறையில இருக்கிறோம், உளவியல் அதுல.
0: உளவியல்ல இருக்கீங்க? சரிங்க. சில பேர் வந்து அப்ப உங்கள்கிட்ட கேட்கலாம். இப்ப கூட சுகி சிவம் ஐயா சொல்லிட்டு இருந்தார், கான்சியஸ் மைண்டில் நினைச்சா வந்து நடக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அப்படியா?
1: கண்டிப்பா மேடம். நம்ம ஆழ்மன சிந்தனை தான் நிச்சயமா நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும்.
0: அதுல போய் சொருகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உளவியல் உண்மையும் கூட. அப்படியா? இன்னொரு முறை சொல்லுங்க.
1: மயூரிகா இளவரசி முத்து மகள், இளைய மகள் வந்து ஆதினி தீபத்திலகை.
0: சரிங்க, வித்தியாசமாக தான் இருக்குது. சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றி.

0: வணக்கங்க, நான் ஜீவா பேசுறேன். கூட எஃப்எம் 100.5 கேளுங்க, கேட்டு மகிழுங்க.
1: நீ என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன்.
2: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் சரியா காலை 8:30. புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களின் மனதோடு ராகம் வாங்க பேசலாம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? புதுசா பேசுறீங்களா?
2: புதுசா பேசல, இப்ப இதோட 4 தடவை பேசுறேன்.
1: சரிங்க, இப்ப இந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பாட்டு பாடலாமா?
2: பாடலாமா?
1: சில பேர் பயத்தை குறைக்கிறதுக்கு பாடுவாங்க தெரியுமா? இருட்டில் போனால், தென்னந்தனியாக போனால் வந்து பாட்டு பாடிக்கிட்டே போனால் வந்து பயம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து உங்கள் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாட சொன்னால் என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு கேட்குறீங்க. சரி, என்ன பாட்டு போடலாம்?
2: கருப்பு படத்துலேருந்து கருப்பசாமி.
1: கருப்பசாமி எங்க அருள் இறங்கின மாதிரி பாடுங்க பார்ப்போம். அப்படியே பாட்டு வரட்டும். கருப்பா அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 கருப்பு படத்துல இருந்து பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நேரம் காலை 8:35. என்னதான் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் ஊசியோ மாத்திரையோ போட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச வேலையை ரசித்து செய்வோம். இது மாதிரி தான் பாடல்களும். பிடிச்ச பாடல்னா எவ்வளோதான் அவசரமாக போக வேண்டிய வேலை இருந்தாலும் நின்று ரசிச்சுட்டு போவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பாடல்களை எடுத்து தொகுத்து அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு. 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்காங்க கரூர் கலைச்செல்வி அவர்கள். புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களின் மனதோடு ராகத்துல இப்ப யாரு பேச வர்றா அப்படின்னு கேட்டுருவோம். வாங்க, வணக்கம். வணக்கம்
4: வணக்கம் புதுக்கோட்டம்.
3: புதுக்கோட்டை, அடடா, வணக்கம் கேட்டுச்சு, புதுக்கோட்டை அப்படின்னு கேட்டுச்சு. யார் பேசுறீங்க?
4: புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூர் பரமேஸ்வரி.
3: பரமேஸ்வரி,
4: என்ன
3: பண்ணிட்டு இருக்கீங்க பரமேஸ்வரி?
4: 12th முடிச்சிட்டு பாராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்றேன் மேம்.
3: ஓஹோ, சரிங்க சரிங்க, வாழ்த்துக்கள்.
4: எப்படி மேம் இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேம்.
3: சரிங்க, எங்கேயும் சுற்றுலாலாம் போலையா?
4: என்ன மேம்?
3: எங்கேயும் வந்து டூர் போகலையா அப்படின்னு கேட்டேன்.

0: இல்லை மேம், போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து
1: போயிட்டு வந்துட்டீங்க. புதுக்கோட்டையில் வெயில் அதிகமா இருக்கா?
0: ஆமாம் மேம், ரொம்ப அதிகமா இருக்கு.
1: ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால வீட்டுக்குள்ளே இருக்கேன் மேம். அப்படியா? சரிங்க, இப்ப பொழுது போறதுக்கு என்னெல்லாம் பாக்குறீங்க? வேலை
0: என்ன மேம்? வீட்டுல தான் மேம், எஃப்எம் கேட்டுட்டே இருப்பேன்.
1: அப்பப்ப அம்மாவுக்கு வேலையெல்லாம் பாக்குறது உண்டா?
0: பாப்பேன் மேம்.
1: சரிங்க, அம்மா பாக்குற வேலையிலே அதிக கஷ்டமான வேலை எனக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற வேலை இது?
0: கஷ்டம் இல்லை மேம், எல்லா வேலையுமே பாப்பேன் மேம்.
1: ஆஹா, பரமேஸ்வரி ரொம்ப நல்ல பொண்ணு போல. அப்படியா? சரி, என்ன பாட்டு வேணும்?
0: ரெட் ரோல இருந்து ஏதாவது பாட்டு.
1: ரெட் ரோல இருந்து அந்த கனிமா தானே? ஆமாங்க, ரெட் ரோனாலே இந்த கனிமாதான். இப்ப உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 வருமா?

0: வழங்குவது நிஜம் பாக்கு.
1: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் காலை 8:43. காலாண்டு தேர்வு விடுமுறை கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சுங்க. சில பேர் இங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க, சில பேர் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க, சில பேர் வந்து தொடங்கியிருப்பீங்க பயணத்தை. யாராக இருந்தாலும் எங்கே போனாலும் அதுவும் உங்கள் ஊர் தான் அப்படின்னு நினச்சி செயல்படுங்க. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு வரி படித்தேன், சுற்றுலா வருவோருக்கானது மட்டுமல்ல அங்கே வசிப்போருக்கானது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அந்த இடமும் உங்கள் இடம்தான், உங்கள் ஊர் தான். உங்கள் ஊரை எப்படி சுத்தமாக வச்சுருப்பீங்களோ அதே மாதிரி எல்லா ஊரையும், நீங்கள் போகிற ஊரையும் சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பொது நலன் கருதி இந்த கருத்தை தெரிவிச்சுட்டு, இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து யார் வரா வாங்க? வணக்கம்.
2: ஹலோ,
1: யார் பேசுகிறீங்க?
2: நான் சத்யா சிவகுமார் பேசுகிறேன், கீரங்குடியிலேருந்து.
1: சத்யா சிவகுமார்,
2: அசோக்குமார்.
1: அசோக்குமார், சரிங்க, பேரவே மாத்திட்டனா? சரிங்க சரிங்க, சாரி. சரிங்களா? சத்யா அசோக்குமார், எங்க இருந்தேன்னு சொன்னீங்க?
2: கீரங்குடி. கீரங்குடி.
1: கீரங்குடி. என்ன? சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா.
1: அப்படியா? எப்படி போகுது உங்க வேலையெல்லாம்?
2: நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு.
1: எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க?
2: சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாய்.
1: நம்மளா எடுத்துக்க வேண்டியதா? அப்படிதானே,
2: நாமளா எடுத்துக்க வேண்டியது.
1: எவ்வளவு எடுப்பீங்க?
2: எவ்வளவு எடுத்தா ஒரு நாளைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது.
1: அது
2: ஒரு நாளைக்கு கூட இருக்கு, வேலை ஒரு நாளைக்கு குறைச்சிருக்கு. அதனால
1: ஒரு நாள் இல்லாம இருக்கு, எடுக்கிறாங்களேன்னு. சரிங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க இழுத்து இழுத்து பேசுறது. சரிங்க, என்ன பாட்டு வேணும்? சத்யா அசோக்குமார்
2: மன்றாடி படத்துல வந்து எலிசா அங்க போடுமா.
1: சரிங்க, பாத்தீங்களா அந்த படம்?
2: நைட்டு தான் பாத்துட்டு வந்தேன்.
1: ஆஹா, எப்படி இருக்கு? சரிங்க, இப்ப உங்களுக்காக மண்டாடி.
3: பள்ளியோர் சிலர் வெளியோர் தன்னை பார்த்தா ஏ புரிக்குவாதா? ஏ மகராசர்கள் உள்ள காலி தண்ணில யாமேனும் நினைவா? தன்னை யாகிய அறமே தரும் கரை காலன் படையாம். கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திட மண்டாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: கோடை பண்பலை 100.5 சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதையில் பதையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
5: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு, புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசா ரொம்ப உயரமா உண்டாவது. கடுமையான காற்றுலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது, திசை மாறி போச்சு, எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுகிட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா? கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடலில் கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லலை, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடலில் தடுமாறினா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரன்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காமல் பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே, பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்கிறது என்ன? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான்

0: நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரான். இவன் போனான், ஒரு ஆட்டு உடம்பில் இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரான். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறே அப்படின்னாரான் பெரியவர். இவன் சொன்னானான், ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான், ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னானான். இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரமாக, டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணலை.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: பரி பரி பரி துடிக்க கடும் மனதில் வெறி வெறி வெறி பிற

இதுவரை புதுக்கோட்டை மாவட்ட அன்புள்ளங்களின் அளவலாவலாய் தழுவிச் சென்றது இன்றைய மனதோடு ராகம். இனி கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் மறைந்த பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் ஆகியோரின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோர்களிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: வழங்கும் வானவில் இனியதொரு காலை வணக்கம் நேர்களே. வருமுன் காப்போம் அப்படின்ற வாக்கியத்திற்கேற்ப செயல்படாட்டையும் வந்த பின் காத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் கேள்விக்குறிதாங்க. சாதாரண காய்ச்சல் தானே, சாதாரண இருமல் தானே, சாதாரண வலி தானே, தானா சரியாயிடும், ஒரு மாத்திரையை போட்டால் பறந்து போயிடும் அப்படின்னு பல நேரங்களில் பகுதி நேர மருத்துவர்களாக நாம் பணியாற்றிக்க ஆசைப்படுறதோட விளைவு இறுதியில் பேராபத்தில் கொண்டு போய் விட்டுறது. நம்மளோட உதாசீனத்தால் உயிரெடுக்கிற உயிர்கொல்லி நோய்களில் ஒன்று தாங்க இந்த ரேபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறி நோய். இன்றைக்கி உலக வெறி நோய் தினம். இந்த ரேபிஸ் நோய் எப்படி வருது, வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம், மருத்துவ ஆலோசனைகள்லாம் என்னென்ன, எந்த மாதிரியான செயல்களில் நாம் பின்பற்றி விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இன்றைக்கி வானவில் நிகழ்ச்சி உலக வெறி நோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வர காத்திருக்கு. உறவுகள்லாம் வந்துருங்க. கொடைக்கானலின் முன்னிணைப்பான 04542 இணைத்து 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் 290 333 அப்படின்ற எண்களில் நேர்களாகிய உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இணைய காத்திருக்கிறாங்க. ராஜபாளையம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் முனைவர் ராமகிருஷ்ணன். 9:06 இணைப்பில் இருக்கிறாங்க. ஐயாவை சந்திச்சிடலாம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் மேடம், நான் பத்மாவதி பேசுறேன் மேடம், மதுரையில இருந்து.
1: சரிங்க பத்மாதேவம்மா, அப்படியே இணைப்புல இருங்க. இப்ப சிறப்பு விருந்தினரை சந்திச்சுட்டு அவங்களுடைய அறிமுகத்தெல்லாம் நம்ம கேட்டுட்டு அப்புறம் உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் அளிப்பாங்க. சரிங்களா?
2: சரிங்க. சரிங்க மேடம்.
1: ஐயா வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்,
1: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கீங்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேயர்களுக்காக இணைப்புல வந்ததற்கு, உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
3: ஓகே மேடம். வணக்கம் கோடை எப்பம் நேயர்கள். இந்த இயற்கை எழில் கொண்டும் கொடைக்கானலில் இருந்து கொண்டு பல்வேறு இனிமையான நிகழ்ச்சிகளையும் பயனுள்ள தகவல்களையும் மக்களிடம் கொண்டு சேரும் கோடை எப்பம் வானொலி நிலையத்தில் இன்று பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்களுக்கு பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் தேவையான அறிவையும் விழிப்புணர்வையும் எளிமையான முறையில் கொண்டு சேர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் இந்த கோடை எப்பம். இன்று நாம் வெறுநோய் மற்றும் பாதுகாப்பு குறித்து தகவல்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயனுள்ளது அமையும் என்ற நோக்கில் இந்த கோடை எப்பம் வழங்கிய வாய்ப்புக்கும் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த அன்பான நேயர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த உரையாடலை தொடங்கலாம் மேடம். வணக்கம்.
1: நிச்சயம் நிச்சயம் ஐயா. அதாவது

0: இதெல்லாம் இப்போ வெறி நோய் அப்படின்னு சொன்னாலே ஒரு அது விலங்குகள்லேருந்து பரவக்கூடியது. பொதுவாக வந்து நாய் தான் வந்து முதன்மையானது. அதனுடைய உமிழ் நீர்லேருந்து பரவக்கூடியது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து பயப்படக்கூடிய லெவலுக்கு நம்ம வரோம்னா அதற்கு அதோடய வீரியம் அதிகமாகிறதுக்கான காரணம் என்னங்க, அதை முதல்ல சொல்லிடுங்க.
1: பொதுவா வந்து இப்ப இன்னைக்கு எதுக்கு வந்து இவ்வளவு நீங்க சொல்ற மேடம் சொல்ற மாதிரி இவ்வளவு முக்கியத்துவம் அந்த வெறிநோய் கொடுக்கணும், அது என்ன அர்த்தம்னா இன்று இந்த நோய் வந்து விலங்குகள்ல இருந்து மனிதருக்கு பரவக்கூடியது. ஒவ்வொரு இந்த இறப்பின் எண்ணிக்கை வந்து அதிகரித்து போகுது. அது மட்டும் இல்ல, இந்த நோய் தன்மை வெளிப்பட்டுச்சுனா அதற்கு வந்து எந்தவித சிகிச்சையும் இல்லை, இறப்பு ஒன்றே முடிவு என்பதால் இதனுடைய வீரியம் அதிகரித்தே போகுது. இதனுடைய முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த செப்டம்பர் 28 எதுக்கு இந்த உலக வெறிநாய் தினம் கொண்டாடப்படுறோம்டா, அந்த இதுக்கு இந்த வெறிநோய்க்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடித்த அறிவியல் விஞ்ஞானி லூயி பாஸ்டர் அவர்களின் நினைவு நாளை வந்து நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காண்டி இந்த வெறிநோய் தடுப்பு வெறிநோய் தினம் கொண்டாடுகின்றோம். இந்த வருஷம் அதாவது 2026 வந்து நம்ம உலகம் மொத்தம் சேர்ந்து என்ன கருப்பொருளை கொண்டாடுறோம்டா, ஒருங்கிணைந்து வலிமையுடன் இதை வந்து ஒழிக்கணும், அதாவது ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங்கர் டுகெதர் என்று சொல்லி இந்த 2026 கருப்பொருளாகும். அதாவது என்ன அர்த்தம்டா, இது ஒரு தனிப்பட்ட மனிதனால் இதை தடுக்க முடியாது, சாத்தியம் இல்லை. ஆகையால் கால்நடை மருத்துவர்கள், மனித மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், அரசு துறைகள், உள்ளாட்சி அமைப்புகள், பொதுமக்கள் மற்றும் உங்களை போன்ற சமூக அமைப்புகள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டியதுதான் இந்த இயரின் நோக்கமாகும். அது மட்டும் இல்ல, இந்த மேடம் சொன்னது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறைந்தது 60,000 வந்து இந்த வெறிநோயால் உயிரிழக்கின்றோம். அதுல முக்கியமா வந்து 99% வந்து இந்த நாய்கள் மூலமா நமக்கு அதிகமா இருக்குது. அதிலும் குறிப்பாக வந்து 40% வந்து 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். இந்த நம்ம இந்தியாவை பொறுத்தளவு வந்து இந்த நாய்க்கறியின் அளவு வந்து அதிகம் உள்ளது. பொதுவாக இந்த ஆசிய கண்டத்தில் வந்து நம்ம இந்தியா கண்டத்தில் வந்து அதிகப்படியான உயிரிழப்பு இருக்கதாக தகவல்கள் தெரிகின்றன. ஆகவே இதே போன்று பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தி 2030 வந்து இந்த வெறிநோயே இல்லை என்ற ஒரு ஜீரோ டெஸ்ட் என்ற ஒரு கான்செப்டுக்காகவே வந்து நம்ம இந்த வெறிநோய் தினத்தை கொண்டாடுறோம். அதாவது என்ன அர்த்தம்னா 2030 நாய்கள் மூலம் ஏற்படும் இந்த உயிரிழப்புகளை வந்து நம்ம பூஜ்யமாக்கணும். அதனால வந்து அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன் ஹெல்த் கான்செப்ட் கொண்டு போகணும். அதுக்காகவே இன்று இந்த வெறிநோய் தினத்தை வந்து நாம் செயல்படுத்துகின்றோம்.
0: ரொம்ப அருமையான ஒரு முதன்மை விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க. இதோட வீரியம் எதனால வருது, நாளுக்கு நாள் வந்து உயிர்கள் வந்து இழந்துட்டு இருக்கிறோம், அதனால தான் இதை வந்து நம்ம கொண்டாடுறோம், அதாவது இந்த தினத்தை வந்து நம்ம விழிப்புணர்வு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கிறாங்க, சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மாமா, பேர் சொல்லுங்க.
2: என் பேர் பத்மாவதி மேடம், மதுரையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க பத்மாவதி அம்மா, என்ன கேள்வி?
2: சிறப்பு விருந்தினர் சார், உங்களுக்கு வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம் பத்மாவதி அம்மா, வணக்கம்
2: சார். இந்த நம்ம வந்து செல்ல பிராணி வீட்டுல வளர்க்கறோம், பூனை நாய் இதெல்லாம் வளர்க்கறோம் சார். அது வந்து நம்ம தடுப்பூசி போட்டு முறையா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது வெளியில இருந்து வர நாய் ஏதாவது அதை கடிச்சிருச்சுன்னா அதை நம்ம வீட்டுல வளர்த்துட்டு இருக்கும் போது நமக்கு ஏதாவது அதுக்கு பிரச்சனை வருமா சார்? எப்படி சார் விழிப்புணர்வா நம்ம இருக்கணும்?
0: நன்றிங்கம்மா, இணைப்புல ரேடியோ கேட்டுட்டு இருங்க, ஐயா வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, சரிங்களா?
1: அம்மா நீங்க கேள்வி வந்து அதாவது இந்த இப்ப நீங்க வந்து நம்ம வீட்டுலயும் நம்ம சில நாய் வளர்ப்போம், இப்ப எல்லா நாய்களுக்கும் வந்துமா கட்டாயம் தடுப்பூசி போடணும். அதாவது உங்க இந்த ரேபீஸ் நோய்க்கு தடுப்பூசி, அதாவது இதுல சின்ன கான்செப்ட் என்னன்னா வருமும் காப்போம். மேடம் சொன்னாங்க ஃபர்ஸ்டே, அதாவது தடுப்பூசி மூலியமாகவும் தடுக்க முடியும். ஒரு ஒன்ஸ் நோய் வந்துருச்சு அறிகுறி தென்பட்டா வந்து அதுக்கு எந்த விதமான மருத்துவ முறையும் கிடையாது. ஆகவே உங்க செல்ல பிராணிகளுக்கு அதாவது குட்டியிலிருந்து 60 ஆன பின்னாடி 2 கழிச்சு வந்து நீங்க கட்டாயம் உங்க கால்நடை மருத்துவத்தை அணுகி ஒரு தடுப்பு

0: தடுப்பூசி போட்டுக்கிறனோ அதில் நிறைய பேர் தடுப்பூசி வெறும் தடுப்பூசி, அதுல இருந்து ஒரு 21 நாள் கழிச்சு ஒரு பூஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த ஊசியும் போட்டுக்கணும். அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை வந்து இந்த ரேபிஸ் தடுப்பூசி நம்ம செல்ல பிராணிகளுக்கு போடணும். இப்போ இப்படி போட்டீங்கன்னா நம்ம இந்த செல்ல பிராணிகள் இருந்து நமக்கு வர பிரச்சனைகள் வந்து குறையும். ஆகவே உங்க கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின்படி கட்டாயம் இந்த உங்க செல்ல பிராணிகளுக்கு நீங்க தடுப்பூசி போட்டுக்கறணும்மா.
1: நன்றிங்கய்யா. அதாவது கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம். முன்பாக கூடை பன்மலை 100.5.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
6: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
7: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
8: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சீசு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29 கொண்டாடுவோம். செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
8: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகை.
1: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்
9: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்

0: 9:16 கோடைப்பான்மலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இன்னைக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வந்துட்டு இருக்குங்க. உலக வெறிநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ராஜபாளையம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா, இப்போ வந்து இந்த ரேபிஸ் நோய் அப்படின்றது நாய் கடிச்சா மட்டும் பரவறதில்லை, பூனை, கிளி, நரி இந்த மாதிரி வந்து வவ்வால் இந்த மாதிரி பறவை இனங்கள் கடிச்சாலுமே அதோடைய நகத்தால் கீர்னாலுமே அதோடைய உமிழ் நீர்னால கூட பரவுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நமக்கு வந்து இப்போ ஒரு கடித்த உடனே ஒரு எந்த ஒரு விலங்கினமும் கடித்த உடனேயே இது ரேபிஸ் தான், இது வந்து வெறி நோய் தான் அப்படின்றத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை எடுத்தோடனே நமக்கு அந்த நோய் வந்து வந்துருமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
1: இது நல்ல கே

0: கேள்வி மேடம். அதற்கு முன்னாடி ஒரு பொதுவான தகவல், இன்னைக்கு வந்து எல்லா அரசு கால்நடை மருத்துவமனைகள் மருந்தகங்கள்ல வந்து இந்த ரேபிஸ் நோய்க்கான இலவச வெறுநோய் தடுப்பூசி வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்கும் அத்துணை நேயர்களும் வந்து உங்க செல்ல பிராணிகளுக்கு அருகில் உள்ள கால்நடை மருந்தகங்கள் மருத்துவமனைகள்ல போய் நீங்க வேக்சினை போட்டுக்கலாம். அது ஒன்னு தகவல். இன்று தமிழ்நாடு மொத்தம் இந்த வெறுநோய் தடுப்பதற்காக அரசு நிறுவனங்கள் பல்வேறு என்ஜிஓக்கள் வந்து கலந்து கொண்டு இலவசமாக எப்படி நம்ம போலியோ தடுப்பூசி மூலியமா போலியோ நிப்பாட்டினோமோ அது போல இந்த வெறுநோய் தடுப்பூசிகளும் அனைத்து அரசு கால்நடை மருந்தகங்கள்லயும் மருத்துவமனையும் போட்டிருக்கிறாங்க. ஆகவே யாராவது செல்ல பிராணி வச்சிருக்கவங்களோ நீங்க எல்லாம் நீ பயன்படுத்திக்கங்க. நாய்கள் பூனைகள் நம்ம வீட்டுல பொதுவா வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் இது ரெண்டுக்குமே நீங்க போய் நீங்க தடுப்பூசி போட்டுக்கலாம். இந்த தகவல் சொல்லி கொண்டு மேடம் கேட்ட க்வெஸ்சன் பதில் சொல்றேன். பொதுவா வந்து மேடம் இந்த நாய் வந்து கடிச்சிருச்சு இல்ல வந்து எலி இல்ல பூனைகள் கடிச்சிருந்தா நம்ம வெறிநோய் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். அதை வந்து அந்த நேரத்துல வந்து நம்ம 100% கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. ஆனால் நம்ம அதற்குரிய முதலுதவி எடுத்துட்டு இந்த தடுப்பூசி போடுவதன் மூலம் நம்ம உயிர் சேதத்தை வந்து தடுக்கலாம். இது இந்த கான்செப்ட். அதாவது ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னா நம்ம உடனடியா என்ன பண்ணணும்னா போடுற தண்ணியில வந்து அந்த கடிச்ச இடத்த வந்து நம்ம சுத்தமா கழுவணும். அதாவது பொதுவாக ஒரு 15 நிமிடம் அளவு அந்த தண்ணிய ஓடுற தண்ணியில கழுவுற மூலமாக வைரஸ் வந்து வெளியே போக வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதை தொடர்ந்து கார்பாலிக் அமிலம் கொண்ட சோப்பு போன்றவற்றை போட்டு நல்லா சுத்தப்படுத்துறோம், ஆண்டிசெப்டிக் போட்டு சுத்தப்படுத்திடுறோம். அதுக்கப்புறம் முக்கியமா வந்து அந்த கடிபட்ட இடத்த வந்து நம்ம துணியை வச்சு சுத்துறதோ இல்ல தையல் போடுறதோ இல்ல அதை மூடி கொண்டு போறதோ இல்ல சில கிராமங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மண்ணெளி போடுறது புகையிலை போடுறது இவையெல்லாம் எதுவுமே பண்ணாம அந்த புண்ணை வந்து ஓபன் உண்டாகவே திறந்த புண்ணாகவே கொண்டுகிட்டு போகணும். எக்காரணம் கொண்டு அதை மூடக்கூடாது. ஏனென்றால் அப்படி மூடுறோம்னா அந்த வைரஸ் வந்து பெருக பல்கி பெருக ஊடுற வாய்ப்புகள் அதிகம். ஆகவே மூடாமையே அந்த புண்ணோட போய் நம்ம பக்கத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகள் மனித மருத்துவமனைகள்ல வந்து இப்ப ஈவனும் பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட இந்த வேக்சின் கொண்டு வந்தாங்க. நம்ம உடனடியாக அந்த மருத்துவரின் ஆலோசனையின்படி நம்ம அந்த தடுப்பூசியை போட்டுக்கிறோம். இவ்வாறு போட்டோம்னா நமக்கு வந்து உயிர் சேதத்தை குறைக்கலாம்.
1: நன்றி நன்றிங்கய்யா, அருமையான விளக்கத்தை சொன்னீங்க. இப்ப இணைப்புல வரும் சகோதர சகோதரிகளை சந்திக்கிறதுக்கு முன்பாக கொடை பன்மலை 100.5
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரிலா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.

0: 9:24 இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில உலக வெறிநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ராஜபாளையம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் ராமகிருஷ்ணன் ஐயா அவங்க. இப்போ நிகழ்ச்சியில் சிறப்பான கருத்தை பகிர்ற ஒரு நேயரை முத்தான நேயரா நிகழ்ச்சியோட இறுதியில் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் தேர்ந்தெடுக்க காத்திருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து நேயர்கள் எல்லாரும் இணைப்பை ஏற்படுத்தி முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து வானொலி கேட்டுட்டே இருங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யார், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கங்க.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்கய்யா.
1: சிங்காரம், நாமக்கல், ராசிபுரம் வட்டம், வெண்ணந்தூர், வெட்டுக்காடு, சிங்காரம்.
0: சரிங்க ஐயா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். அம்மா வணக்கம். இப்போ தெருவில் நிறைய நாய் சித்திக்கிட்டு இருக்குதுங்க, அது கடிச்சா தோல்ல காயானாவே வைத்தியம் பண்ணுங்களா, இல்ல பல்லு இறங்கணா தான் வைத்தியம் பண்ணுங்க?
2: இது வந்து ஒரு ஒரு அருமையான கேள்வி. எல்லா பேருக்கும் இந்த ஒரு பயம் இருக்கும்.
1: ஆமா.
2: இதுல என்னண்டா, இப்ப நம்ம அறிவியல் ஆராய்ச்சியின்படி நாய் கடிப்பதால் வந்து 92% நோய் பரவுது. அப்புறம் அது மட்டும் இல்ல, இப்ப வந்து பொதுவா பாத்தீங்கன்னா நாய்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அதனுடைய அந்த கால்களை வந்து நச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப என்னண்டா, இந்த வைரஸ் ஆனது, இந்த ரேபிஸ் வைரஸ் ஆனது வந்து நாய்களின் உமிழ்நீர் இருக்கும். சப்போஸ் அந்த நாய்களுக்கு வந்து ரேபிஸ் நோய் வந்து அந்த வைரஸ் ஆனது அந்த உமிழ்நீர் எச்சில இருந்துச்சுன்னா அது அந்த அடிக்கடி அந்த கால்களை சுத்தப்படுத்தும், நாக்கால் நக்கி நக்கி. சப்போஸ் அதுல வந்து அந்த வைரஸ் இருந்துச்சுன்னா அந்த நெகத்துல வந்து அந்த வைரஸ் இருக்கும் பட்சத்தில் உங்களை நாய் சுரண்டப்ப வந்து இந்த வைரஸ் பரவ வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக 0.5% பரவுவதாகவும் சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அது மட்டும் அல்ல, இந்த வைரஸ் வந்து அந்த உமில இருக்கனால உங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணு இருந்திருக்குது, அந்த புண்ணு வந்து ஓபன் வூண்டு, அதாவது திறந்த புண்ணு, ஒரு ஸ்ட்ராய்ப்புகள் புண்ணு, அதுல வந்து உங்க நாய் வந்து உங்களை நக்கிருச்சுண்டா அந்த வைரஸ் வந்து அந்த உமிழ்நீர்ல இருந்து அந்த புண் வழியாக உங்களுக்கு பரவ வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே வாய்ப்புகள் தான், கட்டாயம் பரவும் சொல்ல முடியாது. ஆனால் வாய்ப்புகளை வந்து நமக்கு பாதகமா அமைஞ்சிடக்கூடாது. ஆகவே கடித்தாலும் வாய்ப்புகள் உண்டு, உங்க நாய் வந்து உங்களை பிராண்டுனாலும் வாய்ப்புகள் உண்டு, உங்களுக்கு புண்ணு இருந்து அந்த புண்ணை வந்து நாய் நக்குனாலும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து என்ன சொல்ல வரோம்டா, இந்த நக்கு அதாவது இந்த வைரஸ் வந்து உள்ள போன உடனே அந்த தசை பகுதியில் எல்லாம் பெருகி நரம்பு வழியா வந்து உங்க மூளைக்கு செல்றோம். மூளைக்கு சென்ன பின்னாடி அந்த மூளைக்கு அயற்சி ஏற்படுத்தி அதன் மூலியமாக உங்களுக்கு அந்த நோயின் வெளிப்பாடு தெரியும். ஆகவே இப்ப நீங்க மற்ற நோய்கள் மாதிரி உடனடியா நமக்கு வந்து அந்த வெளிப்பாடு, அந்த அறிகுறி, அந்த நோயின் அறிகுறி தெரியாது. சப்போஸ் ஒரு நாய் வந்து உங்களை கன்னத்துல கடிச்சுனா கன்னத்துக்கும் மூளைக்கும் தொலைவு கம்மி, உடனே உங்களுக்கு நோயின் அறிகுறி ஏற்படுத்துறோம். சப்போஸ் உங்க காலில் கடிச்சுனா கால இருந்து அது நரம்பு வழியா போய் மூளைக்கு போக

0: வந்து காலங்கள் ஏற்படும். அது என்ன சொல்றாங்க ஆங்கிலத்தில் வந்து இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இன்குபேஷன் பீரியட் அடைத்தன்மை வந்து ஒவ்வொரு இதை பொறுத்து மாறும். பொதுவா வந்து மனிதனுக்கு வந்து ஒரு மாசத்துல இருந்து 3 மாசம் கழிச்ச பின்னாடி வந்து நமக்கு அறிகுறி தோன்றலாம். ஆகவே உடனடியாக அந்த அறிகுறி தோன்றணும் அவசியம் கிடையாது. 3 மாசம் சில நேரங்கள் 4-5 மாசம் கூட ஆகிவிடும். ஆகவே இது எல்லா வழியிலுமே நமக்கு பரவ வாய்ப்புகள் அதிக உண்டு. ஆகவே நமக்கு அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம உடனடியாக முதலுதவி பண்ணிட்டு அதற்குரிய நமது ஆஸ்பத்திரியில போயிட்டு மனித மருத்துவமனையில போயிட்டு தடுப்பூசி போட்டுக்கொள் நல்லது. அது மட்டும் இல்ல, ஐயா சொன்னாங்க நிறைய தெருநாய்கள் இருக்குண்டு. முடிந்த அளவு தெருநாய்களை வந்து நீங்க ஊக்கப்படுத்த வேண்டாம். சப்போஸ் நீங்க நாய் வளர்க்கணும்னா உங்க சொந்த கட்டுப்பாட்டில் வந்து நாய் வளர்க்க. அது மட்டும் இல்ல, நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்த உடனே 14-16 வாரம் நான் வச்சுக்கோங்க குட்டிகளுக்கு 14-16 வீக்ஸ் அதுக்குள்ள வந்து கட்டாயம் இந்த ரேபிஸ் தடுப்பூசி கொடுக்கணும். அதை முடிச்சுட்டு 1-3 வாரம் கழிச்சு மறுபடியும் பூஸ்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயரும் 1 முறை வந்து இந்த ரேபிஸ் தடுப்பூசி நம்ம செல்ல பிராணிகளுக்கு கொடுக்கணும். அதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தடுப்பூசியை பற்றி எந்த விழிப்புணர்வும் கிடையாது. இப்படி செஞ்சீங்கன்றாத்தே நமக்கு வந்து 2030 வந்து நம்ம தமிழ்நாடு இந்தியா உலகமே வந்து இந்த ரேபிஸ் நோயில் ஏற்படக்கூடிய செத்தை வந்து நம்ம பூஜ்யமாக்க முடியும்.
1: சிறப்பு சிறப்புங்க. அதாவது வந்து எந்த ஒரு விலங்கினமும் அதாவது வந்து அதனுடைய உமிழ்நீர் தான் பட்டுச்சு, அதனுடைய மீசை தான் கொடுத்துச்சு, பல்லு வந்து படலை, இப்படிலாம் வந்து காரணங்களை சொல்லி தட்டி கழிக்காமல் உடனே நீங்கள் முதலுதவி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ஆபத்துலேருந்து தங்களை காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றிங்க ஐயா, தொடர்ந்து சந்திக்கலாம் மாதவில் நிகழ்ச்சியில். முன்பாக
2: கோடி பண்பலையில் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய வானவில் உலக வெறிநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இன்னைக்கு வானவில் தந்துட்டுருக்குங்க. சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க கால்நடை மருத்துவர் ராமகிருஷ்ணன் ஐயா. ரொம்ப அருமையான சிறப்பான விளக்கங்களை சொல்லிட்டுருக்குறாங்க. அதில் முக்கியமான ஒன்று அப்படின்னா தடுப்பூசி வந்து போடுற முறை பற்றி ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்குறாங்க. ரொம்ப சாதாரணமாக எடுக்காமல் தடுப்பூசிகளை வந்து முறையாக வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு கேள்வி ஐயா, அதாவது வந்து தடுப்பூசி வந்து நீங்கள் முறையாக வந்து போட்டுகிட்டே இருக்கணும், இத்தனை நாட்களுக்கு இத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒருவேளை இப்போ இன்னைக்கு போட்டுட்டோம், அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ போடக்கூடிய நாட்களில் போட முடியாத சூழல் வரும்பொழுது அப்போ என்ன செய்யலாம்? அந்த நேரத்தில் வந்து அதனுடைய நோய் வந்து வீரியமாக இருக்குமா, இல்லை அதுலேருந்து எப்படி காத்துக்கொள்ளலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
1: அதாவது மேடம், நம்ம இப்ப அந்த அந்த செல்ல பிராணிக்கு வந்து நோய் வந்துருன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம அந்த நாள் முடியலன்னா அடுத்த எந்த வாய்ப்பு இருக்கோ நம்ம போட்டுக்கிறது நல்லது. தடுப்பூசியை வந்து அந்த ஏன்னா எப்ப போனாலும் அந்த டாக்டர் வந்து எழுதி கொடுப்பாங்க அடுத்த முறை எப்ப வரணும். அன்னைக்கு நம்ம போட்டுக்கிறது நல்லது. முடியாத பட்சத்துல வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ள போட்டுக்கிறது நல்லது.
2: ஒரு வாரத்திற்கு மேல தாமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சிறப்புங்க. இப்ப இணைப்புல காத்திருக்கிறாங்க உறவுகள், சந்திச்சலாம். அங்க வணக்கம். 9:31 பேசலாம்.
3: சகோதரி அவர்களுக்கு காலை வணக்கம். அதே போல் சிறப்பு விருந்தினர் மருத்துவ ஐயாவுக்கும் காலை வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங் மேடம். அதே போல வந்து இப்ப முறையா வந்து நாய்களுக்கு எல்லாம் தடுப்பூசி போட்டுட்டு இருக்கிறோம், அது பராமரிச்சுக்கிட்டும் இருக்கிறோம். இருந்தாலும் அது வந்து ஊசி போட்டதுக்கு அப்புறமே ஒரு நண்பரை வந்து கடிச்சிருக்குது. அப்ப போய் மருத்துவ வணங்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்க ஆன்டிபயோட்டிக் தடுப்பூசி போட்டுக்குங்க அப்படிங்கிறாங்க. நம்ம தடுப்பூசி பிராணிகளுக்கு முறையா செலுத்திட்டு இருக்கும் போது கடிச்சா விஷம் தாக்குமா? நமக்கு தாக்காத ஒரு விளக்கம். அதே போல அதை எப்படி முறையாக நம்ம பராமரிக்கணும் சிறப்பா சொல்லுங்க.
1: அதாவதுங்க, இந்த ரேபீஸ் தாக்கின நாய்கள் வந்து

0: ரெண்டு டைப்பா இருக்கும். ஒன்னு வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். ஆக்ரோஷம் என்ன அர்த்தம்னா அது வாட்டுக்கு ஓடும், எங்கே மனிதர் இருக்கான், விலங்கு இருக்குது, மாடுகள் இருக்குது, கட்டை இருக்குது, எல்லாத்தையும் கடிச்சு கொண்டே வந்து ஒரு எந்த வித பெரோசிஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க, அதாவது எந்த வித நோக்கம் இல்லாம கடிச்சிட்டு அது வாட்டு போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஒரு அறிகுறி காணப்படும். இன்னொன்று வந்து பேரலைட்டிக் ஃபார்ம் சொல்லுவாங்க, டம் ஃபார்ம் சொல்லுவாங்க. அது என்னண்டா ரொம்ப அமைதியா அந்த ஒரு வெளிச்சம் இல்லாத பகுதியை தேடி அப்படி படுத்திருக்கும். நீங்க இந்த ரெண்டு ஃபார்ம்லயே வந்து ஓனர் சொல்றது எதுவுமே கேட்காது. முன்னாடி நம்ம கூப்பிட்டா வரும், உட்கார்ந்தா உட்காரும், அதனுடைய தன்மை இறந்து காணப்படும். இது ஒரு அறிகுறி. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த அதனால வந்து தண்ணீரை குடிக்க முடியாது. ஏனென்றால் அந்த இடத்த அந்த நம்ம விழிக்கிற இடத்துல வந்து அது பேரலைஸ் ஆயிரும், அந்த ரத்தக்கோரல் வந்து பேரலைஸ் ஆயிரும். அதனால வந்து தண்ணீரை குடிக்க முடியாது. இது ஒரு டெஸ்ட் நமக்கு. அதாவது இந்த குரல் வலையில வந்து தசைகள் பாதிக்கப்படுறதுனால அந்த நாயினால தண்ணீரை குடிக்க முடியாது, விழுங்க முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆகா இந்த நாய்க்கு வந்து ஏதோ தொண்டையில மாட்டிக்கிருச்சு அப்படின்னு உங்க விரலையோ கையோ உள்ள விட்டு எடுக்க பாப்பீங்க. இப்பத்தே பிரச்சனையா மாறும், அது கடிச்சிரும். ஆகவே அதன் தன்மை மாறுறது, தண்ணீரை பார்த்து பயந்து ஓடுறது, தண்ணீரை குடிக்க முடியாதது, வெளிச்சத்தை பார்த்து பயந்து ஓடுறது, எல்லாத்தையும் கடிக்கிறது, நம்ம சொல்றத கேட்காதது, இது எல்லாமே வந்து இந்த ரேபீஸ் நோயின் அறிகுறிகள் நாய்களுக்கு. அது மட்டுமில்ல காய்ச்சல் வரும், உடம்பு சரியாம போகும், ஒரு வாரம் 10 நாள்ல வந்து அந்த நாய்கள் இறந்து போயிடும். இதுதான், இதை வச்சு நம்ம
1: கண்டுபிடிச்சிடலாம்.
0: ஆகவே நாயின் வாயுல கையை விட்டு நம்ம எந்த வித வேலையும் பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது கிருஷ்ணி என்ன கேட்டீங்கன்னா தடுப்பூசி நாங்க செல்லப்பண்ணி போட்டுட்டோம், இருந்தாலும் எங்களுக்கு கடிச்சாண்டா வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தடுப்பூசி போட்டிருந்தாலுமே நாய்களும் கடிச்சிருந்தாலும் நமக்கு வர வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அந்த சந்தேகத்து இடம் கொடுக்காம நம்ம வந்து மனித மருத்துவத்தை நாடுறது நல்லது.
1: சரிங்க, அருமையா சொன்னீங்க. அதாவது இயல்பா எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம் தான், தண்ணி குடிக்காம இருந்தாலே அது வந்து ஒரு முக்கியமான காரணியா வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதனால வாய்க்குள்ள ஏதாவது மாட்டிருக்கா அப்படின்ற தப்ப மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் இது ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இப்ப இனிப்புல மீண்டும் ஒரு சகோதரரா சகோதரியா சந்திச்சலமாங்க. வணக்கம்.
2: அம்மா உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாச மலையை மலருங்க அம்மா.
1: சொல்லுங்க மலருமா.
2: அம்மா ஐயா உங்ககிட்ட இரண்டு கேள்வி ஐயா. இப்ப வந்து நாய் கடிச்சு தடுப்பூசி போட்டு இருக்காங்க ஐயா, அந்த தடுப்பூசி வந்துங்க ஐயா இப்ப ஒரு தடவை கடிச்சா மட்டும் போட்டா போதுமா, இல்ல தொடர்ந்து இன்னொரு தடவை கடிச்சா கூட அந்த ஒரே தடுப்பூசியே அவர்களுக்கு போதுமா, இல்ல தொடர்ந்து இன்னொரு ஊசி போடலாமாங்க ஐயா? அது ஒரு கேள்விங்க ஐயா. இன்னைக்கு வந்து பெரிய நாய்க்கான சிம்டம்ஸ் எப்படிங்க ஐயா தெரியும், ஏன்னா மனிதர்களுக்குள்ள ஒரு தடுப்பூசி போட்டுட்டு கூட ஒரு சிலர் விட்டுறாங்க ஐயா, அந்த மாதிரி விடுறதுனால அதனுடைய இன்ஃபெக்ஷன் எப்படிங்க ஐயா பாதிக்கும்? இரண்டு கேள்விக்கு சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: இது நல்ல கேள்வி. அதாவது நம்ம இந்த ரேபீஸ் ஊசி போடுறது வந்து போட்ட பின்னாடி வந்து நமக்கு மனித மருத்துவர் என்ன எழுதி கொடுப்பாங்கன்னா முதல் நாள் போடுறது வந்து 0 டே, அடுத்து 3வது நாள், அடுத்து 7வது நாள், அடுத்து 14வது நாள் மற்றும் 28வது நாள். அதாவது அந்த நாய் கடித்த வீரியத்தை பொறுத்து, சில நாய்கள் வந்து நல்ல நாயா இருக்கலாம், சும்மா தெரியாம பள்ளுபட்டிருக்கலாம், சில நாய்கள் வெறி நோயா வந்து உங்களை கடிச்சு குதறி இருக்கலாம். ஸோ அந்த வீரியத்தை பொறுத்து வந்து உங்களுக்கு மருத்துவர்கள் வந்து சொல்லுவாங்க இத்தனை நாள் போடுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு கடிச்சிச்சுண்டா அது வந்து அந்த கடித்தவன் தன்மை அந்த வீரியத்தை பொறுத்து நமக்கு எவ்வளவு தூரம் அந்த கூடிய எதிர்ப்புத்தன்மை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஊசி போடணும். ஆகவே நாய் கடிச்சாலே வந்து நம்மளா எந்த முடிவும் பண்ண வேண்டாம், நம்ம மனித மருத்துவர்கிட்ட போய் இந்த தன்மையை சொல்லி அதற்கேத்த மாதிரி அவங்க ஆலோசனையின் படி போஸ்ட் வேக்சினேஷன் சொல்லுவாங்க, அதாவது கடிச்ச பின்னாடி போடுறது வந்து நம்ம எந்த முடிவு எடுக்க வேண்டாம், மருத்துவ ஆலோசனை படி எடுக்கிறது வந்து நலம் பயக்கும்.
1: நன்றிங்கய்யா. தொடர்ந்து கோடை பண்பலை 100.5 உலக வெறிநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வானவல் நிகழ்ச்சியில நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444-9111444.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

ராஜபாளையம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் முனைவர் ராமகிருஷ்ணன் ஐயா வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வானவில் நிகழ்ச்சியில உலக வெறிநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக இணைஞ்சு நிறைய தகவல்கள் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா, மீண்டும் ஒரு கேள்வி, இப்ப வெறிநாய் கடி தொற்று நமக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னெந்த மாதிரியான மருத்துவ கவனிப்பு தேவைப்படும்? நம்ம வீடுகளில் வந்து நம்மளை நாமளே தனிமைப்படுத்திக்கணுமா, எந்த மாதிரியான பாதுகாப்பை வந்து நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கய்யா. எந்த மாதிரியான சாப்பாடுகளை வந்து சாப்பிடணும்?

9:39 கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு உலக வெறிநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வானவல் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருந்தார். அவருடைய இணைப்பில் வந்து ஏதோ சின்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம். தொடர்ந்து வந்து இணைப்பில் இணைவாங்க. நம்ம கேட்ட கேள்விக்கும் ஐயா பதில் சொல்லுவாங்க. சிறப்பான கருத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு நேயரை, முத்தான நேயரை வந்து தேர்ந்தெடுக்க காத்திருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து வானொலி கேட்டுகிட்டே இருங்க. வினுமா ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்பாக இப்போ ஒரு மீண்டும் ஒரு பாடலை நம்ம கேட்டுட்டு இணைப்பில் இணையலாம்.

9:43 கோடை பண்பலை 100.5 உலக வெறி நோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினர் வந்து இணைஞ்சிருந்தாங்க.

0: 9:43 கோடை பண்பலை 100.5 உலக வெறி நோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்ம கூட சிறப்பு விருந்தினர் வந்து இணைஞ்சிருந்தாங்க. சிறிய பிரச்சனை காரணமாக இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மீண்டும் வந்து ஐயா வந்துட்டாங்க. இப்போ இந்த பாடலுக்கு முன்பாக ஒரு கேள்வி கேட்டோம் ஐயா, நீங்கள் அதை வானொலியில் கேட்டிங்களா அப்படின்றது தெரியல. அதாவது வெறி நோய், இந்த நாய்க்கடி நோய் தொற்று வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எந்த மாதிரியான மருத்துவ கவனிப்பு வந்து தேவைப்படும், நம்ம வீடுகளில் நம்மளை வந்து எப்படி தனிமைப்படுத்திக்கணுமா, இல்லை எல்லார் கூடையும் வந்து சேர்ந்து பயணிக்கலாமா, என்ன மாதிரியான உணவுகளை மேற்கொள்ளலாம், அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கேட்கக்கூடிய நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம்.
1: இது ஒரு ஒரு நல்ல தகவல் மேடம், நல்ல கேள்வியும் கூட. அதாவது பொதுவா நமக்கு வந்து எப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனா, இந்த நாய்கள் விலங்குகள் ஏதோ ஒண்ணு கடிச்ச பின்னாடி நமக்கு வந்து காய்ச்சல் அறிகுறி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆரம்ப நிலையில காய்ச்சல் இருக்கும், தலைவலி, அப்புறம் உடல் சோர்வு, தொண்டை வலி, இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இது நரம்பு மண்டலத்தை பாதிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து ஒரு மென்டலி அஃபெக்டான மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதாவது என்ன அர்த்தம்னா, சத்தமோ வெளிச்சமோ வந்தா நம்ம நம்மளதேமா தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே வந்து இப்ப இந்த சூழ்நிலை வந்தாலே வந்து இந்த நோயின் அறிகுறி வந்ததாக அர்த்தம். ஆகவே உடனடியா வந்து நம்ம அருகில் உள்ள மருத்துவமனைக்கு நம்மளை கொண்டு போகணும். அங்க போன பின்னாடி மருத்துவர்கள் வந்து நம்மளை வந்து வெளியே விடமாட்டாங்க, ஐபி இன்பேஷன் வார்டில் அட்மிட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அதுக்குரிய, ஏன்னா நம்ம அப்பயே வந்து நமக்கு தலைவா, அதாவது அதிகப்படியான உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த உமிழ்நீர்ல வந்து வைரஸ் இருக்கும், அது மற்றவங்களுக்கு பரவ வாய்ப்புகள் இருக்கனால வந்து நம்மளை எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இந்த ரேபிஸ் செல்லுன்னு ஒன்று தண்ணி வாடே இருக்கும், அதில் வச்சு நமக்கு வந்து வைத்தியங்கள் கொடுப்பாங்க. அது உலகத்திலே வந்து ஒரு ஆள் தவிர்த்து மற்ற யாருக்குமே வந்து அது வைத்தியம் வந்து வெற்றிகரமாக முடியலை. நம்ம ஒரு அதுக்கப்புறம் வந்து நம்மளால இந்த தண்ணீர் உணவு எல்லாம் விழுங்க முடியாம நரம்புகள் பாதித்து நம்ம அப்படியே சோர்வாக இறந்து போக வாய்ப்புகள் தான் உள்ளது. ஆகவே இந்த அறிகுறிகள், அதாவது நாய் கடித்த பின்னாடி, நாயோ இல்லை வேற இனி விலங்குகள் கடித்த பின்னாடி தலைவலி, காய்ச்சல், தொண்டை வலி வந்த பின் வந்துட்டு, அதுக்கப்புறம் நம்மளறியாம ஒரு நரம்பு மண்டலம் பாதித்த பின்னாடி இந்த சத்தங்கள் வெளிச்சங்கள்லாம் கேட்டு நம்மளறியாம ஒரு ஆக்ரோஷம் ஆனம்னால இது வந்து நோயின் அறிகுறியா இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு உடனடியாக நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது சிறப்பு மேடம்.
0: சிறப்புங்க, அதாவது வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையான தகவல். இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தென்பட்டுருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை மருத்துவரை அணுகிட்டு தடுப்பூசி போட்டுட்டு வீட்டிலே வந்து நம்ம வந்து மாத்திரைகள்லாம் உட்கொள்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. முழுக்க முழுக்க மருத்துவரோட ஆலோசனையோட தனி அறையில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பயனுள்ள ஒரு தகவலை சொல்லியிருக்கிறீங்கய்யா. இப்போ இணைப்பில் வரும் சகோதரர் சகோதரி யார், வாங்க வணக்கம். 9:46 பேசலாம், பேர் சொல்லுங்கய்யா.
2: நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்துல இருந்து
0: சொல்லுங்க ராஜசேகர் ஐயா. சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க.
2: டாக்டர் ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, பல கோடி மனித உரிமைகளை காக்க ரேபிஸ் தடுப்பூசி கண்டுபிடித்த அந்த பாஸ்டர் ஐயாவுக்கு அந்த நினைவு இன்னைக்கு நாம நன்றி சொல்லிக்கிறீங்க. முதல்ல
1: ரொம்ப அருமையான தகவல்
2: ஐயா. அவருடைய பேர்ல வந்து நம்ம குன்னூர்ல செயல்படுது இல்லைங்க அந்த வெறி நோய் தடுப்பு ஆராய்ச்சி மையம்.
1: இப்ப வந்து நம்ம அந்த குன்னூர்ல வந்து இந்த வெறி நோய்க்கான அனைத்து ஆராய்ச்சிகளுமே மத்திய அரசு நிர்வாகத்தில் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. அதுல வந்து வெட்டினரி டாக்டரும் அங்க வெட்டினரி பப்ளிக் ஹெல்த் முடிச்ச பிஹெச்சி முடிச்ச டாக்டர்களும் பணி செய்யறாங்க. இது என்னன்னா அங்க வந்து தொடர்ச்சியாக இந்த வெறி நோய் சம்பந்தமான ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கே தெரியும், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப வந்து இந்த தடுப்பூசி வந்து போடுறது வந்து தொப்புள சுத்தி போடுவாங்க, அதிகப்படியான வலிகள் இருக்கும், வீக்கம் இருக்கும். ஆனா இப்ப இப்ப வந்து அந்த ஆராய்ச்சி விளைவாக இப்ப செல் லைன்ல வந்து அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. இப்ப வந்து போடுற தடுப்பூசி, இந்த வெறி கடிச்ச பின்னாடி போடுற ஊசிகள் எல்லாம் வந்து நம்ம தோலுக்கு அடிச்சில் வந்து சிறு அளவு வலி இல்லாம போடுறாங்க. அது போன்று பல்வேறு ஆராய்ச்சிகள், முதற்கட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வைரஸ் வந்து

0: நமக்கு நமக்கு நிர்ணயம் வந்துருச்சா வள்ளையாண்டுடைய பல்வேறு டெஸ்ட்கள்லாம் வந்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமான பல்வேறு ஆராய்ச்சிகள் வந்து அங்க குன்னூர் நிலையத்துல வந்து போயிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த எஃப்ஏஜின்னு சொல்லுவாங்க, குளுரோசன் ஆன்டிபாடி டெஸ்ட், அப்படி பல்வேறு ரீசனா டெஸ்ட் என்னென்ன பண்ணணும், எப்படி அதை ஒழிக்கிறது, இது போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குங்க ஐயா. நன்றி.
1: சிறப்பு சிறப்புங்க ஐயா, சிறப்பான கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க. இப்ப இணைப்பில் வரும் அன்பு உள்ளம், வாங்க. வணக்கம். வணக்கம். 9:50 வானவில் நிகழ்ச்சியில உலக வெறிநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியா உங்களுக்காக வந்துட்டு இருக்குங்க. சிறப்பு விருந்தினர் ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ராஜபாளையம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் முனைவர் ராமகிருஷ்ணன் ஐயா. அவங்க கிட்ட இப்ப என்ன கேள்வி கேட்க யார் வந்திருக்கிறீங்க, பேசலாம், பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் அம்மா, நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி ரங்கனம்மா.
1: சொல்லுங்க ரங்கன் ஐயா.
2: சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: இன்னைக்கு ஒரு தெருவுல பாத்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு நாய் இருந்த இடத்துல இப்ப ஒரு தெருவுல 10 நாய் 15 நாய் இருக்கு. இத கட்டுப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நாயினுடைய எச்சல் பட்டால் கூட விஷம்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. இது இப்ப இது வந்து இப்ப நமது உச்ச நீதிமன்ற அனுமதியும் கூட, உச்ச நீதிமன்ற ஆணைப்படி வந்து எல்லா மாநில அரசுகளும் வந்து இப்ப இது ஒரு தீவிரமான முறையில் வந்து அந்த தடுப்பு நடைகளை வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. அது முக்கியமானது வந்து ஏபிசின்னு சொல்லுவாங்க, அனிமல் பெஸ்ட் கண்ட்ரோல். அதாவது அனிமல், அதாவது நம்ம நாய்களை வந்து அடுத்து வந்து அதை அதுல வந்து வம்சம் வராத அளவு வந்து ஆண் நாய்களுக்கு வந்து அண்ணை நிற்கிறதும், பெண் நாய்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பைய எடுத்துக்கிறத வந்து பல லட்சங்கள் செலவுல வந்து எல்லா தலைமை மருத்துவமனைகள்ல இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கடந்த ஒரு வருஷமா வந்து ஒரு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வந்து இத்தனை திருநாய்களை பிடித்து, அதாவது நகராட்சி மாநகராட்சி உதவியுடன் வந்து அந்த நாயை பிடிச்சி அதற்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து, அதுக்கப்புறம் அதுக்கு ஆண்மை நீக்கமோ இல்ல கர்ப்பப்பை நீக்கமோ பண்ணிட்டு மறுபடியும் அந்த புண்ணு ஆடுற வரைக்கும் அவங்க பாதுகாப்பில் வச்சு அப்புறம் தெருவில் விடுறாங்க ஐயா. ஆகவே இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தா போயிட்டு இருக்குது இந்த தடுப்பூசி, இந்த வெறுநோயை குறைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளும் வந்து அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கிடக்கணும். அதாவது தெருநாய்களுக்கு வந்து நம்ம சோறு வேஸ்டா போகுதுன்னு போட்டு அதை வளர்க்கக்கூடாது. தேவையற்ற நாய்கள் வளர்றதுக்கு நம்மளும் உதவியா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்க நாய்களுக்கு வந்து உங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறனும், அதுக்கு முறையான தடுப்பூசி போட்டோம்னா இந்த வெறுநோயே இல்லாத உலகமா உருவாக்க முடியும். அதுக்கு வந்து அரசாங்க நடவடிக்கைகளுக்கு நம்ம ஒத்துழைப்பு தரணுங்க ஐயா. அது போல இந்த நாய் நக்ரா சொன்னீங்க, அதாவது அந்த அந்த நாயின் உமிழ்நீரில் வைரஸ் இந்த வெறுநோய் வைரஸ் சைசா வைரஸ் இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் உண்டு ஐயா.
1: அழகா சொன்னீங்க, யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துகிட்டீங்க. அவர் கேட்ட கேள்வி வந்து ஒரு அருமையான கேள்வி. அப்படின்னாலுமே அரசாங்கம் இந்த மாதிரி சிறப்புகள்லாம் செஞ்சுட்டு இருக்கு, அதையும் தாண்டி நம்மளும் நம்மளுடைய வந்து இதை வந்து காட்டணும். நம்மளும் நம்மளுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளையும் வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும். நம்மளும் வந்து அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. நன்றிங்க ஐயா, தொடர்ந்து சந்திக்கலாம். அதற்கு முன்பாக
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
5: இசை தேவதை கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.

9:52 கோடைப்பான்மலை 100.5 வானவல் நிகழ்ச்சி உலக வெறிநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வந்துட்டுருக்கு. சிறப்பு விருந்தினர் கால்நடை மருத்துவர் ராமகிருஷ்ணன் ஐயா நம்ம கூட இணைஞ்சு நிறைய தகவல்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து உமிழ்நீர் மூலமாக பரவுது, அந்த விலங்குகளுக்கு வந்து தொற்று இருந்தால் வந்து பரவும், அது அதனுடைய சுவாசத்தின் மூலமாக பரவும், வைரஸ் கிருமியினால் பரவும், இப்படிலாம் சொல்கிறீங்க ஐயா. இது வந்து நம்ம பெரியவங்களாக இருந்தால் இதை நம்ம வந்து நமக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நம்ம காட்டுச்சு அப்படின்னா நம்ம உடனே வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதுவே குழந்தைகளை வந்து தாக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தால் தான்

0: நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்னும் இந்த மாதிரியான அறிகுறிகள் குழந்தைகிட்ட இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கய்யா.
1: இது வந்து ஏன்னா மேடம் சொன்னது மாதிரி 40% இறப்பு வந்து 15 வயதின் கீழே நடக்குது. அதனால வந்து பொதுவா வந்து குழந்தைகள் வந்து அந்த செல்ல பிராணிகளோட வந்து ரொம்ப ஒரு சேர்ந்து விளையாடுறத வந்து நம்ம குறைச்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, நிறைய இடங்கள் என்ன பண்றாங்கன்னா செல்ல பிராணிகளுக்கு நமக்கும் ஒரே தட்டுல சாப்பிடுற மாதிரிதான் ஒரு நடைமுறை இருக்குது. சில நேரங்கள் வந்து செல்ல பிராணிகள் நாக்க வச்சு இவங்க நாக்க டச் பண்றாங்க, அவங்களுக்கு முத்தம் கொடுக்குது, செல்ல பிராணி இவங்க முத்தம் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து குறைச்சுக்கிறணும். சப்போஸ் நீ செல்ல பிராணி வளர்த்தீங்கன்னா அதற்கு தனி அறைதான் இருக்குன்னு தவிர்த்து நம்ம அறைகள் நம்ம ரூமுல வந்து அதை உலாவிடக் கூடாது. அது மட்டும் இல்ல, இதுல நாய்க்கறிய வந்து நம்ம எப்படிலாம் நம்ம சின்ன குழந்தைகள் சொல்லி கொடுத்தா குறையும்டா, ஃபர்ஸ்ட் வந்து நாய்கள் சாப்பிடுறப்ப வந்து நம்ம செல்ல பிராணி சாப்பிடுறப்ப வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சட்டை இழுக்கிறதோ தள்ளி விடுறதோ பண்ணோம்டா அது கோபத்தில் நம்மளை கடிச்சிடும். அதுக்கப்புறம் நாய்கள் தூங்கிட்டு இருக்கப்ப வந்து அதை ஒரு பயமுறுத்தலோ இல்ல நான் அதை வாழை முதித்தல் அடித்தல்லாம் பண்ணோம்டாலும் அது அதிர்ச்சியில கடிச்சிடும். அதுக்கப்புறம் 2 நாய்கள் வந்து சண்டை போடுது, அப்ப நீங்க போய் நடுவுல போய் அது விளக்கி விட்டாலும் உங்களை கடிக்க வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்ல, நாய் அந்த நாய்களுக்கு உங்க கண்கள் நாய் கண்களும் ஒரே நேர்கோட்டி பார்க்க குறைக்கணும். நீங்க குறு குறுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களை கடிக்க வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்ல, நீங்க தெருவுல போறப்ப ஒரு நீங்க ஒரு புது தெருவுல போறீங்க, நீங்க பழக்கமெல்லாம் தெருவு போறப்ப நாய்கள் இருந்தா நீங்க பதட்டப்பட்டு ஓடக்கூடாது. நீங்க ஓடினாலே உங்களுடைய உடம்பில் சில ஹார்மோன்கள் மாறும், அந்த ஹார்மோன்களை வந்து நாய்கள் வந்து கண்டுபிடிச்சிரும். இவர் வந்து இந்த தெருக்கு அந்நியர் நினைச்சு உங்களை துரத்த ஆரம்பிச்சிடும். ஆகவே எக்காரணம் கொண்டும் நீங்க பதட்டப்படாமல் நடந்து போனீங்கன்னா நாய் உங்களை அட்டாக் பண்ணாது. அது மட்டும் அல்ல, சப்போஸ் அது நாய் விரட்டி வந்தா கூட நீங்க நின்றீங்கடா அது வந்து அப்படி நின்றுக்கிறோம். ஆகவே இந்த இந்த முறையெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா நம்ம நாய்கள் வந்து கடிப்பது நாய்க்கடியில இருந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம். இது எல்லாமே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, சப்போஸ் உங்க நாய் உங்க குழந்தைக்கு கடிச்சா உடனே தகவல் சொல்லுங்க. சில குழந்தை என்ன பண்ணும், நம்ம சொன்னா வீட்டை அடிச்சிருவாங்கன்னு மறைச்சு வச்சுக்கிடுவாங்க. ஆகவே அந்த எல்லா குழந்தைகளுக்கும் இந்த விழிப்புணர்வு சொல்லணும், நாய் கடிச்சா நமக்கு வைத்தியம் கிடையாது, இறப்பு ஒன்றே முடிவு, நாய் கடிச்சு அந்த நோய் பெருசா வந்துருச்சுன்றா வைத்தியம் கிடையாது. ஆகவே வந்து இந்த இதை வந்து நம்ம குழந்தைகள் சொல்வது மூலம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். இப்ப நாங்களுமே எல்லா கல்லூரிகளும் பள்ளிகளும் வந்து இது மாதிரியான விழிப்புணர்வு நடந்துட்டு இருக்கோம். இப்ப இதன் மூலியமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக நம்ம பயன்படுத்திக்கலாம்.
0: சிறப்புங்கய்யா, அதாவது குழந்தைகள் நாய்கிட்ட இருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு முறையும் சொல்லி, ஒருவேளை நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியலை அப்படின்னா கூட பயந்தா கூட அதை சொல்றதுக்கான ஏற்பாடுகளை பெற்றோர்கள் வந்து செய்யணும். முதல்ல சொல்ல வைங்க, அப்பனாதான் இதுலேருந்து காத்துக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. 9:57 நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோங்கய்யா. இப்போ வந்து நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் கேட்டாங்க. இப்போ ஒரு சிறந்த கருத்தை பகிர்ந்த நேயரை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தருணம் இது. நீங்க சொல்லுங்க, எந்த நேயர் இன்னைக்கு எல்லா நேயருமே வந்து இது கருத்துன்றதை தாண்டி அவங்களுடைய அனுபவ ரீதியான ஒரு செயல்பாட்டையோ விஷயத்தை தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் உங்களுடைய பார்வையில இந்த கேள்வி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, இந்த நேயர் வந்து ஒரு நல்லா கேட்டாங்க அப்படின்னா நீங்க எந்த நேயரை முத்தான நேயரா தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்றத சொல்லிடலாம் ஐயா.
1: எல்லா நேயர்களுக்குமே வந்து ஒரு அருமையான கேள்வி கூட வந்தாங்க. ஆமா, இதுல வந்து சிங்காரவேலு ஐயா நாமக்கல் வந்து ஒரு பொதுவான கேள்வி, எல்லா பேரும் மனசுக்குள்ள இருக்கும் அந்த க்வெஸ்சன் வந்து யாரும் சந்தேகம் கேட்காம இருப்போம். நாய் கடிச்சாத்தே வருமா, இல்ல பிராணா வருமா, இல்ல அந்த புண் நக்குனா வருமா, இந்த க்வெஸ்சன் வந்து எல்லா பேரும் உள் மனது இருக்கும். சப்போஸ் நம்ம போறோம், ஒரு நாய் வந்து நம்மளை பிறண்டிருச்சு, நம்ம அணுகி போற நாய் தூங்கவே மாட்டோம், ஐயோ இது பிறந்துச்சா, இதுல நோய் வருமா வைக்குமா, ஒரு சந்தேகத்திலேயே வந்து நம்ம நிம்மதியெல்லாம் குறைஞ்சிட்டே போகும். அதுக்கப்புறம் திடீர்னு காய்ச்சல் வந்தா கூட இது ரேபிஸ் காய்ச்சலாருன்னு பயம் இருக்கும். சோ இந்த க்வெஸ்சன் வந்து ஒரு தெளிவான க்வெஸ்சன், அதாவது ரேபிஸ் இருக்கோ இல்லையோ இந்த இதெல்லாம் பண்ணா நம்ம வந்து உடனடியாக அதுக்கான மருத்துவ பண்ணிக்கிறணும்னு ஒரு அருமையான க்வெஸ்சன் கேட்டாங்க. இந்த க்வெஸ்சன் வந்து எல்லா பேர் மனசுக்குள்ளேயும் இருக்க க்வெஸ்சன். இதை கேட்ட சிங்காரவேல் ஐயா அப்புறம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு அருமையான முத்தாய்ப்பான க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. அவரை வந்து நீங்க

0: ரெக்கமெண்ட் பண்ணலாம் மேடம்.
1: நன்றிங்க, நன்றிங்க. வாழ்த்துக்கள் சிங்காரம். நாமக்கல் ராசிபுரத்துலேருந்து ஒரு அருமையான கேள்வி கேட்ட உங்களை வந்து முத்தான நேராக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ நேரம் வந்து இணைப்பில் இணைஞ்சிருந்து ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஆழமாக விடுபட்டால் கூட, இணைப்பில் சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட மீண்டும் வந்து இணைஞ்சு ரொம்ப தெளிவான கருத்தை, ஆழமான கருத்தை ரொம்ப விழிப்புணர்வாக சொல்லிக்கிட்டீங்க. அதற்காக நேர்கள் சார்பாகவும் நிலைய பொறுப்பாளர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கிறோங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
0: நன்றி. ஒரு அதாவது ஒரு சின்ன கருத்து மட்டும், இந்த ரேபீஸ் வந்து தடுக்கக்கூடிய நோய், ஆகவே இது வந்து நம்ம தடுப்பூசி மூலம் தடுத்து விடலாம். ஆகவே வந்து நம்ம அனைவரும் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்பட்டு 2030 வந்து இந்த ரேபீஸ் மூலியமா வரக்கூடிய இறப்பை வந்து பூஜ்யமாக்குறதுக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப அருமையாக தொகுத்து கொடுத்த மேடத்துக்கும், வாய்ப்பு கொடுத்த நமது எல்லாம் சிறப்பு மிக்க கோடை எப்பவும் வந்து எல்லா பேரும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு எப்பவும் வந்து அவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. இந்த பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும்
1: இதுவரை பொறியியல்நுட்பம் எஸ் அனீஷ், ஓபி பிஜு, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா, கணினியாக்கம் எம் சிக்கந்தராஜா. இனி தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் மறைந்த பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் ஆகியோரின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்கலின் நூற்றாண்டு விழாவையொட்டி தமது வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கல் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10th நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக ரேபீஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,880 குறைந்து 1,10,120 விற்பனையாகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இன்று நடைபெற இருந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

தேன் சிந்தும் இசைமுகில் கோடை பண்பலை வானொலி 100.5 பண்பலைவானவில் இந்தியா. இன்று வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

வாழ்க்கை நாம் யோசிக்காத ஒவ்வொரு திருப்பத்தையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு புதிர். அந்த வாழ்க்கை மாதிரி தான் வரலாற்று பக்கங்களும். வரலாற்று பக்கங்களை முழுமையாக நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு திருப்பு முனையாக ஒவ்வொரு நிகழ்வுகள் அமைகிறது உண்டு. அந்த மாதிரி வரலாற்று தகவல்களை சுவாரஸ்யப்படுத்தி உங்களுக்கு தரக்கூடிய நம்முடைய நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி கடந்த சில வாரங்களாக தமிழர்களுடைய துறைமுக நகரங்களை பற்றிய வரலாற்று தகவல்களை உங்களுக்கு சொல்லுச்சு. அந்த வரிசையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு துறைமுக நகரம் காயல்பட்டினம். இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி தான் காயல்பட்டினம் அப்படின்ற ஊர். இந்த காயல்பட்டினத்திற்கு ஆரம்ப காலம் தொட்டே வரலாற்றுல இடம் உண்டு. ஆமா, இந்த ஊரானது ஒரு காலத்துல பாண்டியர்களுடைய காலத்துல புகழ்பெற்ற வணிக தளமாகவும் சிறந்த துறைமுகமாகவும் இருந்திருக்கு. இந்த காயல்பட்டினத்தில் நடந்த குதிரை வணிகத்தினுடைய சிறப்பை பற்றி வெளிநாட்டு பயணியான மார்க்கோ போலோ கூட தன்னுடைய நூல்களில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்டது காயல்பட்டினம் துறைமுகம். அந்த காயல்பட்டினம் துறைமுகத்தை பற்றிய வரலாற்று செய்திகளை தான் இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல காத்திருக்கு. சரி, வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் இந்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்பட பாடலோட.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
5: கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்வன், சி சு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29 கொண்டாடுவோம். செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
6: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: இசை தேவதை கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 கல்லூரி கலாட்டா இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
8: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

இது கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நாம் காயல்பட்டினம் துறைமுகத்தை பற்றிய வரலாற்று செய்திகளை சொல்லவிருக்கின்றோம். காயல்பட்டினம் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூருக்கு அருகில தாமிரபரணி கடலோடு கலக்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு பேரூர். இதனுடைய பழைய பெயர் காயல் அப்படின்றது. ஒரு காலத்தில் இந்த பகுதியில் பழைய காயல், புன்னை காயல், காயல் பட்டினம் அப்படின்னு 3 பகுதிகள் இருந்ததாக கூட அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த ஊரை பற்றிய சங்க இலக்கிய குறிப்புகள் எதுவும் பெருசாக நமக்கு கிடைக்கல. காரணம் என்னென்னா, சங்க காலத்தில் இதே ஊருக்கு பக்கத்தில் கொற்கை துறைமுகம் செல்வாக்கு பெற்றிருந்ததுனால இந்த காயல் பட்டணம் பற்றிய வரலாற்று செய்திகள் அவ்வளவாக இல்லை. இந்த காயல் பட்டினம் துறைமுகத்தை பற்றி சங்க இலக்கியங்களில் இல்லைன்னாலும் ஒரு சில வரலாற்று குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு, வெளிநாட்டு அறிஞர்களான தாலமியினுடைய ஆய்வு குறிப்பில் அவர் தமிழகத்தினுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருந்த குர்கி துறைமுகத்தை பற்றி குறிப்பிடுறாரு. அதே சமயம் வாசப், இபின் பதுதா, மார்க்கோ போலோ இந்த மாதிரியான வெளிநாட்டு பயணிகள் இந்த காயல் பட்டண துறைமுகத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. தாலமி தன்னுடைய வரலாற்று குறிப்புகளில் இங்க இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற சோழன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த தாமிரபரணி ஆறானது ஏரல் பகுதியிலிருந்து ஒரு கிளை ஆறாக பிரிந்து ஆறுமுக நேரி பகுதி வழியாக ஓடி சென்று காயல் பட்டணத்தில் கடலோடு கலந்தது அப்படின்னு தாலமி தன்னுடைய குறிப்புகளில் குறிப்பிடுறாரு. இதை வைத்தெல்லாம் பார்க்கிறப்போ அயல்நாட்டவருடைய குறிப்புகளாகட்டும், வணிகம் சார்ந்த பல்வேறு அறிஞர்களுடைய குறிப்புகளாகட்டும், எல்லாமுமே காயல் பட்டணத்தை ஒரு சிறந்த வணிகத்தலம் என்று குறிப்பிடுது. அந்த வணிகத்தலமாக விளங்கிய காயல் பட்டணம் துறைமுகத்தை பற்றி இன்னமும் நிறைய செய்திகள் கைவசம் இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். முன்னதாக ஒரு பாடல் தயாராக இருக்கு, கேளுங்க. நேர்களே, நெஞ்சுக்கு நெருக்கமான மென்மையான பாடல்களையும் வரலாற்று தகவல்களையும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
2: இசை தேவதை கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

தமிழர்களின் தொன்மையான துறைமுக நகரங்களில் ஒன்றாக விளங்கிய காயல்பட்டினம் குறித்த வரலாற்று செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

தாமிரபரணி ஆற்றினுடைய முற்கால ஓடுபாதையில் கிடைத்த தடயங்கள் அடிப்படையில் நிலவியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதிலிருந்து அந்த ஆற்றினுடைய காலம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏரல் அருகே தாமிரபரணி ஆற்றினுடைய ஒரு கிளை ஆறாக பிரிந்து ஆறுமுகநேரியின்

ஒரு பகுதி வழியாக காயல் பட்டணம் அருகே கடல்ல போய் கலந்திருக்கு. இப்படி ஆறு ஓடிய ஆறுமுக நேரி காயல் பட்டணம் பகுதிகளில் தலைசிறந்த துறைமுக வணிக மையம் அமைந்திருந்தது அப்படின்றதுக்கு ஆதாரமாகவும், மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்றதுக்கு ஆதாரமாகவும், இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய கட்டடங்களுடைய இடிபாடுகள், அறுத்த சங்குகள், முத்து சிப்பிகள், தானியங்கள் உள்ளிட்ட பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய சுடுமண் உறைகள், இதெல்லாமுமே ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கப்பலும் சிறு படகுகளும் வந்து போன வலைத்தடம் இப்போது கப்பலோடிய கசம் அப்படின்னு அழைக்கப்படுது. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள், பொம்மைகள், ஓடுகள், முதுமக்கள் தாலிகளுடைய உடைசல்கள் அப்படின்னு இந்த பகுதியில் ஏராளமான துல்லியல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவருடைய நாணயங்களும் சீனா மற்றும் கிரேக்க நாட்டு பானை ஓடுகளும் கூட இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சங்க காலத்திற்கு முற்பட்ட பெரிய அளவிலான செங்கற்கள் குறுக்கை பகுதியில் கிடைக்கிறது மாதிரியே இந்த பகுதியிலையும் கிடைச்சிருக்கு. ஒரு காலத்தில் ஆழி பேரலை காரணமாகவும் கடல் பின்வாங்கியதாலையும் இந்த இடம் அழிந்து மண்மேடாக காணப்படுது. இன்றைக்கும் கோட்டை இருந்த இடமான கோட்டை மேடு பகுதிய கொட்டமடைக்காடு அப்படின்னும், அதே மாதிரி முத்து குளிக்கப்பட்ட இடமான சிலாபக்காடு பகுதிய சிலா காடு அப்படின்னு இந்த பகுதி மக்கள் அழைக்கிறாங்க. இங்க பாண்டியர் கால மீன் முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேரோடிய வீதிகளோடு மிகப்பெரிய வணிக சந்தை இந்த பகுதியில் இருந்தது அப்படின்றதையும் நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இந்த கொற்கை, காயல் பட்டினம் இந்த பகுதிகளில் அன்றே இறக்குமதி ஏற்றுமதி வணிகங்கள் நடந்திருக்கு. தாலமி அவர்களுடைய குறிப்பின்படி கடற்கரை பகுதியில் இருந்த ஏலங்கான் பட்டினம் வணிகச் சந்தை அப்படின்றது பிரசித்தி பெற்றதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி 1100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயிலினுடைய சிதறுண்ட பாகங்களும் ஐம்புன்னாலான நடராசர், உமாதேவி, விஷ்ணு, துர்க்கை மற்றும் பூசைக்கான உபகரணங்களும் கூட இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை வைத்தெல்லாம் பார்க்கிற போது இந்த பகுதியானது ஆரம்ப காலம் தொட்டே வணிக தளமாக இருந்திருக்கு அப்படின்றத நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு துறைமுகமாக காயல் பட்டணம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னதாக ஒரு பாடல் உங்களுக்காக தயாராக இருக்கு, கேட்டுட்டு வாங்க. இது கோடை பண்பலை வானொலி 100.5.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: இசை தேவதை கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: காயல் பட்டினம் குறித்த வரலாற்று செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5. நேற்றைய நிமிடங்கள்.

சங்க இலக்கியங்களில் காயல் பட்டணம் துறைமுகத்தை பற்றிய செய்திகள் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனாலும் ஆய்வுகளின்படி கிடைத்த தகவல்கள் நமக்கு இந்த காயல் பட்டண துறைமுகம் சங்க காலத்திற்கும் முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு நம்ப வைக்கிது. ஒரு காலத்தில் இந்த பகுதிகளில் பழைய காயல், காயல் பட்டினம், புன்னக்காயல் அப்படின்னு மூன்று

காயல்கள் ஒரே ஊராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. பழைய காயல் துறைமுகம் இயற்கையால் அழிந்த பிறகு காயல்பட்டணம் துறைமுகத்தில் புதிதாக துறைமுகம் அமைக்கப்பட்டிருக்கணும். வீரபாண்டிய பட்டணம், குலசேகர பட்டணம் இந்த மாதிரியான பகுதிகளும் கூட இதனுடைய துணை பகுதிகளாக இருந்திருக்கக்கூடும். பழங்கால இலக்கியங்கள் கல்வெட்டுகளில் வகுதை, பெத்திர மாணிக்க பட்டினம், தென்காயல் அப்படின்னு பல பெயர்களால் குறிப்பிடப்படக்கூடிய பகுதி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காயல் பட்டணம் பகுதி. இந்த பகுதியில் மரக்காயர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த பகுதியில் அதிகமாக குடியேறியிருக்காங்க. முதன் முதலாக கிபி 633 அரேபிய இஸ்லாமிய சகோதரர்கள் காயலில் வந்து குடியேறியிருக்காங்க. அதனால் இந்த பகுதி அன்றைய காலகட்டத்தில் கடற்கரை மசூதி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அரேபியர்களுடைய குடியேற்றம் நடந்திருக்கு. எகிப்திலிருந்து அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி 1284 காலகட்டத்தில் காயல் பட்டணத்தில் 3வது குடியேற்றம் நடந்திருக்கு. அப்போது பாண்டிய மன்னன் சடையவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சியில் காயலில் வந்து குடியேற்றம் நடந்திருக்கு. அப்போ குடியேறிய இஸ்லாமியர்கள் காயல் பட்டணத்தில் ஜும்மா பெரிய பள்ளியை கட்டினாங்க. கிபி 1380 அப்புறம்தான் இந்த காயல் பட்டினம் அப்படின்ற பெயர் வழக்கத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. அதுக்கப்புறமா அதே சமயம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கிபி 1293 காலமானதுக்கு அப்புறம் செல்வாக்கோடு இருந்த சுல்தான் செய்து ஜமாலுதீன் பாண்டிய நாட்டினுடைய மன்னராக ஆகிறாரு. அந்த காலகட்டத்தில் பாண்டிய நாட்டினுடைய தலைநகராக கூட காயல் பட்டணம் இருந்திருப்பதாக சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு வரலாற்று சிறப்புகளோடு சேர்ந்து துறைமுக சிறப்பையும் கொண்டது காயல் பட்டண நகரம். அன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணிகள் தமிழகத்துக்கு வந்திருந்தப்போ அவங்களுடைய வரலாற்று குறிப்புகளில் கூட காயல் பட்டண துறைமுகத்தை பற்றி ரொம்ப சிறப்பாகவே குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக கிபி 900 தொடங்கி 1500 வரையிலான காலகட்டம் வரைக்கும் காயல் பட்டண இஸ்லாமியர்கள் மதுரை பாண்டிய மன்னர்களோடும் தலைவர்களோடும் நல்லுறவை வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அரபு இஸ்லாமியர்கள் தேர்ந்தெடுத்து குதிரைகளை பாண்டியர்களுக்கு இறக்குமதி செய்து கொடுத்துருக்காங்க. பாண்டியர்களுக்கு போரிலும் கூட அவங்க பெரிய உதவிகள் எல்லாம் செய்திருக்காங்க. பல நாடுகளுக்கும் இந்த காயல் பட்டணம் துறைமுகத்திலிருந்து முத்து, அரிசி, மிளகு போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் இஸ்லாமியர்களுடைய குடியேற்றம் நடந்தது அப்படின்னு நம்ம முன்னமே சொன்னோம். அவங்க இந்த பகுதியில் இருந்தவங்க தமிழிலும் அரேபிய மொழியிலும் நல்ல புலமையோடு இருந்திருக்காங்க. கல்வியில் சிறந்த ஊராகவும் இந்த காயல் பட்டணம் அப்பவே திகழ்ந்திருக்கு. ஆறுமுகநேரியில் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகள் மூலமாக காயல் பட்டணம் அசுப நாட்டு பிரிவில் இருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்போவும் இந்த பகுதியில் இஸ்லாமிய மக்கள் தான் பெரும்பான்மையானவர்களாக இருக்காங்க. இப்போதைக்கு இந்த பகுதியில் 31 மசூதிகள் இருப்பதாக சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் தமிழகத்தினுடைய வரலாற்று பெருமையையும் வணிகத்தினுடைய சிறப்பையும் உலகம் போற்றும் அளவுக்கு உன்னத புகழோடு இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய பெருமை காயல் பட்டணம் துறைமுகத்துக்கு உண்டு. தொடர்ந்து நம்ம அதனுடைய வரலாற்று பக்கங்களை புரட்டலாம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலையோடு.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
1: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சி சு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29 கொண்டாடுவோம். செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
0: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
1: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: இசை தேவதை கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 கல்லூரி கலாட்டா இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
4: வரலாற்று பக்கங்களில் இருக்கும் தகவல்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5. நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சி தமிழகத்தின் பழம்பெரும் துறைமுக நகராக இருந்த காயல் பட்டினம் குறித்த வரலாற்று செய்திகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. காயல்பட்டினம் சிறந்த துறைமுக நகராக இருந்திருக்கு அப்படின்றதுக்கு பல்வேறு வரலாற்று சான்றுகளும் குறிப்புகளும் உண்டு. அந்த வகையில் கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு கல்வெட்டு சான்றுகள் குறித்து முனைவர் திரு தவசிமுத்துமாறன் அவர்கள் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த குறிப்புகளை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய கல்வெட்டு சான்று கருப்புடையார் பள்ளி. கிபி 342 குப்தா பெரிய பள்ளி கட்டப்பட்டுச்சு. கருப்புடையார் பள்ளியில முற்காலத்தை சார்ந்த பாண்டியன் காலம் கல்வெட்டு காணப்படுது. இந்த ஊர் காயல்கரை, காசிரவூர், பவித்திர மாணிக்கப்பட்டினம், காகியூற்றூர் அப்படின்னு எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. கருப்புடையார் பள்ளி கல்வெட்டுல 5 வண்ண தொழுகைசை அப்படின்னு ஒரு குறிப்பு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல 5 வண்ணத்தார் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யாருன்னா வணிக குழுவினர், அதாவது ஹாசிம், பக்ரி, பருக்கி, உம்மையா, போர் வீரர் குழு அப்படின்ற 5 இஸ்லாமிய பிரிவினரைத்தான் 5 வண்ணத்தார் அப்படின்னு அந்த கல்வெட்டு குறிப்பு சொல்லுது. அதை வைத்து பார்க்குறப்போ 10ஆம் நூற்றாண்டு வாக்கில் அவர்களுடைய குடியேற்றம் இந்த பகுதியில் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி இந்த பகுதியில் கிடைத்திருக்கிற பல்வேறு கல்வெட்டுகள் பாண்டிய மன்னர்களை பற்றிய செய்திகளை நமக்கு சொல்லுது. சோழர்களிடமிருந்து இழந்து போன பாண்டிய நாட்டை மீட்டெடுத்து கொடுத்த முதலாம் மாறவர்ம சுந்தரபாண்டியனை பற்றிய

செய்திகள் கூட இங்கு காண கிடைக்குது. குறிப்பா இந்த காயல் பட்டணம் பகுதியில பூ மருவிய திருமடந்தை அப்படின்னு சொல்லப்படுறது இந்த மன்னனுடைய மெய்கீர்த்தி. அதே போல உதய மார்த்தாண்டன பட்டினம், குலசேகரப்பட்டினம், இந்த ஆறுமுகநேரி செப்பேடு, இந்த மாதிரியான ஆய்வுகள், இந்த பகுதிகளில் கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகள் எல்லாமுமே இந்த காயல் பட்டணத்தினுடைய தொன்மை சிறப்பை நமக்கு விளக்கக்கூடிய வகையில இருக்கு.

0: குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
2: இசை தேவதை கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்ப்பப்பையோட இறக்கம். கர்ப்பப்பை இறக்கத்துக்கு கர்ப்பப்பை எடுத்துடணுமா, அதுதான் ஒரே ட்ரீட்மெண்ட்டா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வி. இந்த கர்ப்பப்பை இறக்கம் முதல்ல ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, மோஸ்ட் காமனான காஸ் கர்ப்பப்பை இறக்கத்துக்கு டெலிவரி பீரியடில் இருக்கக்கூடிய மிஸ்மேனேஜ்மெண்ட் தான். அதிக நேரம் ஒரு மாதிரி ஸ்டெயின் பண்ணுறது, டெலிவரி டைத்தில் ரொம்ப ஸ்டெயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை டெலிவரி ஆகும்போது கர்ப்பப்பை அதனுடைய சப்போர்ட்ஸ்லேருந்து லூஸ் ஆகிடுது. அந்த நம்ம ஒரு பொருள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அது நல்லா இழுத்து பிடிச்சி டைட்டாக இருந்தால் தானே பெட்டராக இருக்கும். அதில் சுற்றி இருக்கக்கூடிய ஜவ்வுகள்லாம் லூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் கர்ப்பப்பை இறங்க ஆரம்பிச்சிடும். டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேர் அடிக்வட்டன் ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லை, எனக்கு நார்மல் டெலிவரி தான், ஆனால் உடனே எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கும் போது கர்ப்பப்பை இறக்கம் அதிகமாக வந்துடுது. உங்கள் பாட்டி, உங்கள் மதர், நிறைய பேர் கேட்டிங்கன்னா டெலிவரி நார்மலாக இருக்கும், ஆனால் அடுத்த 1-2 வருஷத்துலேயே கீழே ஒரு முட்டையாக வர்ற மாதிரி ஒரு யூரின் பையோ இல்லை மோஷன் டியூபோ இல்லை கர்ப்பப்பையோ இறக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கர்ப்பப்பை இறக்கத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் ப்ரிவென்ஷன், அதாவது வராமல் இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, டெலிவரிக்கு அப்புறம் உடனே அதிகமான வேலைகளை ரெசியூம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, டெலிவரி பீரியட்ல உங்களுடைய கேர், டெலிவரி எப்போ உங்களை ப்ராப்பரா டெலிவரி பண்ற மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமா அந்த ஜப்புகள்ல இழுந்து மாதிரி ஸ்ட்ரெச் ஆற மாதிரி இருக்கக்கூடிய இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏதோ வேக்கோம் இல்ல ஒரு ப்ராப்பர் எபிசியாட்டமி, இது எல்லாமே டெலிவரி அப்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணப்படணும். மூணாவது, டெலிவரிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், உங்க கர்ப்பப்பைய ஸ்ட்ரெங்தா வச்சுக்கிறதுக்கு கீகிள்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைஸை ப்ராப்பரா பண்ணீங்கன்னா இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, வந்துருச்சு, என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கர்ப்பப்பை இறக்கத்துக்குமே கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லவே இல்லை. அதுக்கு நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டான வயிற்று கிழிக்காம லேப்ரோஸ்கோப்பிலேயே உங்களால் சிம்பிளாகவே இதை சரி பண்ண முடியும். லேப்ரோஸ்கோப்பியில் ரெண்டு மெத்தட் யூஸ்லாம் பண்ணுவோம். இது ரெண்டு மெத்தடுக்கும் பேசிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பொருள் சப்போர்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை பெரிய சப்போர்ட் இருக்கிற ஒரு பொண்ணோட இதை இணைச்சி டைட் பண்ணோன்னா இதுவும் அந்த சப்போர்ட்னால இது ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்கும் இல்லையா. அதனால என்ன பண்ணுவோம்னா, ஒரு போன், ஏதோ ஒரு போனில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு போன் கூட இந்த கர்ப்பப்பையை சேர்த்து டைட் பண்ணி கட்டிட்டா கர்ப்பப்பை இறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பெக்டோபெக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் மூலமா, இல்லை யூட்ரோ சாக்ரோபெக்சி அப்படின்ற மெத்தட் மூலமாகவும், சாக்ரல் போன் சாக்ரோபெக்சி அப்படின்ற மெத்தட் மூலமா சாக்ரல் போன் கூடையும் இந்த யூட்ரஸை இணைச்சி டைட் பண்ணி கட்டுறதுனால உங்களுக்கு யூட்ரஸ் இறக்கம் இல்லாமல் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமுமே இல்லாமல் இருந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. சில சமயம் இந்த இறக்கம் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்துடும், அதனால யங் ஏஜில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. யூட்ரஸ் உள்ளே இருக்கும்போது உங்கள் பீரியட்ஸ் மாதம் மாதம் வரும்போது உங்களோட ஹெல்த் பெட்டராக இருக்கும். அதனால எடுக்காமலே உங்களால் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்குமான சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
0: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.

வரலாற்று சிறப்புமிக்க காயல் பட்டணத்தின் வரலாற்று சிறப்புகளையும் சிவிக்கு இனிய பாடல்களையும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய காயல் பட்டணம் பகுதியானது ஒரு காலத்துல சிறந்த துறைமுக நகராகவும் சிறந்த வணிக தளமாகவும் இருந்திருக்கு. அந்த வகையில தமிழகத்தினுடைய வரலாற்று பெருமைகள்ல இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா அது காயல் பட்டினம் தான். இந்த காயல் பட்டினம் பற்றிய பல்வேறு செய்திகளை உங்களோட நம்ம பகிர்ந்துகிட்டோம். இன்னமும் உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் தேவை அப்படின்னா தமிழக தொல்லியல் துறையினுடைய இணையதள பக்கத்திலிருந்து நீங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். காயல் பட்டினம் பற்றிய வரலாற்று செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மனநிறைவோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி நண்பர்களே.

கேட்கலாம் ஸ்ரீ சத்யம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் எஸ்எஸ் மருந்தியல் கல்லூரி வளாகத்திலிருந்து கோடிப்பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஆன்சி சோஜன், மகளிர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஹரிதா உள்ளிட்டோருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்காலின் 100 ஆண்டு விழாவை ஒட்டி தமது வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கால் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டுக்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1880 ரூபாய் குறைந்து 110,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: Santanco.
1: கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா. ஒரே குவளையில் பகிர்ந்த சோற்று பருக்கைகள், வகுப்பறை கலகலப்பு, குறிப்பேடுகளில் எழுதிய கவிதை வரிகள் என ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாய் நினைவுபடுத்தும். சுவர்களில் கூட சுமந்து நிற்கின்றன சுவையான நினைவுகள் என சொல்லும் சிறப்பு வாய்ந்தது நம் கல்லூரி வாழ்க்கை. அந்த கல்லூரியை நினைவுபடுத்தும் கல்லூரி கலாட்டா. இன்றைய நிகழ்ச்சி ஸ்ரீ சத்தியம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் SS மருந்தியல் கல்லூரி வளாகத்திலிருந்து அன்பிற்கினிய தோழமைகளோடு களத்தில் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
2: வணக்கம் தோழர்களே, கோடைப்பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா இருக்கிறது வரை

0: அதிகாரங்கள்ல கல்வி அப்படின்றது அப்புறம் வரும். அப்போ கேள்வி இருந்தால் தேட வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். அதே போல நிறைய கேட்டாதான் நம்ம அதை பேச முடியும், நம்முடைய கல்வி அறிவு அப்படின்றதும் வளரும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய படைப்புகளோடு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுகளோடு இங்கே நம்முடைய ஸ்ரீ சத்திய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் மற்றும் தேஜஸ் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் படைப்புகளோடு காத்திருக்காங்க. அவங்களை சந்திச்சிருவோம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: கோகுல் வாசன். பிடெக் ஐடி எடுத்திருக்கேன்.
0: எந்த ஊர்ல வரீங்க?
1: கீழ்மருப்பூர்ல இருந்து வரேன்.
0: ஓகே, என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப சிறப்பா வந்து நீங்க சொல்றது பேர் சொல்லுங்க.
1: என் பெயர் சதி. நான் படிக்கும் காலேஜ் நேம் வந்து சிஷன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி.
0: ஓகே.
1: என்னோட குரூப் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். நான் பேசுவது இங்கிலீஷ்.
0: ஓ,
1: ஐ அம் இன் இங்கிலீஷ் வித் லாயலிட்டி பட்
0: அழகா சொல்லிட்டீங்க. உங்களுடைய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்
1: இருக்கீங்க,
0: அடுத்தடுத்து அந்த முயற்சி பழிக்கட்டும். வணக்கம்,
1: மை நேம் இஸ் சீனிவாசன். ஸ்ரீ சத்தியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் திருப்பதி படிக்கிறேன். டிபார்ட்மெண்ட்
0: என்ன சொல்ல போறீங்க?
1: கவிதை, அம்மாவை பற்றி ஒரு கவிதை.
0: சரி, சொல்லுங்க.
1: வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு கொடுத்தால் என் அம்மாவின் வாழ்க்கை கதையை மீண்டும் எழுதுவேன். ஏனென்றால் வாழ்க்கை அவளுக்கு கொடுத்ததை விட அவள் இன்னும் அதிக தகுதியானவள்.
0: நிச்சயமாக தாய் சிறந்த கோயிலுக்கு
1: சஞ்சய், ஸ்ரீ சத்தியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன்.
0: என்ன சொல்ல போறீங்க?
1: புதிய தொடக்கம், புதிய கல்லூரி, புதிய முகங்கள், புதிய கனவுகள் தொடங்கிய என் கல்லூரி வாழ்க்கை. சில நாட்களில் பழகிய முகங்களாகின,
2: நண்பன் ஒரு வரம், நட்பு ஒரு பலம், நண்பனுடன் இருந்தால் மகிழ்ச்சி என்றும் நினைக்கும்.
0: திரும்ப அந்த மூணு கழிக்கும் மாதிரி சொல்லிருக்கீங்க.
2: நண்பன் ஒரு வரம், நட்பு ஒரு பலம், நண்பனுடன் இருந்தால் மகிழ்ச்சி என்றும் நினைக்கும்.
0: அந்த நண்பன் அப்படின்னாலே உங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க.
1: நண்பு, நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நம்ம நாட்டுல இருந்து வரேன். காலேஜ் பத்தி நீங்க சொல்ல போறீங்க.
0: சொல்லுங்க தம்பி.
1: சத்தியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கல்லூரி மற்றும் மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் பெருமையாகவும்
0: நிறைய மாணவர்கள் தங்களுடைய படிப்புகள்லாம் அப்படியே வந்து அழைச்சிருக்கோம். அப்படியே இருக்காங்க, ஆனா வந்து ரொம்ப நேரமா அவங்களுக்குள்ளயும் பேசிட்டு இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க.
2: என் பெயர் தாமரை. நான் ஸ்ரீ சத்யம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பேசுறேன். செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பேசுறேன். அம்மா மகள் கல்வியை பத்தி சொல்ல போறேன். உலகம் என்னை புரிந்து கொண்டாடாதால் என் மனதை புரிந்து கொள்பவர் நீ. நான் சிரித்தால் மகிழ்பவர், நான் அழுந்தால் சிரிப்பவர் நீ. என் முதல் வீரமும் என் முதல் பாதுகாப்பும் நீ. எத்தனை வயதானாலும் உன் பார்வையில் நான் என்றும் உன் செல்ல மகள் தான். என் வாழ்க்கை என்
0: அழகான
2: அக்கா தம்பி கவிதை சொல்றேன். அம்மா போல அரவணைக்கும் அக்கா, அப்பா போல நினைக்கும் தம்பி. தந்தை வந்தாலும் சில நிமிடம்தான், பாசம் என்றும் கிடையாதுதான். அக்காவின் கண்டிப்பில் அன்பும் உண்டு, தந்தை தம்பியின் குறும்பில் சந்தோஷமும் உண்டு. உலகம் மாறினாலும் மாறாத உறவு என்றென்றும் தொடரும் அக்கா தம்பி பாசம். சேகர் தம்பி, பேர் தமிழர்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், என்ன கவிதை சொல்ல போறீங்க? உங்க பேர் சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க?
2: ஏன் அவினாஸ்ரீ, என் பேர். சத்யம் காலேஜ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில இருந்து படிக்கிறேன், செகண்ட் இயர் சிஎஸ்சி. அப்பா

0: அம்மா மகள் இதை பத்தி சொல்ல
1: போறேன். சொல்லுங்கம்மா.
0: நான் சொல்லாமலே என் மனதை புரிந்து கொள்கிறவள். என் சின்ன சின்ன சந்தோஷத்தில் உலகம் என்னை விட்டு விலகினாலும் என்னை விட்டு விலகாத உறவு
1: என்னோட சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, என்ன பண்ணிக்கிறீங்க?
2: என் பேர் எஸ் அங்கியா. நான் ஸ்ரீ சத்யம் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்
1: படிக்கிறேன்.
2: செகண்ட் இயர் படிக்கிறேன்.
1: ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல
2: போறீங்க? நான் அம்மா பத்தி கதை சொல்ல வந்திருக்கேன். என் உலகம் அறியும் முன்பே என்னை முழுமையாக அறிந்து கொள்ளி நான் விழுந்த போது கை கொடுத்தாய்,
0: என் கனவுகளுக்காக என் ஆசைகளை மறந்தவள்ளி,
1: நமக்காக நம்முடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடியவங்க, அதாவது நம்மளுடைய விருப்பத்திற்காக அவர்களுடைய விருப்பத்தை குறைத்துக் கொள்வர்கள் பெற்றோர்கள் தான் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து பேசுவோர்களே, கோடை பண்பலை 100.5 இன்னைக்கான கல்லூரி கலாட்டா சேலம் மாவட்டம் சங்ககிரி ஸ்ரீ சத்தியம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் மருந்தியல் கல்லூரி மாணவர்களின் உற்சாகமான பங்களிப்பில்

0: இருக்கு அழகு டைல்ஸ். அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
4: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சி சு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29ஆம் தேதி கொண்டாடுவோம். செப்டம்பர் 29ஆம் தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
4: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: கோடை பன்மலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கல்லூரி கலாட்டா வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: கல்லூரி கலாட்டா, இன்னைக்கான கல்லூரி கலாட்டா மாணவர்கள் ரொம்ப மாணவிகள் உற்சாகமாக அந்த கவிதைகள் பாடல் பாடுறது படைப்புகளோடு இருக்காங்க. யார் அப்படின்னா, சேலம் மாவட்டம் சங்ககிரி ஸ்ரீ சத்தியம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் எஸ் எஸ் மருந்தியல் கல்லூரி மாணவர்களுடைய உற்சாகமான பங்களிப்பு தாங்க வர இருக்கு. நிறைய பாடல்கள் எல்லாம் பாடணும்ன்றக்காக காத்திருக்காங்க. வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னமா
1: படிக்கிறீங்க?
2: ஐடி.
1: ஐடி படிக்கிறீங்க. என்ன பாடல் பாட போறீங்க?
2: பரபர பறவை.
1: பாடுங்க பாப்போம். அப்படியே இவங்க பாட்டுக்கு தகுந்த மாதிரி கை தட்டணும், தெரியுங்களா? சரி.
2: பரபர பறவை ஒன்று கர கர கரையில் நின்று கண்ணீரில் காடல் நீரை அழைக்கிறேன், அது பறந்திடவா

0: கடலோடு பாட்டை சொல்ல குக்குக்கும் நகரிக்கும் கண்ணாலையுரி, நீரின் மகன் இந்த காதலன், நீரின் கருணையில் வாழுவான், இன்று நாளைக்குள் மீளுவான், எனது பெண்மையை ஆளுவான், என்னை மீண்டும் தீண்டும் போது காதல் தேவன் இருமுறை முதல் இரவுகள் பெறுவான்.
1: தொடர்ந்து கேட்கணும்ன்ற விருப்பம் தான். எல்லா மாணவர்களும் நிறைய இருக்காங்க. நன்றி. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: இன்று வளர்ந்து நின்றாலும் உன் அருகில் வந்துவிட்டால் மீண்டும் குழந்தையாகி விடுகிறேன் அப்பா. என் கண்களில் கண்ணீர் வருவதற்கு முன்பே உன் மனதில் என்ன இருக்கிறது என்று புரிந்து முதலில் வந்து என்னிடம் சொல்லும் மனிதன் நீ. என் ஆசைகள் நிறைவேற்ற உன் ஆசைகளை மறைத்தாய். நான் சந்தோஷமாக இருக்க உன் கவலைகளை மறைத்தாய். அப்போது புரியவில்லை அப்பா, இப்போது புரிகிறது. அப்பா என்ற வார்த்தைக்குள் ஒரு உலகமே இருக்கிறது என்று. நான் எவ்வளவு பெரியவளாகனாலும் உன் தோளில் சாய்ந்த அப்பா என்று அழைக்கும் போது அந்த ஒரு நிமிடம் குழந்தையாகி விடுகிறேன் அப்பா. என் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை உறவுகள் மாறினாலும் என்னை எதையும் எதிர்பாராமல் நேசிக்கும் உன் அன்பு மட்டும் என்றும் மாறக்கூடாது. இந்த உலகில் எனக்கு எவ்வளவு மிக பிடித்த நபர்கள் இருந்தாலும் உனக்கு இடாகாது அப்பா. உன் மகளாக பிறந்தது என் வரம். உன்னை போன்ற அப்பா கிடைத்தது எனக்கு அதிர்ஷ்டம். உன் மகளாக இருப்பது என் வாழ்க்கையின் பெருமை.
1: இவ்வளவு அப்பாவை பத்தி, அதாவது 10 விரல் இருக்கும் போது வந்து நமக்கு நினைச்சு பார்க்க மாட்டோம், ஏதாவது ஒரு விரல்ல காயமோ அந்த ஒரு விரல் இழக்கும் போது வந்து அதை ரொம்ப வருத்தப்படுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து எத்தனை உறவுகள் வந்தாலும் தந்தைக்கு நிகராகாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: திருமகள், நச்சி சத்தியம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில செகண்ட் இயர் சிஎஸ்சி
1: படிக்கிறேன்.
3: அப்பா அப்பா மகள் கவிதை சொல்ல போகிறேன். அம்மாவின் அன்பை வார்த்தைகளில் கேட்டேன், அப்பாவின் அன்பை அவர் மௌனத்தில் உணர்ந்தேன். தன் ஆசைகளை மறைத்து என் கனவுகளை வளர்த்தவர், தன் வழியை மறைத்து என் சிரிப்பை பார்த்தவர், நான் விழும்போது கை கொடுத்தவர், நான் வென்ற போது என்னை விட மகிழ்ந்தவர். என் வாழ்க்கையின் முதல் நம்பிக்கை நீ, என் இதயத்தின் என்றும் அழியாத உறவு நீ. எத்தனை பிறவி எடுத்தாலும் மாறாத பாசம் வேண்டும், ஒவ்வொரு பிறவியிலும் என் அப்பாவாகவே நீ வேண்டும்.
1: அழகு அழகு, வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: மதுபாலா.
1: மதுபாலா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?

0: ஆம்பூர் எங்க இருக்கு?
1: திருப்பத்தூர் தான்.
0: திருப்பத்தூர் அது எங்க இருக்குன்னு கேப்பேன் திரும்ப. சரிங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க?
1: கவிதை சொல்ல
0: போறேன். கவிதை ஏன் எல்லாருக்கும் கவிதை பிடிக்குது, எல்லார் மனதிலும் எளிமையாக அது பதிந்து விடும் அப்படின்றது. பாடலே கவிதையினுடைய மாற்று வடிவம் தானே, இசையோடு சேர்ந்து. என்ன கவிதை சொல்ல போறீங்க? ஓகே.
1: என் கண்ணீரை நான் மறைத்தாலும் அதை முதலில் உணர்வது உன் கண்கள். என் ஆசைகள் சிறியதாக இருந்தாலும் அதை நிறைவேற நீ செய்த தியாகங்கள் பெரியவை. எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்தாய். நான் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக நீ உன் வாழ்நாள் முழுவதும் எனக்காக உழைத்து வந்தாய். என் வாழ்நாள் முழுவதும் உன் மகளாக இருப்பதே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை.
2: பேர் எம் நதியா, ஸ்ரீ சத்யம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிலிருந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஐ அம் ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்.
0: சரிங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க?
2: நல்ல நண்பன் ஒரு நூலகம். நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை நரம்புகள் இல்லாத வீணையை போன்றது. நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம். நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம். உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் என்பார்கள். தாய் தந்தை சகோதரர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கில்லை, ஆனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை நமதே. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து வாழ்வை இனிமையாக தொடர்வோம்.
0: நட்பு அப்படின்றத பொறுத்துதான் நம்மளுடைய எதிர்காலம் அமையும் அப்படின்ற பொருளை சொன்னீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: பாட்டு பாட போறீங்க?
0: பாடல் பாட போறீங்களா? கொஞ்சம் அமைதியாக அப்படியே அவங்க பாடுறத அப்படியே கேளுங்க பாப்போம். ஓ, மிட்டலாம் போறீங்களா? சரி
2: சரி பாப்பா. சா சா சா சா நிஷரி ஷபா மம தாதா தசரி பாப்பா கபதனிஷா.

0: அழகு உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு அமகனிஷா நிரிஷா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல பொருள் புரிந்த பாடலும் கூட, மழை மட்டுமா அழகு வெயில் கூட அழகு அப்படின்னா அது துன்பம் இன்பம் இரண்டையும் ரசித்தால் தான் அது அழகு அப்படின்றத சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
2: தமிழ்செல்வன் வந்து ஒரு 87 மாணவர்கள் படிக்கிறாங்க, 4 இயர்லயும் சேர்ந்து. ஒரு இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழை எளிய மாணவர்களுக்காக ஒரு சிறந்த கல்வியை புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஐயா வி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் வி சுஜாதா அம்மா அவர்களால் உருவாக்க 2011 உருவாக்கப்பட்டது இந்த கல்லூரி. இதுல ஒரு மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏழை எளிய மாணவர்களுக்கு, வசதி இல்லாத மாணவர்களுக்கு வந்து ஒரு இலவச ஒரு கல்வி, ஸ்ரீ சத்தியம் அறக்கட்டளை மூலமா, கல்வி அறக்கட்டளை மூலமாக பல இலவச உதவி தொகையெல்லாம் இருந்து படிக்கிறாங்க. அது மூலம் பல மாணவர்கள்
1: பயன்படுத்தி
2: இங்க நம்ம ஆத்தூர், சேலம், திருப்பூர், வாணியம்பாடி, ஆம்பூர் அப்படின்லாம் நீ கேள்விப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி திண்டுக்கல், கடலூர் மாவட்டத்துல நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. டோட்டல் ஒரு 1250 மாணவர்கள் இப்ப படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில இருந்து பல எம்என்சி என்று சொல்லக்கூடிய கம்பெனிகளுக்கு வந்து மாணவர்களை வந்து நாங்க வேலை வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப, இந்த கல்லூரியில நான் பணிபுரியதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். நான் ஒரு கல்லூரி, நான் கல்லூரியில படிக்கும் போது இந்த மாதிரி கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில பங்கு பெற்ற போது ஒரு கவிதை சொல்லலாம் நினைச்சு பார்த்தா அது இப்ப பண்ண முடியல. இப்ப நான் அதை ஒரு வாய்ப்பு
1: வரச்சு, வாய்ப்பு நிச்சயமாக பயன்படுத்திக்கணும். சொல்லுங்கய்யா.
2: பூ என்ன சொல்லும் என்று காற்றறியும், காற்று என்ன சொல்லும் என்று பூவரியும், நான் என்ன சொல்ல வந்தேன், நெஞ்சு என்ன அள்ளி வந்தேன், ஒரு நெஞ்சம் தானறியும். வானவர் என்ன சொல்ல வந்ததென்று மேகமே உனக்கென தெரியாதா, அள்ளிப்பு மலர்ந்தது ஏனென்று வெண்ணிலவே உனக்கென தெரியாதா. இரவா பகலா தெரியவில்லை, சிறையா சிறகா புரியவில்லை, சொல்லத்தான் நினைக்கின்றே நான் சொல்லாமல் தவிக்கின்றே.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. கோடை பண்பலை 100.5

0: பங்களிப்புல இன்னைக்கான கல்லூரி கலாட்டா ஆசிரியர்கள் மாணவர்களுடைய உற்சாகமான பங்களிப்புல இன்னைக்கு சேலம் மாவட்டம் சங்ககிரி ஸ்ரீ சத்தியம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் SS மருந்தியல் கல்லூரி மாணவர்களின் உற்சாகமான பங்களிப்பில்.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும். இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். வெட்டி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா. இன்னைக்கான கல்லூரி கலாட்டா சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சத்தியம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் SS மருந்தியல் கல்லூரி மாணவர்களின் உற்சாகமான பங்களிப்புல தான் வந்துட்டு இருக்கீங்க. நிறைய பாடல் கவிதை தொகுப்போட நிறைய இருக்காங்க. கவிதைக்கு இசைக்கு மயங்காத இதயம் உண்டோ அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே போலதான் கவிதைக்கு மயங்காத இதயம் உண்டோன்னு சொல்ற அளவுக்கு நிறைய இந்த கவிதையில ஆர்வம் கொண்டு நிறைய படைப்புகளோடு இருக்காங்க. வணக்கம் தம்பி, உங்க பெயர் சொல்லுங்க.
1: பேர் கோகுல். ஸ்ரீ சத்தியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன்.
0: ஓகே, எந்த ஊர்ல வரீங்க?
1: நான் வந்துட்டு எடப்பாடி பக்கத்துல அம்மன்குத்தூர் ஒரு ஊர்ல இருந்து.
0: சரி, என்ன சொல்ல போறீங்க?
1: நீ கவிதை சொல்லலாம் இருக்கேன். HOD சாரை பார்த்தால் பயம் வரும், அவர் சிரித்தால் சந்தேகம் வரும். எல்லோருக்கும் கிளாஸுக்கு வாங்க என்றால் மாணவர்கள் நடுக்கம் வரும். அட்டெண்டன்ஸ் குறைவு என்று சொன்னால் வீட்டிலேயே விசாரணை வரும். இன்டர்னல் மார்க் முக்கியம் என்றால் மாணவர்கள் முகத்தில் அமைதி போகும். அடுத்து எக்ஸாம் பத்தி ஒரு கவிதை சொன்னேன். ஆண்டு முழுவதும் ஜாலியாக இருந்தோம், எக்ஸாம் வந்ததும் புத்தகம் திறந்தோம், முதல் பக்கத்தை பார்த்ததும் பயந்தோம், இரண்டாம் பக்கத்திலேயே தூங்கிவிட்டோம். குவெஸ்சன் பேப்பர் பார்த்ததும் அதிர்ச்சி, ஆன்சர் தெரியாமல் மன உளைச்சல், பக்கத்தில் இருப்பவனை பார்த்தால் அவனுக்கும் அதே நிலைமை.
0: என்ன ஒரு தத்துவத்தை அப்படியே சொல்லிருக்கீங்க. HOD சாரோட பெருமை, அதே போல எக்ஸாம்னா என்ன, இதெல்லாம் ஒட்டுமொத்த மாணவர்களுக்கு என்னுடைய மன குமரலையே சொல்லிருக்கீங்கன்னு சொல்லணும். நன்றி தம்பி உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: இப்ப மணிகண்டன், பயோமெடிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடண்ட் படிச்சிருக்கேன்.
0: சரி தம்பி, என்ன சொல்ல போறீங்க?
2: நம்ம ஃபேவரட் பர்சன் பத்தி சொல்ல போறேன். யாரும் ஃபேவரட் பர்சன் பாத்தோம்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கோட HOD சார் டாக்டர் யுவராஜ் ரெட்டி சார் பத்தி பேசுறேன். மோஸ்ட் எல்லா HOD சாரையும் பிடிக்கும், பட் என் ஃபேவரட் அப்படின்னா அவர் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னங்கறதே எங்களுக்கு தெரியாம இருந்தது நிலையில இவர் வந்து சொன்ன அந்த ஒரு வேர்ட்ஸும் எங்களுக்கு வந்து வேல்யூபிளா இருந்துச்சு. வேல்யூ டைம் கொடுத்தாரு, அவர் சப்போர்ட் ரொம்ப வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறோம். மற்ற அதாவது HOD சாரும் ஃபேவரட் தான். எல்லாத்துக்கும்
0: அதையும் தாண்டி அதாவது பாடத்திட்டம் சிலபஸ் அதை படிக்கிறது ஒரு வகையை சொல்லிக் கொடுக்கிறது ஒரு ஆசிரியர் அப்படின்னா அதையும் தாண்டி உங்களுக்கு வாழ்க்கைக்கு எது முக்கியம், இந்த வயதுல எப்படி கவனத்து தரும், அதை எப்படி கொண்டு வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆசிரியர் பேரை மட்டும் ஒரு முறை சொல்லிருங்க.
2: டாக்டர் யுவராஜ் வெள்ளிசாமி சார். ஒரு கவிதை ஒன்னு பத்தி.
0: சரிங்க.
2: அறிவிதைத்த வெற்றியை வளர்க்கும் எங்கள் யுவராஜ் சார், எங்கள் கனவுகளுக்கு வழிகாட்டும் என்றும் சிறந்த ஆசிரியர்.
0: ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க தம்பிக்கு, ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. நன்றி நன்றி தம்பி உங்களுக்கு. வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
3: புவனேஸ்வரி. நான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிக்கிறேன்.
0: ஓகே, என்ன சொல்ல போறீங்க?
3: ரீடிங் புக் பத்தி ஒரு 2-3 லைன் சொல்ல போறேன்.
0: புத்தகங்கள் படிப்பதால் என்ன நன்மை கேட்டுக்கணும்?
3: கவிதை மாதிரிதான். புத்தகம் திறந்தால் அறிவு பிறக்கும், ஒவ்வொரு பக்கமும் உலகம் திறக்கும், வாசிக்கும் பழக்கம் நம்மை உயர்த்தும், வாழ்க்கை முழுவதும் வெற்றி கொடுக்கும். புத்தகம் ஒரு நண்பன், படிப்பு ஒரு பயணம், ஒவ்வொரு பக்கமும் ஒரு பாடம், வாசிப்பே நம் வாழ்க்கையின் வானம். செல்வம் குறையலாம், அறிவு குறையாது, புத்தகம் படிக்கும் பழக்கம் இருந்தால் வாழ்க்கையின் உயர்வு குறையாது. ஒரு புத்தகம் ஒரு உலகம், ஒரு பக்கம் ஒரு பாடம், ஒரு வாசிப்பு ஒரு மாற்றம், வாசிப்போம் வளர்வோம் வெல்வோம்.
0: நிச்சயமாக செல்வம் குறையலாம். அந்த வரி மட்டும் திரும்ப வாசிங்க.
3: செல்வம் குறையலாம், அறிவு குறையாது, புத்தகம் படிக்கும் பழக்கம் இருந்தால் வாழ்க்கையின் உயர்வு குறையாது.
0: நிச்சயமாக ஒரு வாசிப்பினுடைய சிறப்பை மிகப்பெரிய மேடைகள்ல போட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த கவிதையாக சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க உங்களுக்கு. சார் வணக்கம். நிகழ்ச்சியை வந்து பார்த்தோம்னா அப்படியே சிறப்பா வந்து கவிதைகள் அப்படியே நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை பத்தி சொல்லுங்க சார், என்ன டிபார்ட்மெண்ட்டுங்க?
4: சார் வணக்கம் சார், நான் ஸ்ரீ சத்தியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜில குற்றக்கல்வி இயக்குநராக இருக்கிறேன். நான் நம்ம கல்லூரியில 14 ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த விளையாட்டுத் துறையில் நாங்கள் சாதிக்காத இடமே கிடையாது. மாவட்டம், மாநிலம், நேஷனல் லெவலில் நாங்கள் வந்து பங்கு பெற்று

0: பல மாணவர்களை விளையாட்டுத்துறையில் சிறந்த மாணவர்களாக உருவாக்கி இருக்கிறோம். இந்த பெருமை அனைத்தும் நமது கல்லூரி நிறுவனர் மற்றும் தாளாளர் டாக்டர் வி பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் திருமதி பி சரோஜா மேடம் அவர்களுக்கும் தான் இது சாத்திய கூறாக அமையும். நான் ஒரு பாடல் பாட போகிறேன்.
1: கைத்தட்டல் கொடுங்கப்பா, ஒரு சார் பாடுறாங்க, நாங்க பாட நடத்துறத காட்டிலும் பாட்டு சூப்பரா பாடுவோம் அப்படின்றத சொல்லிருக்கீங்க, பாடுங்க.
0: காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா, காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா, சத்தியவள்

0: பூரடா கண்ணா, அந்த கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா, மனதில் என்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா.
1: அனைவர்களுக்கும் வணக்கம். என்ன நீங்க கடைகோடி மக்களுக்குமே இந்த விஷயத்த கொண்டு பேச தெரிவிக்கிறீங்க. முதல்ல ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்
2: கொள்கிறேன்.
1: நான் சத்தியம் பொறியியல் கல்வியில மின்னியல் துறையில் பேராசிரியராக இருக்கிறேன். எங்கள் துறை சார்பாக இந்த நாட்டு மக்களுக்கு என்ன ஒரு அறிவிப்பு சொல்லுகிறோம் என்றால், இப்ப வந்து தற்போதைய சூழ்நிலையில் வந்து பவர் டிமாண்ட் அதிகமா இருக்குது. அதனால எல்லாருமே வந்து கிரீன் ஹவுஸா மாறுங்க, சோலார் பவர் பிளான்ட் யூஸ் பண்ணுங்க. சிம்பிளா அந்த கமர்ஷியலா வீட்டுக்கு சின்ன கடைக்கு நீங்க இந்த பவர் பிளான்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, இந்த சமுதாயத்துக்கும் நல்லது.
2: நிச்சயமாக மின் தேவை அப்படின்றத பொறுத்த மட்டும் அது எப்படி எளிமையாக உற்பத்தி பண்றது, அதே சமயம் வந்து தேவை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து
1: பண்ணக்கூடாது,
2: தேவையற்ற விரயமாக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
1: நம்ம வந்து எல்லாரும் வீடுமே யூஸ் பண்ண ஒரு 40% குறைஞ்சிடும், பவர் டிமாண்ட் ப்ராப்ளமே இந்த நாட்டுல இருக்காது. அடுத்தது ஒரு கடி ஜோக்கு ஒண்ணு சொல்லணும்னா, நடிகருக்கும் நம்மளுக்கும் அதாவது ஆடியன்ஸுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம்.
2: அவங்க மேக்கப் போடுறாங்க, நம்ம கம்மியா போடுறோமா சார்?
1: ஒண்ணு ஓகே. அடுத்தது அதை விட முக்கியமானது, அவங்க காசு வாங்கிட்டு அழுவாங்க, நம்ம காசு கொடுத்துட்டு அழுவோம்
2: அப்படின்றீங்களா
1: படத்துல? அடுத்தபடியா வந்து இப்ப நீங்க இந்த காலேஜ்ல என்ன சிறப்புன்னு கேக்கலாம். இப்ப இந்த காலேஜினுடைய நிர்வாகம் வந்து அட்வான்ஸ் திங்கிங்ல வந்து பிளான் பண்ணி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னு கேக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து நம்ம டிசைன்லயே நம்ம கொடுத்துருக்காங்க கல்லூரியில. அவங்க வந்து கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுதான் இந்த கல்லூரியுடைய நோக்கம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன சார் இதுதான் எல்லா காலேஜிலுமே
2: என்னன்னா,
1: இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப கிராமப்புற பகுதியில மாணவர்களுக்கு வந்து இங்க சலுகை கொடுக்கறோம். இந்த திங்கிங் வந்து கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2016 அப்புறம் தான் கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5 இந்த ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, இன்ஜினியரிங் மருத்துவம் எல்லாமே. ஆனா இந்த கல்லூரி நிர்வாகம் வந்து 2011 ஆரம்பிச்சிருக்கு. அப்ப 11 இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் ஆரம்பிச்ச மேனேஜ்மெண்ட், அந்த ஐடியாவை வந்து கவர்மெண்டே வந்து இன்னைக்கு வந்து 2016 அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது இது வந்து ஒரு அட்வான்ஸ்
2: ரொம்ப நிச்சயம் கல்வி வாய்ப்பை எல்லாரும்
1: பெறலாம் பெற வேண்டும்
2: நோக்கத்தை மையப்படுத்தி கொண்டு வரீங்க. நன்றிங்க. வணக்கம் தம்பி, பேர் சொல்லுங்க.
3: பேர் வெற்றி ஆடம், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர். கவிதை சொல்ல
2: போறேன்,
3: நேரம் பத்தி கவிதை சொல்ல போறேன். கடந்து போகும் நொடிகள் மீண்டும் வராது, காலம் யாருக்காகவும் காத்து நிற்காது, இன்றே செயல்படு வெற்றி உன் கதவை தட்டும்.
2: வாழ்த்துக்கள், நேரத்தை பத்தி அழகா சொல்லிருக்கீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் சௌந்தர்யா. நான் எங்க அப்பாவை பத்தி ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க.
2: சொல்லுங்க.
4: எல்லாருக்கும் எங்க அப்பா ரொம்ப ஸ்பெஷல் தான், எனக்கும் என் அப்பா ரொம்ப ஸ்பெஷல். நானும் அவரும் நினைச்ச நேரம் பார்க்க முடியாது, பேசிக்க முடியாது, இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற பாண்டிங் ரொம்ப ஸ்பெஷல். அது வார்த்தையால சொல்ல முடியாது. எனக்கு எங்க அப்பானும் ரொம்ப பிடிக்கும், அவரு மாதிரி என்ன யாராலையும் பாத்துக்க முடியாது.
2: இதை நேரடியா அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா? ஏன்னா பெரும்பாலும் அதை உணர்வுகளை வந்து வார்த்தைகளாக நம்ம கொண்டு வருவது இல்லை இல்லையா, அத ஏன் மனசுட்டு நீங்க பேசலாமே? ஏன்னா பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகிட்ட மனசுட்டு பேசலாம், நீங்களும் இன்னைக்கு கூட பேசுங்க. எல்லா குழந்தைகளுமே வந்து அவங்க அதிக நேரம் வந்து அலைபேசியோடோ அல்லது நண்பர்களோடோ செலவிடுகிறாங்க. பெற்றவங்க மீது எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்றத நேரடியாவே சொல்லலாம் தானே, முயற்சி பண்ணுங்க. நன்றிங்கம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் ஜெய.

0: பிரியா. நான் பிஎம்இ செகண்ட் இயர் படிக்கிறேன். ஒரு சின்ன பாட்டு, நானும் என் தனிமையும். ஒரு சிலர் என்னை நெருங்க, என்னிடம் பேச தொடங்க, இரு உடல் கொண்டு நீங்கி போகின்றாய். கவலைகள் என்னை வருத்த, உன்னிடம் என்னை துரத்த, உன் மடியை தந்து தாயாயாகின்றாய்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றிமா உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஸ்னேகா, ஸ்ரீ சத்யம் இன்ஜினியரிங் காலேஜ்ல செகண்ட் இயர் சிஎஸ்சி
1: படிக்கிறேன்.
2: வாழ்க்கையை பத்தி ஒரு டூ லைன் சொல்றேன். நம்ம லைஃப்ல வந்துட்டு எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும், பிஸியான டைம் இருந்தாலும், நம்ம லைஃப்ல இருக்க சின்ன சின்ன ஹாப்பியான மொமெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணோம், அதெல்லாம் மறந்துடாதீங்க. அதுக்காக ஒரு டூ லைன்ஸ் கவிதை. நாளை நினைத்து இன்றை தொலைக்காதே, இன்று வாழ்ந்த நிமிடமே நாளைய நினைவாகும். எல்லாரும் ஹாப்பியா
1: அந்தந்த நாளுக்கு பயன்படுத்திக்கங்க. அதானே வாழ்த்துக்கள் மங்க,
2: எல்லாம் லைஃப் என்ஜாய் பண்ண மறந்தாதீங்க.
1: நன்றி, நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: சார் வினோதினி.
1: என்னமா படிக்கிறீங்க?
3: சார் ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்.
1: ஓகே, என்ன சொல்ல போறீங்க?
3: ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஒரு தாட் சொல்ல போறேன்.
1: ஓகே.
3: ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் தி பியூட்டிஃபுல் பிரிட்ஜ் பிட்வீன் டூ ஹார்ட்ஸ், பில்ட் வித் ட்ரஸ்ட், ஸ்ட்ரெங்தன்ட் பை அண்டர்ஸ்டாண்டிங், பை டெக்கரேட்டட் வித் கவுண்ட்லெஸ் மெமரிஸ். தேங்க் யூ.
1: நட்பு பத்தி அழகா சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் ஷெரின் ஃபிஸ்லிக். நான் இயற்கையை பற்றி கவிதை சொல்ல வந்திருக்கேன். மரங்கள் தரும் நிழல் மனதுக்கு இன்பம், மரங்கள் தரும் நிழல் மனதுக்கு இன்பம், மலர்கள் தரும் மனம் வாழ்வுக்கு இன்பம், பறவைகள் பாடும் பாடல் தேனிசை, அருவிகள் ஓடும் ஓசை கவிதை, மழை துளி விழுந்தால் மண் மணக்கும், பசுமை நிறைந்தால் பூமி சிரிக்கும், இயற்கையை காப்போம் அன்போடு, இயற்கையுடன் வாழ்வோம் மகிழ்வோடு. நன்றி ஐயா.
1: ஒரு மரத்து நிழல கீழ் இருந்து இயற்கையை பத்தி கவிதை சொன்னவங்களுக்கு பாராட்டுகள். நன்றிங்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பாவனா, என்ன படிக்கிறீங்கம்மா?
5: பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சத்யம் காலேஜ் இன்ஜினியரிங்.
1: என்ன சொல்ல போறீங்க?
5: பாட்டு
1: பாட்டு பாட போறீங்க. யாரோட சேர்ந்து அப்படின்றத அவங்க பேர் சொல்லுவாங்க. பேர் சொல்லுங்க.
6: என் பேர் மதுபாலா, நான் ஃபர்ஸ்ட் இயர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன்.
1: உங்க பேருங்கம்மா?
6: சச்சையா, நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
1: என்ன பாடல்? மூன்று பேர் வந்து ஒளி வாங்கியில அத்தவர மாதிரி உறக்கப்பாடு.

0: ஒரு தாய்க்கு ஒரு தாளாட்டாக பாடல் பாடி உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னமா சொல்ல போறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னவென்று சொல்வது உன்னை பற்றி, என் உணர்வுகளில் ஊஞ்சல் கட்டி ஆடுகிறாய், உறங்கும் போதும் உரையாடல் செய்கிறாய், என் மொழியின் பற்றை என் மேல் படர செய்கிறாய், அழியாத நினைவுகளுக்கு அர்த்தம் தருகிறாய், அழுகையை தூண்டுவதும் நீயாகவே இருக்கிறாய், அனைத்து திருப்பங்களிலும் திரும்பி பார்த்தால் தீராமல் நிற்கிறார், என் மிழிகளில் உட்புகுந்து வீணை மீட்டுவதும் உன் மொழியே, நானே செவிசாய்த்து உன்னை மையில் வரைகிறேன், நீ மயிலிட்ட வருகிறாய் வரிகளாய் முடிந்தாலும் உன் கதைகள் என்னும் கடல் போல் தேங்கி நிற்கிறது, இது போதாதென்று புதிய கற்பனைகளுடன் நதியை போல் இணைக்கிறாய், உலகின் ஒவ்வொரு அசைவிலும் உன்னை தேடுகிறேன், அதனாலேயே என்னவோ நான் அசைவின்றி தவிக்கிறேன், இலக்கணத்தில் இசை சேர்த்து திசையெங்கும் உன்னை ரசிக்கிறேன், நீ என்னை பறிக்கிறாய், இனிமையான உன் மொழிகளின் சுவையால் மயங்கி கிடக்கிறேன், வெளியே வந்துவிட வழிகள் இருந்தாலும் செல்ல மனமின்றி கதவுகளை அடித்துக் கொள்கிறேன், எப்போதும் உன்னுடன் பயணிப்பேன், உன் மொழி என்னோடு கலந்திருக்கும்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பா அந்த ஒரு கவிதை அப்படின்னா என்ன, அது எப்போது உயிர் பெறுகிறது அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஸ்ரீநிதி என்னோட.
0: என்ன சொல்ல போறீங்கம்மா?
2: பாட்டு பாட போறேன்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: ஓகே, பாடுங்க. முன்பேவாயே நண்பேவா, தூணேவா உயிரேவா, முன்பேவாயே நண்பேவா, பூப்பூவாய் பூப்பூம்பானா, கேட்டேன் நானே நானியா, நெஞ்சம் சொன்னதே முன்பேவாயே நண்பேவா, பூனேவா உயிரேவா.
0: அருமை, அருமை. சிறப்பாக பாடுனீங்க. நேரம் கருதி தடுக்க முடியல. கோடைப்பண்பலை 100.5 என்னுடைய கல்லூரி

0: கலாட்டா தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கான கல்லூரி கலாட்டா சேலம் மாவட்டம் ஸ்ரீ சத்தியம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் எஸ் எஸ் மருந்தியல் கல்லூரி வளாகத்திலிருந்து நேரலையாக.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
3: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
4: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சி சு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29 தேதி கொண்டாடுவோம்.

0: இல்லை.
1: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
0: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: குழந்தைகளுடைய கல்லூரி கலாட்டா அந்த இளமை பருவத்திற்குண்டான அந்த வேகமும் ஆர்வமும் உற்சாகமும் வந்து இந்த காற்றலையில நிகழ்ச்சி போயிட்டு கேட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது நல்லா தெளிவா தெரியும். வளரக்கூடிய வருங்காலத்தினுடைய உலகத்தினுடைய பாரதத்தினுடைய ஆளுமைகளாக இன்றைய மாணவர்களாக இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களை ஒவ்வொரு நாளும் அந்த வாரமும் சந்திச்சு அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நிகழ்ச்சியாக இந்த கல்லூரி கலாட்டாவானது நடந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கான கல்லூரி கலாட்டா சேலம் மாவட்டம் சங்ககிரி ஸ்ரீ சத்தியம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் SS மருந்தியல் கல்லூரி வளாகத்திலிருந்து மாணவர்களுடைய உற்சாகமான பங்களிப்பில் இல்ல ஆசிரியர்களுடைய உற்சாகமான பங்களிப்பு எல்லாம் சொல்லணும் அப்படி நிறைய மாணவர்களும் ஆசிரியர்களும் பேசிட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் சார், என்னோட பேரு டாக்டர் பி ரேவதி. நான் வந்து ஸ்ரீ சத்தியம் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரிய தமிழ்துறை பேராசிரியரா பணிபுரிஞ்சிட்டு
0: இருக்கேன்.
1: 2 ஆண்டுகளா பணிபுரிஞ்சிருக்கேன்.
0: என்ன அலைபேசியில் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன மேடம் சொல்லுங்க?
1: இல்ல சார், எங்க கல்லூரியை பத்தி நான் ஒரு கவிதையை வாசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். கல்லூரி என்பது பாடம் படிக்கும் இடம் மட்டுமல்ல, நம்மை நாமே கண்டுபிடிக்கும் இடம். மதிப்பெண்ணால் நம்முடைய திறமையை அளக்கலாம், ஆனால் நம்முடைய கனவை அளக்க முடியாது. வாய்ப்பு கிடைக்கும் வரை காத்திருக்காதீர்கள், கிடைக்கும் வாய்ப்பையே சாதனையாக மாற்றுங்கள். ஸ்ரீ சத்தியத்தில் படிப்போம், திறமையை வளர்ப்போம், உலகில் தம் தடத்தை பதிப்போம். இந்த வாய்ப்பினை நல்கிய எனது கல்லூரியுடைய சேர்மன் சார் அவர்களுக்கும் என்னுடைய பிரின்சிபல் அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
0: நன்றி மேடம், நன்றியும் வணக்கம்.

0: சார் உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் தரணிதரன், நான் எம்இ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல. அன்பு பத்தி ஒரு சின்னதா ஒரு ஒன்றரை வரையில ஒரு கவிதை சொல்லலாம்.
0: அதிகம் ரெண்டு வரைக்கும் கொண்டு போலாமே, குரல் அளந்து சொல்லணும் இல்லைங்களா, அதாவது பாரதிகளை செதுக்கி சிற்பமாக்குற மாதிரி சொல்லுங்க.
1: இப்ப அன்புன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஆர்வமா நம்ம எல்லாருமே அவங்க மேல அன்பா இருப்போம். அவங்களுக்காக ஒன்றரை வரையில ஒரே ஒரு கவிதை சொல்ல போறேன். உன் பெயரை நான் பேனாவில் எழுத மாட்டேன், ஏனென்றால் பேனாவின் முள் உன்னை குத்தும் என்று.
0: சரி, இது எங்கேயோ கவிதையை கொஞ்சம் நற்பண்ணு ஓட்டு மாத்திட்டீங்க மட்டும் தெரியுது. சரி, நிச்சயம் வாழ்த்துக்கள் தம்பி. அதாவது நண்பனுடைய பெயரில் கூட முள் பட்டு விடக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறைய கைத்தட்டலோட பாராட்டுக்களை சொல்லிக்கிறேன். நன்றி
1: நன்றி
0: நன்றி சார். வணக்கம். ரொம்ப உற்சாகமா மாணவர்கள் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: என் பேரு டாக்டர் யுவராஜ் வேலுசாமி.
0: ஓகே சார்.
2: பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல துறை தலைவரா ஹச்ஓடியா இருக்கேங்க.
0: சிறப்புங்க சார்.
2: பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் நர்சஸ் இன்ஜெக்ஷன் அதுமா இருக்கும் டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல. இப்போ அப்படின்னு போனீங்கன்னா டாக்டர் நர்ஸை தவிர எல்லா பக்கம் சுத்தி பாத்தீங்கன்னா மெஷின் தான் இருக்கும். இந்த மெஷினை தயாரிக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது, அதை டாக்டருக்கு அதை எப்படி உபயோகிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது வரைக்கும் இந்த மருத்துவ பொறியாளர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு துறை மிகுந்த வேலை வாய்ப்பு மிக்க ஒரு துறைங்க. எங்க காலேஜ்ல நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பசங்களுக்கு ஸ்டார்ட் அப் இனோவேஷன் புதுசான ப்ராஜெக்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப வந்து இது வந்து
0: ஒரு ஆரம்பத்துல யாரு ஒரு சின்னதா வந்து ஒரு தலைவலி காய்ச்சல் போனா கூட அந்த நம்மளுடைய பிரஷர் லெவல் அதே போல பல்சி இதெல்லாம் பாக்குறாங்க. அந்த கருவிகள் இருந்தா தான் நம்ம விரைவாக கண்டுபிடிக்க முடியும். அதுல என்னென்ன பயோமெடிக்கல்ல புதுசா வந்திருக்குங்க?
2: இப்ப தொழில்நுட்பம், எல்லா தொழில்நுட்பம், இப்ப ஏஐ பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துகிட்டு நம்ம வந்து ரோபோட்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. நம்ம பாத்தீங்கன்னா இது தமிழ்நாட்டிலேயே வந்துருச்சு. இப்போ சேலம், நம்ம சேலத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு ஹாஸ்பிட்டல்ல இங்க இருக்க டாக்டர் சர்ஜரி பண்றாங்க. இப்ப நீங்க சாதாரணமா ஒரு கண்ணுக்கு போனீங்கன்னா டாக்டர் வேற சேம்பர்ல உட்காந்துருப்பாங்க, அங்க இருந்துட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது மாதிரி பெரிய தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. அப்ப எந்த தொழில்நுட்பம் வளர வளர அது வந்து மனிதனோட பயன்பாடு, மனிதனோட தேவைகளுக்கு அதை வந்து யூஸ் பண்ற ஒரு துறைங்க. வேலை வாய்ப்பு, ஆராய்ச்சி, நிறைய வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்ங்க. உலகம் ஃபுல்லா, உலகம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கறது, உணவு அப்படிங்கறதெல்லாம் நம்ம எப்பவுமே வந்து அதை சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு துறை, அதுல வந்து கச்சோடியா இருக்காங்க சார். ரொம்ப நன்றிங்க. அடுத்தது நான் வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கேன். அருமையான எனக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட், பின்னாடி நீங்களே பாத்தீங்க ஒரு மலை.
0: மாணவர்களுக்கு எல்லாம் இந்த உற்சாகப்படுத்துறது மாதிரி இந்த சோர்வாயிடுறாங்க பெரும்பாலும். ஆமாங்க, நேரங்கள்ல அவங்களுக்குள்ளேயே கவலைகளை உருவாக்கிக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, மாணவர்கள் அல்லது வந்து இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவங்க மனசை உற்சாகமா வச்சுக்கணும்னா
2: அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் ஒரு மெம்பர்ஸ், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் யாரு வேணும்னு தேர்ந்தெடுக்கிற வயசுல இருக்க நீங்க ஒரு பொறுப்பான முறையில உங்க போனை யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்கதான் தெரிஞ்சுக்கணும்,
0: நல்ல நோக்கத்திற்காக விஷயத்திற்காக பயன்படுத்தணும்,
2: அதுல அடிமையாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா, நல்ல மரியாதை. இந்த ஊருக்கு நான் வந்து ஒரு 2 மாசம் ஆகுதுங்க. மக்கள் கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப இனிமையா இந்த ஏரியால ரொம்ப மரியாதையா வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் இருந்து கூட வேலை பாக்குறவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, மாணவர்களுக்கு என்னோட கூட இருக்க இன்மேட்ஸ், ஹாஸ்டல் இருக்க என்னோட சக மாணவர் தங்கியிருக்கவங்களுக்கு முக்கியமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாது. ஆனா இப்ப குறைச்சிட்டாங்க, கேக்குறாங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி நேரத்துக்கு தூங்கணும், சுத்தமா இருக்கணும் அப்படின்னு. ஆனா கேட்கலைனாலும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பேன், அது என்னுடைய கடமை.
0: 2 முறைக்கு 3 முறை சொன்னால் அவங்க மாத்திக்குவாங்க,
2: கண்டிப்பா மாத்திக்கிறாங்க.
0: அவங்ககிட்ட பேச நிறைய கேட்கணும்னு இருக்கு. மாணவர்களும் கைதிகளோட
2: பயன்படுத்தீங்க.
0: வணக்கம் தம்பி, பேர் சொல்லுங்க.
3: அருண் சார், நான் ஃபைனல் இயர் சிஎஸ்சி படிக்கிறேன்.
0: என்ன சொல்ல போறேன்,
3: நட்புக்காக ஒரு ஸ்டோரியும் ஒரு தத்துவமும் சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
3: நம்ம வாழ்க்கையில பல பேரை சந்திச்சிருப்போம், ஆனா சில பேர் நம்மளும் சந்திச்சிருப்பாங்க. அவங்க கூட ஒன்னா பயணிச்சு நம்ம ஒரு நல்ல நண்பர்களை மாறி இருக்கும். காதலுக்கு பிரேக்அப் இருக்கு, ஆனா கல்யாணத்துக்கு டைவர்ஸ் இருக்கு. நட்புக்கு அப்படி எதுவும் கிடையாது. நானே சண்டை போட்டு என்ன நானே விட்டு கொடுத்தாலும் என்னை விட்டு கொடுக்காத நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி
0: நன்றி நன்றி உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர்
4: விஷாலினி. ஃபைனல் இயர் ஐடியாஸ். பாட்டு பாட போறேன்.
0: பாடல் பாட போறீங்க, பாடுங்கம்மா.
4: என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்ன வச்சு தச்ச போது தொக்கி தவிச்ச தொக்கி தவிச்ச நான் சொக்க தங்கம் கெட்டியதான் துள்ளி குதிச்சேன். குற்றால சாரல்லது கண்ணோரம் ஒரு வர ஒன்ன நினைச்சேன்.

0: எந்த கூற என்ன புண்ணியமோ ஒன்னும் உன்னோட வெப்பம் நான் தொட்டு பாக்குறப்போ என்ன நினைச்ச தீக்குச்சி வந்து தீக்குச்சி கிட்ட சௌக்கியம் கேக்குதுன்னு நானும் நினைச்சேன் மனம்
1: என்ன சொல்ல
2: போறீங்க? பவர் இருக்கிற இடத்துல ட்ரிபிள் இருக்கும், ட்ரிபிள் இருக்கிற இடத்துல எனர்ஜி இருக்கும், எனர்ஜி இருக்கிற இடத்துல எப்பவுமே சக்சஸ் நிச்சயமா இருக்கும். பவர் இருந்தா உலகம் இயங்கும், ட்ரிபிள் இருந்தாதான் அந்த பவரே இயங்கும். கரண்ட் கட்டானா, கரண்ட் கட்டானா ஊர் இருட்டாகும், ஆனா நாங்க என்ட்ரி கொடுத்தா ஏரியாவே பிரைட் ஆகும். கரண்ட கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனா கையில பிடிக்க முடியாது. ஆனா ட்ரிபிள் ஸ்டூடெண்ட கண்ட்ரோலும் பண்ண முடியாது, கையிலயும் பிடிக்க முடியாது. ட்ரிபிள் மாணவர்களை எங்க போனாலும் ஒரு ஷாக் குடுத்துட்டுதான் போவாங்க.
1: நன்றி நன்றி உங்களுக்கு. வணக்கம் தம்பி, பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ரஞ்சித், நான் ஏஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏபியா இருக்கேன். ஓகே, என்ன சொல்ல போறீங்க? நான் கடிஜோக் ஒண்ணு சொல்ல போறேன். இது ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் உள்ள ஒரு கன்வர்சேஷன். ஒரு பையன் கேக்குறான், உனக்கு எவ்வளவு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, டீல சக்கரை போடுற அளவுக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணுன்னா அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ இல்லாத டீய எனக்கு கசக்கும், அந்த மாதிரிதான் உன்னோட வாழ்க்கை
3: அப்படின்னு சொல்லியிருக்கேன். நன்றி உங்களுக்கு. இந்த மாணவர்களுடைய உற்சாகமான பங்களிப்புல நிறைய மாணவர்கள் எல்லாம் பேசினாங்க. ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
4: டாக்டர் எஸ் மகேந்திரன்.
3: ஓகேங்கய்யா.
4: நம்ம காலேஜ்ல நான் வைஸ் பிரின்சிபலா இருக்கேங்க.
3: சிறப்புங்கய்யா.
4: நம்ம காலேஜ் 2011 ஆரம்பிச்ச காலேஜுங்க. இப்ப நம்ம காலேஜ்ல நம்ம சேலம் மாவட்ட ஆட்சியரோட அறிவுறுத்தலின்படி உயர்வுக்கு படி அப்படின்ற திட்டத்தின் கீழே இதுவரை கல்லூரியில சேராத மாணவர்கள் யாராவது இருந்தா நம்ம கல்லூரியில வந்து படிக்கும் பொழுது அவங்களுக்கு இலவச படிப்பை கொடுப்பதற்காக நம்முடைய தாளாளர் டாக்டர் வி பாலகிருஷ்ணன் சாரும் நம்முடைய பிரின்சிபல் திருமதி டாக்டர் வி சுஜாதா மேடமும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கோடை பண்பலையின் வாயிலாக நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோடை பண்பலை இந்த கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சியை எங்களுடைய ஸ்ரீ சத்தியம் பொறியியல் கல்லூரி மற்றும் மருந்தியல் கல்லூரியில் நடத்துவதற்கு அனுமதி தந்து இங்கு நடத்தி கொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் எங்கள் முதல்வர் மற்றும் தாளாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்த உதயசூரியன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி நன்றி. அழகான மாணவர்கள் படைப்புகளோட, கவிதைகளோட, பாடல்களோட, உற்சாகத்தோட நிறைய விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தோட இன்னைக்கான கல்லூரி கலாட்டமானது சேலம் மாவட்டம் சங்ககிரி ஸ்ரீ சத்தியம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் எஸ் எஸ் மருந்தியல் கல்லூரி மாணவர்களுடைய பங்களிப்புல வந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய மகிழ்வில் விடைபெறுகிறேன். உதயசூரியன், நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இதுவரை சேலம் ஸ்ரீ சத்தியம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் SS மருந்தியல் கல்லூரி வளாகத்திலிருந்து வலம் வந்தது கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி. அன்பிற்கினிய தோழமைகளை சந்தித்து நிலையம் திரும்புகிறார் உதயசூரியன். இனி மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ தங்கநகை மாளிகையின் மகளிர் நேரம் முன்பாய் வருகிறது. செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம்.

வாசிப்பவர் ரங்கநாதன். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் பிறந்த தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஆன்சி சோஜன், மகளிர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஹரிதா உள்ளிட்டோருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்காலின் 100வது விழாவையொட்டி தமது வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கால் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,880 ரூபாய் குறைந்து 110,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டி குராஷ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடைப்பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை.
4: September 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை.
5: நீங்கள் வாங்கும் 906 HUID தங்கநகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
3: வழங்கும் மகளிர் நேரம்.
1: வான்வழி வானொலி சேவை வரை கோடைப்பண்பலை 100.5 இளந்தமிழின் அசைக்கும் விசை போடும் காற்றுக்கும் இசை வந்து துணை புரிந்ததாம். அந்த விசை கண்டு துள்ளும் மனம் உடன் மகிழ்ந்ததாம். மகிழ்ந்த மனம் துள்ளல் கொள்ள தூக்கலான விளையாட்டுகளோடு வலம் வருவது மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகையின் மகளிர் நேரம். ஆட்டநாயகி உடன் நான் சிவசக்தி. நேயர்கள் வரவேண்டிய இலக்கங்கள் அறிமுக மகளிர் 24 24 29 மற்றும் 29 சொலியம் 3 3 3 அனைத்து மகளிர் 24 24 26

0: இணைப்பிற்கு 0454-542. வணக்கம் சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுக்காக இரண்டு விளையாட்டுகள் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. நாணைகள் மற்றும் 1, 2, 3, 4. நாணைகள், அட அதாங்க டங் ட்விஸ்டர்ஸ். டங்கை ட்விஸ்ட் பண்ணி வாக்கியத்தை சரியா சொல்லிருங்க. அடுத்து 1, 2, 3, 4 கொடுக்க போற 5 சொற்களை வரிசை மாற்றி கேட்கும்போது சரியா சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, வாங்க விளையாடலாம். முதலாவதா நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில் இணைய போற அந்த சகோதரி யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம் சகோதரி.
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலை ஹோண்டன் பட்டிலிருந்து ராஜலட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: ராஜலட்சுமி அம்மா, நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேங்க மேம். உங்க வீட்டுல வெயில் அடிக்குதா, மழை பெய்யுதா?
0: வெயில் தாங்க அடிச்சிட்டு இருக்கு, மழை அப்பப்போ வெட்டி பார்த்துட்டு போயிடுதுங்க.
1: அப்படிங்களா?
0: அங்க நம்ம ஊர்லாம் எப்படி இருக்கு?
1: நம்ம ஊர்ல வெயில் காத்து காத்து காட்டுறாரு.
0: அடடா, சரிங்க. வீட்டுல எத்தனை பேருங்க? உங்க வீட்டுல?
1: எங்க வீட்டுல 5 பேர் இருக்காங்க.
0: சீரப்புங்க. நீங்க இல்லத்தரசிங்களா?
1: இல்லங்க மேம், நாங்க விவசாயம் பண்றோம், கால்நடை வச்சிருக்கோம்.
0: சிறப்பு, அருமை, அருமை. சரி, நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
1: போயிடலாம்.
0: உங்களுக்கான விளையாட்டு நாணைகள். நாணைகள் சொல்லலாங்களா?
1: சொல்லுங்க.
0: வளைந்து நெளிந்த வழியில் வளைந்து நெளிந்து சென்ற செழியன் செழித்து வளர்ந்த சோலையில் மொழி மறந்து விழித்து கொண்டு நின்றான். ஒரு முறை முயற்சி பண்ணுங்க. வளைந்து நெளிந்த வழியில் வளைந்து நெளிந்து சென்ற செழியன் செழித்து வளர்ந்த சோலையில் மொழி மறந்து விழித்து கொண்டு நின்றான். அவ்வளவுதாங்க, சொல்லிருங்க.
1: வளைந்து நெளிந்து, ஐயோ தெரியல, வளைந்து நெளிந்து ஒரு முறை சொல்லுங்க, ட்ரை பண்றேன்.
0: சரி, இன்னும் ஒரு முறை சொல்லட்டுங்களா? வளைந்து நெளிந்த வழியில் வளைந்து நெளிந்து சென்ற செழியன் செழித்து வளர்ந்த சோலையில் மொழி மறந்து விழித்து கொண்டு நின்றான்.
1: வளைந்து நெளிந்த வழியில் வளைந்து நெளிந்து சென்ற செழியன் வளைந்து சென்ற சோலையில் மொழி மறந்து நின்றான்.
0: சிறப்பு, கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க, அருமையான முயற்சிங்க. காத்துட்டே இருங்க, உங்களுக்கான பாடல்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர், இன்னொரு சகோதரி நம்ம நிகழ்ச்சியில் இணையதுக்காக காத்திருக்காங்க. யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி, உங்க பேர் சொல்லுங்க.
2: தங்கலட்சுமி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து பேசுறேன்.
0: உங்க பேர் சொல்லுங்க. கோவில்பட்டியில இருந்து பேச, இன்னொரு முறை சொல்லுங்க உங்க பேர்.
2: தங்கலட்சுமி.
0: தங்கலட்சுமி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோங்க. நீங்க வானொலி தினசரி கேப்பீங்களா? உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நிகழ்ச்சி எது?
2: எனக்கு காலையில வானவில் பிடிக்கும், அது போக நாங்கள் நடிப்போம்.
0: சிறப்பு, சிறப்பு. இது எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்களும் கலந்துப்பீங்களா?
2: லைன் கிடைக்கும் போது கலந்துருக்கேன்.
0: சிறப்பு, சிறப்புங்க. சரி, விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா? உங்களுக்கான விளையாட்டு 1, 2, 3, 4. முத்து, மஞ்சள், மின்மினி, மிதிவண்டி, மிளகாய். நீங்க சொல்ல வேண்டிய வரிசை 4, 3, 2, 5, 1. இன்னொரு முறை சொல்லிட்டீங்களா? நீங்க முத்து, மஞ்சள், மின்மினி, மிதிவண்டி, மிளகாய். 4, 3, 2, 5, 1. சொல்லுங்க, சொல்லுங்க.
2: மிதிவண்டி, மின்மினி, மிளகாய், மஞ்சள், முத்து.
0: சிறப்புங்க, சரியா சொன்னீங்க. இடையில ரெண்டு வார்த்தைகளை மட்டும் மாத்தி சொல்லிட்டீங்க, பரவாயில்லைங்க. அடுத்ததான் நம்ம கூட இனிய போற அந்த சகோதரி யார், எங்கிருந்து பேசுறாங்க? வாங்க. வணக்கம். வணக்கம் சகோதரி.
3: வணக்கம்.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
3: தேனியிலிருந்து
0: ஜெயஜோதி. சிறப்புங்க, ஒரே உற்சாகத்தோட வணக்கம் ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கான விளையாட்டு நாணைகள். விளையாடலாங்களா? சிற்றோடையில் சிதறிய சிறு துளிகளை சுருட்டி சேகரிக்க சென்ற

0: சின்ன சித்தன் சிதறிய சிறு துளிகளிலேயே சறுக்கி சிற்றோடையில்
1: விழுந்தான்.
0: என்ன ஒரு முறை சொல்லிட்டீங்களா? சிற்றோடையில் சிதறிய சிறு துளிகளை சுருட்டி சேகரிக்க சென்ற சின்ன சித்தன் சிதறிய சிறு துளிகளிலேயே சறுக்கி சிற்றோடையில் விழுந்தான்.
1: சிற்றோடையில்
0: சிறப்பு, அருமையான முயற்சிங்க, கிட்டத்தட்ட சரியா சொல்லிட்டீங்க. நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமான் கோ தங்கநகை மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911144.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சத்யஜோதி பிலிம்ஸ் TG தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
6: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
9: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
10: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சி சு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29 கொண்டாடுவோம். செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
9: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை.
10: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
9: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
12: நேரம் 12:18 ஆயிருச்சுங்க. இணைஞ்சிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். இன்னைக்கு ஆட்ட நாயகி பகுதியில் நாணைகள் 1, 2, 3 விளையாட்டுகளை விளையாடிட்டு இருக்கோம். நம்ம கூட விளையாடுறதுக்காக சகோதரிகள் இணையருக்கு இருக்காங்க. யாரு இனிப்பில் காத்திருக்காங்கன்னு கேட்டலாம் வாங்க. வணக்கம் சகோதரி.
13: வணக்கம் மேடம். கரூர்ல இருந்து சுதா தங்கப்பன்.
12: சுதா தங்கப்பன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
13: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
12: நல்லா இருக்கோங்க. வீட்டுல எல்லாரும் நலமா?
13: அனைவரும் நலம்.
12: வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
13: நாங்க 3 பேருங்க.
12: சிறப்புங்க. யார் யாரெல்லாம் இருக்கீங்க வீட்டுல?
13: தம்பி, ஹஸ்பண்ட்.
12: சரிங்க. தம்பி என்ன படிக்கிறாங்க?
13: பிகாம் முடிச்சுட்டு சிஎம்ஏ படிச்சுட்டு இருக்காங்க.
12: சிறப்பு, சிறப்புங்க. விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா? பிறழாமல் பிரிய பிரிய பின்னினால் பிரபா. பிறழாமல் பிரிய பிரிய பின்னினால் பிரபா.

0: போல் பிறந்த பித்தளை சங்கிலி
1: பிரித்து
0: அதுக்கப்புறம் தெரியலங்க மேடம் எனக்கு.
1: சரிங்க,
0: சரியா மைண்ட்ல வச்சுக்கோங்க.
1: சிறப்பாக முயற்சி பண்ணீங்க. அடுத்ததா நம்ம கூட விளையாடுறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் இணையிற அந்த சகோதரி யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் சகோதரி.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி காடபாளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: மேடம்
1: சரிங்க.
2: மேடம் மழையா இருக்குதுங்களா?
1: மழை இல்லைங்க, வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு. நீங்க வந்தாதான் மழை பெய்யும் போலீங்களே. சரிங்க, நம்ம நம்ம நாணைகளுக்குள்ள போயிடலாங்களா?
2: சரிங்க மேடம்.
1: பிறை போல் பிறந்த பித்தளை பிறை சங்கிலியை பிரித்து பிரிந்த பிறை சங்கிலியை பிறழாமல் பிரிய பிரிய பின்னினாள் பிரபா.
2: போதுங்களா மேடம் இவ்வளவு லாங்கு?
1: போதுங்க, சொல்லிருங்க.
2: இன்னொரு தடவை சொல்லுங்க மேடம்.
1: இன்னும் ஒரே முறைதான் சொல்லுவேன், சொல்லிடணும் சரிங்களா?
2: சரிங்க.
1: பிறை போல் பிறந்த பித்தளை பிறை சங்கிலியை பிரித்து பிரிந்த பிறை சங்கிலியை பிறழாமல் பிரிய பிரிய பின்னினாள் பிரபா.
2: பிறை போல் பிரிந்த பித்தளை பிறை சங்கிலியை
1: கரெக்ட் நான் சொல்லுங்க, சரியா சொல்லிட்டீங்க, சொல்லிருங்க.
2: பிரிந்த சங்கிலியை பிறை போல் பின்னினாள்
1: வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துறீங்களா?
3: சரிங்க மேடம்.
1: சரிப்புங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: ஜெயராணி மேடம்.
1: ஜெயராணி, சிறப்புங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம் ஜெய ஊத்துப்பட்டி.
1: சரிங்க, நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
3: போலாங்க மேடம்.
1: 1, 2, 3, 4 விளையாடிடலாங்களா?
3: சரிங்க மேடம்.
1: சரிங்க, உங்களுக்கான சொற்களை கவனிச்சுக்கங்க. காற்று, காகிதம், கண்ணாடி, கரும்பு, கடிகாரம். நீங்க சொல்ல வேண்டிய வரிசை 5, 4, 3, 2, 1.
3: இன்னொரு மாதிரி சொல்லுங்க மேடம்.
1: சரிங்க, உங்களுக்கான சொற்களை முதல்ல சொல்லிடுறேன். காற்று, காகிதம், கண்ணாடி, கரும்பு, கடிகாரம். நீங்க சொல்ல வேண்டிய வரிசை 5, 4, 3, 2, 1. சொல்லுங்க ஜெயராணி அம்மா.
3: நாலுதான் மேடம்.
1: என்னங்க?
3: இன்னொன்னு என்னங்க மேடம்?
1: காற்று, காகிதம், கண்ணாடி, கரும்பு, கடிகாரம்.
3: காற்று, கரும்பு, காகிதம், கண்ணாடி.
1: இப்படியும் மாத்தி மாத்தி சொல்லிட்டீங்க, சிறப்பான முயற்சிங்கம்மா. காத்துட்டே இருங்க.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
6: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
7: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
6: இது எதுக்கு?
7: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
6: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
8: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தேவேந்திரன்.

0: மாணவர்கள்
1: வணக்கம் அன்பானவர்களே. இந்த வேரிகோஸ் வெயின் வேரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருவோம். கால் இரத்த குழாய்களை வந்து சுருள்றது, இது அதிகமாக நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து இது அவ்வளோதான் நமக்கு நிலைமை அப்படின்னு சொல்லி அசால்ட் விட்டுவோம். ரொம்ப பேருக்கு நம்ம பார்த்துப்போம், டீ கடையில் நின்றுட்டு இருப்போம்லாம் பார்த்தீங்கன்னா, கால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த தோல்லாம் ரொம்ப மெல்லிய தோலாக இருக்கும். சில பேர் பார்த்தா காலில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது துணி எதுவும் சுற்றிருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர பேர் ரத்தம் ப்ளீடிங் ஆகி வருவாங்க. ஸோ இதை வந்து வேரிகோஸ் வெயின் இதை குணப்படுத்த முடியுமானா, கண்டிப்பாக முடியும். இதோ உள்ள என்னென்னா முக்கியமாக இதோடு சேர்ந்து சக்கரை நோயினாலும் பாதிக்கப்பட்டிருப்போம், அவங்களுக்காக தான் முக்கியமாக. ஏன்னா நார்மலாகவே நமக்கு தெரியும் வந்து ஒரு சின்ன ஒரு புண்ணு வந்தாவே சக்கரை நோய் இருக்கவங்களுக்கு ஆறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், சில நேரங்கள் ஆபத்தான ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இதோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுகரே இருக்குது, உங்களுக்கு கால் நரம்புகளும் பாதிச்சிருக்கு, அதாவது நரம்பு சுருண்டிருக்கு, வேரிகோஸ் வெயின் டாக்டர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன ஆனவனா ஏதோ ஒரு காரணம் தள்ளி போயிட்டே இருக்கீங்கன்னா சில நேரங்களில் இந்த புண்ணு வந்து உங்களுக்கு பெரிய புண்ணாக வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் ஆபத்துகளும் வரதுக்குள் வாய்ப்புகள் இருக்குது, கால் வந்து விரல்களையோ இல்லை காலுக்கோ ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வேர்க்கோஸ் வெயின் இருக்குன்னா மருத்துவர் வந்து இதுக்கு வாஸ்குலர் சர்ஜன் சொல்லுவாங்க, ரத்த குழாய் நிபுணர் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது உங்களுக்குன்னு பார்ப்பாங்க. இதில் வந்து உடனே பார்த்து உடனே எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணும் கிடையாது, இதில் ஒரு ஆரோக்கியான ஸ்டேஜ் இருக்குது, எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சாதாரண ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நேரம் நிற்காமல் இருங்க, அப்படியே வேறு வழியில் நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து காலுக்கு மாற்ற ஒரு சாக்ஸ்மாக இருக்கும், ஸ்டாக்கிங்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஒரு சில பேருக்கு சில மருந்துகள் கொடுப்பாங்க, ஒரு சில பேருக்கு வெறும் அட்வைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, வாக்கிங் போவாங்க, சில சுகர் இருந்தால் சுகரை கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க. பட் இதுவே அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, ஒரு முத்தின ஸ்டேஜில் இருக்குன்னா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுவாங்க. சர்ஜரினா பயப்படவே தேவையில்லை, நீங்கள் சர்ஜரி முடித்த உடனே நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு ரொட்டீன் வேலைகள் நீங்கள் போக ஆரம்பிச்சிடலாம். லேசர் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, லேசர் அப்ளேஷன் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களுடைய ரத்த குழாய்கள் வந்து பார்த்தா சுருண்டு இருக்கும், அந்த ரத்த குழாயில் சின்ன ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு துளை மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து பாரு ஒரு வயர் மாதிரி ஒன்று வயர் வச்சு லேசர் மூலமாக அந்த வந்து டேமேஜ் ஆன அந்த ரத்த குழாய்களை ஃபுல்லாக அடைச்சி விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து கெட்ட ரத்தம் திப்பின்னாடி வரவே வராது, அது முழுமையாக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப 5% 5% தான் வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அவங்க வந்து அந்த நாங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சு நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 3 to 6 months காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி மாதிரி சுத்த சொல்லியிருப்போம், லைக் துணி சுத்திருப்போம், இல்லைனா வந்து வேர்கோஸ் வெயின் ஸ்டாக்ஸ் மாதிரி போட சொல்லியிருப்போம். அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்கன்னா முழுமையாக நார்மலுக்கு வந்துடும், இது பயப்படவே தேவையில்லை. எல்லோரும் பயப்படுறதுன்னா இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், வலியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வலி இருக்காது. உடனே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈவன் 1 or 2 days ஒரு சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு சில பேருக்கு ஒரே நாள் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது சுகர் இருக்கும் இல்லை புண்ணு இருக்கும், அதனால அந்த மாதிரி இருந்திருந்தால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த வீக்கங்களாக வர வைக்க வத்த வைக்கிறதுக்காகவும் நரம்பு சுயலும் போட வைக்கவும் இருக்க வைப்போம். சில பேருக்கு ஒரே நாளே நீங்கள் வந்து நம்ம அடுத்த நாளே நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அவங்க வந்து 1 or 2 days கொஞ்சம் மேலோட்டமான ரெஸ்ட்டுகள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரொட்டீன் ஒர்க்குகள் அங்கே பண்ண ஆரம்பிச்சிடும், எந்த வழியும் இருக்காது. ஈவன் ஃபஸ்ட் டே சர்ஜரி முடிஞ்சோன்னே கூட வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அவங்களுடைய இண்டிவிஜுவலாக அவங்க எந்த ஸ்டேஜில் சர்ஜரி பண்ணுறாங்க, அவங்க வேறு எதுவும் காம்ப்ளிகேஷனும் இருக்கிற பொறுத்துக்கான பொதுவான கருத்துக்கள்னா வேர்கோஸ் வெயினை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது சரி பண்ணக்கூடிய ஒரு நோய் தான். இதோட சுகர் இருக்கு அப்படின்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வர புண்ணுகளும் வரவிடாமல் புண்ணுகளை அந்த புண்ணு வரவிடாமல் பார்த்துக்கலாம். அப்படியே புண்ணு வந்தாலும் வேகமாக நம்ம குணப்படுத்தி நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கிற அந்த கால்களையோ கால் புண்ணையோ நம்ம விரல் எடுக்கிற அளவு சுச்சுவேஷன் நம்ம அவாய்ட் பண்ணலாம் நேர்களே.
2: மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 52 10 எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
3: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
4: D
0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
5: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சி சு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர்

0: 29ஆம் தேதி கொண்டாடுவோம். செப்டம்பர் 29ஆம் தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு செய்கோலி இல்லை, சேதாரம் இல்லை.
0: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: வணக்கம், கோடை வானொலி நிலையம் எத்தனையோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
5: ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம், தன்னை மறந்த அனுபவம், ரெண்டு கண்களில் அபிநயம்.
4: கோடை FM 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.
6: ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட.
7: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை.
0: செப்டம்பர் 29ஆம் தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916HUID தங்கநகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
7: வழங்கிய மகளிர் நேரம்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: சத்ய ஜோதி பிலிம்ஸ், ஏஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
2: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சி சு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29ஆம் தேதி கொண்டாடுவோம். செப்டம்பர் 29ஆம் தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
2: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடிப்பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் இது ஆட்டநாயகி. நேரம் பார்த்தீங்கன்னா 12:38 ஆகிருச்சு. நம்ம சகோதரிகள் கூட விளையாடும் போது நேரம் போனதே தெரியலன்னு தான் சொல்லணும். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் இணையறதுக்காக காத்திருக்க அந்த சகோதரி யாருன்னு கேட்டலாம். வாங்க சகோதரி.
6: இனிய நண்பர்கள் வணக்கம்.
5: வணக்கம் நண்பர்கள், வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. திருமலாவங்களா?
6: சுகுணா ஜெயக்குமார்.
5: சுகுணா, சிறப்பு.
6: ஆமா, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோங்க, எல்லாரும் நல்லா இருக்கோம்.
6: ரொம்ப நன்றி.
5: சிறப்புங்க. நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
6: ஆ சரிங்க.
5: 1, 2, 3 விளையாடலாங்களா?
6: ஆ சரிங்க.
5: ஒரே முறை தான் சொல்லுவேன், சரியா சொல்லிடணும், சரிங்களா?
6: சரிங்க.
5: நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கான சொற்கள் தாமரை, தேனி, தோணி, தூரல், தென்றல். நீங்க சொல்ல வேண்டிய வரிசை 2, 4, 3, 5, 1.
6: தேனி, தோணி.
5: தோணிங்களா?
6: இல்ல, சொல்லுங்க. முதல்ல திருப்பி நம்பர் சொல்லுங்க.
5: 2, 4, 3, 5, 1.
6: தேனி,
5: தூரல்,
6: தோணி, தென்றல், தாமரை.
5: சிறப்புங்க, வந்த வேதல அருமையா சொல்லிட்டீங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில நேர அந்த நீயர். வாங்க. வணக்கம். வணக்கம் சகோதரி.
7: நம் நிலையத்தில் பணிவரும் அனைவருக்கும் மற்றும் உங்களுக்கும் இனிமையான மதிய வணக்கம் மேம்.
5: நீயும் வணக்கங்க.

0: உங்க பேர் சொல்லுங்க.
1: ஈரோடு கள்ளிப்பட்டி சுப்பலட்சுமி செந்தில்குமார். மேம்
0: சுப்பலட்சுமி செந்தில்குமார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கோங்க. மதிய உணவு எல்லாம் முடிஞ்சதுங்களா?
1: செஞ்சாச்சுங்க மேம்.
0: சிறப்புங்க. எப்ப சாப்பிடுதுங்க
1: மேம்? நீங்க பேசிட்டு சாப்பிடணுங்க மேம்.
0: சிறப்புங்க. சரிங்க, நம்ம விளையாடலாங்களா?
1: விளையாடலாம் மேம்.
0: உங்களுக்கு
1: எனக்கு 1 2 3 4 சொல்லுங்க மேம்.
0: 1 2 3 4ங்களா? ஏனுங்க
1: மேம், நான் நீங்க வேண்டாங்க மேம்.
0: சரிங்க, உங்களுக்காக கொடுத்துடலாம். 1 2 3 4 ஆனா ஒரு முறை தான் சொல்லுவேன், கவனமா பாத்துக்கணும் சரிங்களா? உங்களுக்கான வார்த்தைகளை சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. பட்டம், பட்டம், பனித்துளி, பறவை, பழச்சாறு, புல்வெளி. 3 5 4 1 2
1: 3 5 4 1 2
0: சொல்லுங்க.
1: பறவை, புல்வெளி, பனித்துளி.
0: பனித்துளிங்களா?
1: சொல்லுங்க
0: சொல்லுங்க. 3 5 4 1 2
1: 3 5 4 1 2 மேம்.
0: ஆமாங்க.
1: பறவை, புல்வெளி, பழச்சாறு, பனித்துளி, பட்டம்.
0: சரியா வந்தீங்க, கடைசியில மட்டும் கொஞ்சம் மாத்திட்டீங்க. சிறப்புங்க. அடுத்ததா நம்ம கூட இனியவிருக்கிற அந்த சகோதரி யாருன்னு பார்த்தலாம். வாங்க சகோதரி, வணக்கம்.
2: திருப்பூர் மாவட்டம் நாங்கையம் வட்டம் வீர சோழவரத்திலிருந்து சண்முகவல்லி பேசுறேன்.
0: சண்முகவல்லி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. சரி, நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான நானிகில் சரிங்களா? நானிகில் நம்ம விளையாடலாம். தெற்கு தெரு தேர் திரும்பி திரும்பி திரும்ப திரும்பி திரும்பி திரும்பிய தேரை தெரு திருப்பத்தில் திரண்ட மக்கள் திகைத்தபடியே பார்த்தனர். சின்னதா தாங்க இருக்குது, சொல்லிருங்க. இன்னொரு முறை சொல்லிட்டீங்களா? நல்லா பாத்துக்குங்க, அப்புறம் திரும்ப திரும்ப கேட்க கூடாது சரிங்களா? தெற்கு தெரு தேர் திரும்பி திரும்பி திரும்ப திரும்பி திரும்பி திரும்பிய தேரை தெரு திருப்பத்தில் திரண்ட மக்கள் திகைத்தபடியே பார்த்தனர். சிறப்புங்க, அருமையா வந்தீங்க பாதி வரைக்கும். அதுக்குள்ள தேரை பார்த்து அப்படியே நின்னுட்டாங்க போல நம்ம சகோதரி. சிறப்புங்க, பாடல்கள் கேட்டலாம்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு
3: தேனி பிசினஸ் போரம் வழங்கும்
4: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
5: தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் போரம்.
6: நேரம் 12:49 இணைந்திருக்கிறோம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் இது ஆட்டநாயகி. நம்மளோட நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். நிறுவனியரா நம்ம கூட யாரு, எந்த சகோதரி இணைய போறாங்க, நம்ம நிகழ்ச்சியில யார் இணைய போறாங்க அப்படின்னு பார்த்தரலாம். வாங்க, வணக்கம் சகோதரி.
7: வணக்கம் மேம். ஈரோடு கள்ளிப்பட்டி இந்திரா பேசுறேங்க மேம்.
6: இந்திரா,
7: எனக்கு 1-2-3 விளையாட்டு வேணுங்க மேம்.
6: சரிங்க, நம்ம 1-2-3 விளையாடிடலாங்க. நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா?
7: ஆமாங்க மேம், 9th படிக்கிறேங்க.
6: சிறப்புங்க. நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா?
7: போலாங்க மேம்.
6: உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க.
7: சரிங்க.
6: செவ்வந்தி, சிட்டுக்குருவி, சித்திரம், சக்கரம், நித்திரை. வரிசை, நீங்க சொல்ல வேண்டிய வரிசை 3-5-1-3-2. செவ்வந்தி, சிட்டுக்குருவி, சித்திரம், சக்கரம், நித்திரை. நீங்க சொல்ல வேண்டிய வரிசை 3-5-1-4-2.
7: சித்திரம், நித்திரை, செவ்வந்தி, சக்கரம், சிட்டுக்குருவி.
6: சிறப்பு. பக்கத்துல யாரோ எடுத்து கொடுத்தாங்களே, யார் அது?
7: மேம், அம்மாங்க மேம்.
6: சிறப்புங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அருமையா விளையாடிட்டுங்க. காத்திருங்கள், உங்களுக்கான பாடல் இதோ கேட்கலாம்.

0: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவளை நீலவழி சைபர் குற்றங்கள் குறித்த

0: விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
1: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு டி ஃபேக் வீடியோ அண்ட் வாய்ஸ் கேம். இப்போ எங்க பார்த்தாலும் ஏஐ டெக்னாலஜி நிறைய பேசுறாங்க. இந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு எப்படி ஸ்கேம் பண்றாங்கன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒருத்தரோட ஃபேஸையும் ஒருத்தரோட வாய்ஸையும் ஃபேக்கா நம்மளால உருவாக்க முடியும். அதாவது உங்க ரிலேட்டிவ் மாதிரி பேசி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கால் வரலாம். செலிபிரிட்டி போல ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பலாம். அல்லது உங்கள் ஆஃபீஸ் பாஸ் மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள மாதிரியே உங்களுக்கு இமிட்டேட் பண்ணி உங்கள்கிட்ட பணம் கேட்கலாம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீப் ஃபேக் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறோம். சில ரியல் டைம் எக்ஸாம்பிள், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அர்ஜென்ட்டாக மணி அனுப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வாய்ஸ்லேருந்து நமக்கு வாய்ஸ் கால் வரலாம். செலிப்ரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோஸ் வந்து ஃபேக் ஆட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதில் நீங்கள் பணம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் ஷுவராக இருக்கும், கிடைக்கும் அப்படின்ற மாதிரி செலிப்ரிட்டியை யூஸ் பண்ணி ஃபேக் வீடியோஸ் கிரியேட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் வீடியோ கால் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே உங்கள்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி எந்த விஷயம் வேணாலும் ரியல் டைமில் நடக்கலாம். அப்படின்னா நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம்? ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆகாமல் நம்ம ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும், இது அவங்க தானா, இவங்க சொல்கிறது உண்மைதானா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும். அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால் வந்தால் பிளைண்டாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. மணி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டைரெக்டாக நம்ம ஒரு கால் பண்ணி இது நிஜமாலே நீ தான் அனுப்புனியா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும். வீடியோ அல்லது வாய்ஸை மட்டுமே நம்ம வந்து நம்பக்கூடாது. ஃபேமிலிக்குன்னு ஒரு சேஃப்டி கோட் வச்சுக்கோங்க. அது எப்போவுமே வந்து ஸோ அது உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கும், இது நம்மள்ட்டேருந்து ட்ரஸ்டட் பர்சன்ட்லேருந்து தான் வருது அப்படின்றது. நினைவில் வைங்க, இப்போ கேட்குற குரலும் பார்த்த முகமும் கூட ஃபேக்காக இருக்கலாம். அதனால் திங்க், வெரிஃபை, தென் ட்ரஸ்ட். இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
0: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேலவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் cybercrime.gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
2: கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.

இதுவரை இணைந்திருந்தோம் நேயர்களே, நமது கொடிப்பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் உடன் பயணித்தது நான் சிவசக்தி. தொடர்ந்து கேட்கலாம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. இசையோடு இணைந்து இருங்கள் நேயர்களே.

0: அடிப்படை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: வணக்கம் நேர்களே. பகல் நேர இசை விருந்து பரிமாற காத்திருக்கிறது உங்கள் 100.5. இசையால் வசமாக உள்ளமுண்டோ, வசமாக உள்ளம் உள்ளமன்றோ? தித்திக்கும் வரிகளை தேனான இசையில் குளைத்து பாங்கான குரலால் படையலிடும் நேரம் இது. உங்கள் நெஞ்சம் மறக்கா கானங்களோடு உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. 1971 வெளியான திரைப்படம் அது. தூத்துக்குடி கழுகுமலை ஈஸ்டர் அந்தோனி மரிய தங்கமலர் விருப்பம் தெரிவித்து காத்திருக்கிறார்கள் இந்த பாடலுக்காக. கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி வசந்தா. மங்களகரமாய் தொடங்குகிறது பாடல்.

நேரம் 1:07. குளிர்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. இனி நிகழ்ச்சியில் 1963 வெளியான ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. திண்டுக்கல் நாகல் நகர் தேவதாஸ் தேவி சிமானி ஸ்ரீ கவின் மோனிகா தருண் விருப்பமாய் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார் T.M. சவுந்தரராஜன். நாம் அனைவரும் இந்திய தாயின் மக்கள் எனும் உணர்வோடு கேட்டு பாருங்கள் நேர்களே இந்த பாடலை.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சீசு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29 கொண்டாடுவோம். செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
6: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2
8: தேனி பிசினஸ் போரம் வழங்கும்
9: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
10: தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் போரம்.
11: நேரம் 1:13. நேர்களே, இன்று பிற்பகல் 3 உயிரெழுத்து நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் கரூர் கலைச்செல்வி அவர்கள். மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை பாட்டுக்குள் பதிலாக, 4:30 புமெக்ஸ் பனீன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை பாட்டுக்குள் பதில். கேள்விக்கான பதிலை பாட்டுக்குள் தேடும் நிகழ்ச்சி. பலவித பாடல் பதார்த்தங்களோடு பசியாரும் வேளையாக இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1976 வெளியான நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தேனி, போடி ரங்கநாதபுரம், மணி, திலகவதி, கோபி, சரவணகுமார் விருப்பமாய், புலமைப்பித்தன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில், KJ ஏசுதாஸ் குரல் நம்மை மழலையாக மாற்றும்.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444. ஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
5: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
6: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்
5: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா?
6: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு
8: தேனி பிசினஸ் போரம் வழங்கும்
9: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
10: தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் போரம்.
11: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

நேரம் 1:21. பழம் பெரும் திரை இசையோடு இணைந்திருக்கிறோம். இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலேயே 1971 வெளியான இரு துருவம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. விருதுநகர் சகுந்தலா, மாணிக்கராஜ், குமார், நந்தியா விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

0: கோடை பண்பலை நேயர்களே,
1: எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம்.
0: நான் உங்கள் டெல்லி கணேஷ் பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள்.
2: இந்தாங்கண்ணா காஃபி.
3: என்னதே காஃபி ஒரு மாதிரியா இருக்கு, சக்கரையே போடலையா?
2: ஒரு ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் தான் போட்டேன். அம்மா நீ சக்கரை எங்க போட்டே? கோல மாவு தானே போட்டேன்.
3: ஐயோ,
0: தரமான நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5.
1: ஹலோ, எப்ப போன் பண்ணுங்க? இப்ப போன் பண்ற? அப்படி என்ன வேலை உனக்கு?
4: கொடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
5: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
6: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
5: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
6: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
4: இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி 1964 வெளியான புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. நாமக்கல் நடந்தை புளியம்பட்டி காவியா, நேகா, சுபிக்ஷா, சிவகாமி, தீபக் விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி சுஷீலாவின் நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களில் இதுவும் ஒன்று.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
3: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்வன், சி சு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29 கொண்டாடுவோம். செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
3: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு
5: தேனி பிசினஸ் போரம் வழங்கும்
6: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
7: தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் போரம்.
8: நேரம் 1:36. இனிக்கும் இசையோடு இணைந்திருக்கிறோம் உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1965 வெளியான 1001 திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. கொண்டரசம்பாளையம் தமிழினியன், தன்யா, குகன், சாய் பிரணவ், சாய் வர்ஷா, சாய்ராம், சாய் ஸ்ரீ விருப்பமாய். கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன். இதோ இந்த பாடலோடு சேர்ந்து நம் மனமும் பறக்கும் பாருங்களேன்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு
3: தேனி பிசினஸ் போரம் வழங்கும்
4: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
5: தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் போரம்.
6: நேரம் 1:42. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சி இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களுக்கானது. பழம்பெரும் திரையிசையோடு இணைந்திருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி 1964 வெளியான சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பாடல். தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பேச்சி முத்து, ராமமூர்த்தி, பாண்டித்துறை விருப்பமாய். வாலியின் வரிகளில் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில். பாடலை பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி. அந்த அழகான பாடல் நம் செவி நிறைக்கும் பாடல் இது.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு
3: தேனி பிசினஸ் போரம் வழங்கும்
4: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
5: தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் போரம்.
6: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை.

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி பாசமலர் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. 1961 வெளியான திரைப்படம் அது. ஆண்டிப்பட்டி, நாகுலகவுண்டன்பட்டி, துரை பெருமாள், ஜோதி, கவி அமுதன், பாக்ய பாரதி, விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வருகிறது. TM சவுந்தரராஜன் குரலில் நம்மை அமைதியில் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் அண்ணன் தங்கை பாடல் இது.

0: பறந்து
1: நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் 1968 வெளியான உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. திருப்பூர் தாராபுரம் தமிழினியன் சாய் வர்ஷா விருப்பமாய் வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் வருகிறது. டி எம் சவுந்தரராஜன் குரலில் எந்த நாளில் மட்டுமல்ல அந்த நாளிலும் மறக்க முடியாத பாடல் இது. இதுவரை விருப்ப கானங்களை தொகுத்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேர்களே.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

பையிலே புத்தியோ பாட்டிலே பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன்

0: அறிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க தேனி பிசினஸ் போரம் வழங்கும்
2: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
3: தேனி பிசினஸ் போரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி. தேனி பிசினஸ் போரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை

எல்லாம் ஒப்பத்தி

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: தேனி பிசினஸ் போரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம். தேனி பிசினஸ் ஃபோரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி.
3: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
2: தேனி பிசினஸ் ஃபோரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம். தேனி பிசினஸ் ஃபோரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி.

0: கோடை பண்பலை 100.5 தேனி பிசினஸ் போரம் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
2: தேனி பிசினஸ் போரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் போரம். தேனி பிசினஸ் போரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி.

0: தேனி பிசினஸ் ஃபோரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம். தேனி பிசினஸ் ஃபோரம், நம் வணிகம், நம் வளர்ச்சி.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
0: தேனி பிசினஸ் ஃபோரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம். தேனி பிசினஸ் ஃபோரம், நம் வணிகம், நம் வளர்ச்சி.

0: கோடி பண்பலை 100.5 இன்னைக்கு தேனி பிசினஸ் போரம்னு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக நம்ம இங்க இணைஞ்சிருக்கிறோம். இங்க நிறைய தொழில் முனைவோர்கள் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க, தொடர்ந்து வந்து சந்தோஷமா மகிழ்வா இருக்கிறாங்க. ஒரு 5 பேரை நம்ம வீட்டுல இருக்கவங்கள கிளப்பி நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது அப்படின்றதே ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு முரண்பாடுகள் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டைமிங் வந்து செட் ஆகாம இருக்கும். ஆனா இத்தனை பேரையும் கிட்டத்தட்ட இங்க வந்து ஒரு 100-150 பேர் வந்து இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அத்தனை பேரையும் இணைச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, இதுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில இதை இணைச்சிட்டு இருக்கிற நம்மளுடைய இந்த தொழில் முனைவோர் சங்கத்தோட தலைவர் இருக்கிறாங்க, அவங்களை சந்திச்சிடலாம். சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் முத்து செந்தில்குமார். நான் தேனி மாவட்டத்தில் மாஸ்டர் சேஃப்டி என்ற நிறுவனத்தை கடந்த 16 வருடங்களாக நடத்திட்டு இருக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து 2021 கொரோனா காலகட்டத்தில், ஸோ தொழிலெலாம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு எதிர்காலமே இல்லாத ஒரு கட்டத்தில், ஸோ நாங்கள் ஒரு சின்ன ஒரு கூட்டமைப்பு மாதிரி இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுற மூலியமாக நம்ம தொழிலை வளர்த்துக்கிறதுக்காண்டி ஒரு உருவாக்கப்பட்டதான் இந்த தேனி பிசினஸ் போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்ல இன்னைக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட தொழில் முனைவர்களில் கொண்டு ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தேனியில மட்டுமே கிட்டத்தட்ட 150 தொழில் முனைவர்கள் இருக்கிறாங்க. 2 சாப்டர்ல, தேனி சாப்டர், தேனி செகண்ட் சாப்டர். அதே போல பார்த்தீங்கன்னா கம்பத்தில் 60க்கு மேற்பட்ட தொழில் முனைவர்கள் இந்த தேனி பிசினஸ் போரத்தில் இருக்காங்க. அதே போல போடியில 40க்கு மேற்பட்ட தொழில் முனைவர்கள் இந்த பிசினஸ் போரத்தில் இருக்காங்க. இது என்ன, நாங்களும் கூடு ஒன்று உண்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி, நம்மளுக்கு நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி எங்களுக்கு எங்களுடைய பிசினஸ் தொழிலை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம்னா முயற்சி தான் இந்த தேனி பிசினஸ் போரத்தோட இது. இது எந்த ஒரு லாப நோக்கம் இல்லாம நாங்களும் ஒரு பேசனுக்காண்டி இதை ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல எங்களுக்குள்ள வர்த்தகம் நடந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்மூர் நம் வணிகம் நம் வளர்ச்சி, இதுதான் எங்களோட தார மண்டலம். இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரம் ஆகட்டும், வளர்ச்சி ஆகட்டும்,

0: எல்லாமே வந்து அந்தந்த வியாபாரத்தோட முன்னேற்றத்தை பொறுத்துதான் இருக்கு. ஸோ இதுல இன்னைக்கு தேனி பிசினஸ் போறதோட பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்கு. இன்னும் எங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நோக்கி தேனி பிசினஸ் போறோம் போயிட்டு.
1: ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது ஒரு சாதாரணமா ஆரம்பிச்சோம், ஆனா அது இவ்வளவு பெரிய வர்த்தக வணிகமா எங்களுக்குள்ளே வந்து நிறைய லாபத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றது கேக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கூட்டத்துல ஒரு அழகா குட்டி ரோஸ் மாதிரி ஒரு குட்டி பாப்பா நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னே தெரியல, ஆனாலும் நான் வந்து பேசுறேன் அப்படி நிக்கிறாங்க. அவங்கள சந்திச்சிடலாம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க.
2: என்ன
1: பண்றீங்க? என்ன பண்றீங்க? பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுட்டு இருக்கீங்களா? வரும்பொழுது ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சரி, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. மேம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் உமா மேடம்.
1: சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து ஆண்டிபட்டியில ரெங்கா ட்ரேடர் ஷாப் வச்சிருக்கேன். நான் வந்து பர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வச்சிருக்கேன். இப்போ நீங்க நம்ம கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக யூனிக்காக சிறந்த முறையில் கரெக்டாக பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி ஹோம் அப்ளையன்சஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், உங்கள் பேக்கேஜுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சிறந்த முறையில் கரெக்டாக கொடுத்துருவோம். அதனால நாங்கள் இப்போ பிஸ்னஸ் ஃபோரமில் ஜாயின் பண்ணி இப்போ 6 months ஆகுது, செகண்ட் சாப்டரில் இருக்கோம். அதனால ரொம்ப நிறைய பிஸ்னஸில் உள்ள பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு நம்ம பிஸ்னஸ் கொடுத்துக்குறோம், அது ரொம்ப ஒரு புதுசாக இருக்குது. அதனால இது மூலமாக வந்து இந்த டிபிஎஃப் மூலமாக எங்கள் பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்றது
4: நினைக்கிறப்பாலும் உங்களோட கடையிலே வியூ பிடிச்சி அளவு பிடிச்சி காட்டுறோம். எனக்கு இந்த டிபிஎஃப்ல சேர்ந்ததுலேருந்து இப்போ ஒரு 6 months இருக்கும். டிபிஎஃப் சாப்டர் 2ல இருக்கும், 2ல நல்லா வளர்ச்சி கண்டு இருக்கும். வளர்ச்சி இனிமேல் மேலும் அடையிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்கு டிபிஎஃப்.
1: சரி, பாரதி ராஜான்னு சொன்னீங்க, தேனி வேற சொல்லிட்டீங்க. பாரதி ராஜா சாரோட படங்கள் எல்லாம் ஏதாவது நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க, எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க அந்த ஒரு கிராமத்து ஒரு வில்லன் கேரக்டர்ல இருந்தா ஒரு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
5: என்னுடைய பேர் சையத் முகமது. நாங்க வந்து ஹனி பண்றோம். ஹனி வந்து பாட்டில்ஸ் வச்சு நாங்களே ஓனா வந்து பாட்டில்ஸ் வச்சு எடுத்து நேச்சுரலா ஹனி வந்து தயார் பண்ணி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இந்த பிசினஸ்ல கிட்டத்தட்ட மோர் தென் 20 இயர்ஸ் இருந்துகிட்டு இருக்கோம். டிபிஎஃப்க்கு நாங்க வந்த பின்னாடி கிட்டத்தட்ட 100 லீடிங் பிசினஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபாரத்துல நாங்க வந்த பின்னாடி எங்களுடைய ப்ராடக்ட் வந்து எல்லாமே ரொம்ப ஒய்டா ஒரு நெட்ஒர்க்கா வந்து வளர்ந்து இப்ப ரொம்ப நல்ல சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. தேனி டிபி ஃபாரம்க்கு இதன் மூலமா நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, தொடர்ந்து சந்தோஷமா கொண்டாடிட்டே இருங்க. இப்ப என்ன பாடல் கேட்கலாம் சார்?
4: மேடம், இது எங்களோட வெற்றியை நிச்சயம்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு நான் வெற்றியா போறதுக்காண்டி எங்களுக்கு ரஜினிகாந்த் படத்துல இருந்து அண்ணாமலை படத்துல இருந்து வெற்றி நிச்சயம்
1: அப்படியே அதுல வர மாதிரி பாடிருங்க. பாக்க ரஜினி மாதிரி வேற இருக்கீங்க.
4: ரொம்ப
1: ரெண்டு வரி அதே மாதிரி அப்படியே எஸ்பிபி சார் பாடின மாதிரி.
4: இதுவே சத்தியம் கொள்கைகள் வரே நான் கொண்ட லட்சியம்
1: என்னை. சரி, பாடல் வருது கேட்கலாம். நன்றிங்க சார்.
6: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
7: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
6: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
8: தேனி பிசினஸ் போரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் போரம். தேனி பிசினஸ் போரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி.
9: வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்ல

0: கோடை பண்பலை 100.5 தேனி பிசினஸ் போரம் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
2: தேனி பிசினஸ் போரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி. தேனி பிசினஸ் போரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் போரம். தேனி பிசினஸ் போரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி.
0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 தேனி பிசினஸ் போரம் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
2: தேனி பிசினஸ் போரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி. தேனி பிசினஸ் போரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் போரம். தேனி பிசினஸ் போரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி.
3: சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு கொடைக்கானல இருந்து வந்துட்டு இருக்குங்க. அதாவது பல தொழில்கள் பண்ணிட்டு இருக்கிற தொழில் முனைவோர்கள் எல்லாருமே ஒரே தளத்துல ஒன்று கூடி ரொம்ப சந்தோஷமா கொண்டாட்டமா அவங்களோட மகிழ்ச்சிய என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டோம், வெற்றி நிச்சயம் இது வீர சத்தியம் அப்படின்னு. அடே நண்பா உன்னை வெல்வேன் சவால் வேண்டாம் அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் இங்க எதுவுமே இல்லைங்க. அதாவது இளம் வயதினர்ல தொடங்கி ரொம்ப அனுபவசாலிகள் வரைக்கும் அவங்க உங்களுடைய தொழில வந்து ஒருங்கிணைந்து இருக்கிறாங்க. இதை எல்லாருமே வந்து இவங்க வந்து ரொம்ப சின்னவங்க தானே, இவங்க ரொம்ப பெரியவங்க தானே அப்பெல்லாம் இல்லாம இங்க பார்த்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா அவங்களுடைய தொழில அவங்க மதிக்கிற அளவுல இருக்கிறாங்க. அந்த வகையில இப்ப ஒருத்தர் இருக்கிறாரு, சந்திச்சலாம் ஐயா. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், என் பேர் செந்தில்குமார். நான் வந்து தேனியில பெரியகுளம் ரோட்ல ஆப்போசிட் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல கர்ணா ஈஸ்வரன்ற ஒரு கேட்டரிங் கார் நடத்திட்டு இருக்கேன். நம்மகிட்ட வந்து 50-5000 பேர் வரைக்கும் உள்ள மேரேஜ் மத்த விழாக்கள் எதுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துடுறோம். நம்மகிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா, கல்யாண வீட்டுக்காரவங்க எந்த ஒரு அலைச்சல் இல்லாம அவங்களுடைய கல்யாணத்தை அவங்க வந்து அந்த கல்யாண நேரத்துல ரசிக்கணும். அது இல்லாம நீ மச்சான போய் காய் வாங்கிட்டு வா, மாமனை போய் தண்ணி வாங்கிட்டு வா, அரிசி இல்ல பருப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஓட விடாம அவங்களுடைய விசேஷத்தை அவங்க கண்குளிதான் பாக்குற வைக்கிறது தான் என்னுடைய வேலையாகும். வருஷத்துல ஒரு நாள் அவங்க வாழ்வாள் ஒரு நாள் அந்த கல்யாணம் அவங்களுடைய குழந்தைகள் கல்யாணத்தை பார்க்க போறாங்க. அது இல்லாம அவங்க வந்து சமையல் கட்டுல நின்னாங்கன்னா அதுக்கு வந்து வேலியபிள் எல்லாம் போயிடும். அந்த நேரத்துல அந்த மொமெண்ட்ல அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை தங்களுடைய
3: கொண்டாடணும்.
4: அந்த ஏத்துக்கிறோம். அது அந்த வேலையை இப்ப சமீபத்துல ஒரு 2500 பேருக்கு ஒரு மண்டபத்துல பண்ணி கொடுத்தோம். அவங்க மிக மகிழ்ச்சியான ஒரு

0: நிறைவா செஞ்சு கொடுத்தாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாவும்
1: நிச்சயம் கேட்கறவங்களுக்கும் சரி கேட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப புதுமையா இருக்கு. எனக்கு இது ரொம்ப புதுமையான விஷயமா இருக்கு, ரொம்ப வித்தியாசமான சிந்தனையா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய தொழில் மண்மேலும் வளர
0: வாழ்த்துக்கள். நிறைய கொடுக்குறாங்க
2: எல்லாருமே வந்து எப்படின்னா ஒரு வீடு கட்டுறது வந்து ஒரு கனவா இருப்பாங்க. அந்த கனவுல வந்து மெயினான அங்க என்னன்னு
1: பாத்தீங்கன்னா
2: எங்கிட்ட வந்து ஒரு தடவை கொடுத்துட்டா போதும். எங்க மெம்பரா இருந்தாலும் சரி, வெளியில இருக்க மக்களா இருந்தாலும் சரி, ஒரு தடவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எதுவுமே அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு ரசனை அது பண்றாங்களோ அதுக்கு மேல படி போய் அவ்வளவு ரசிச்சு அந்த இடத்துல எந்த இடத்துல லைக் வேணும், எந்த இடத்துல சுவிட்ச் வேணும், ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பெரிய ஒரு எனக்கு என்னோட தொழில் அடுத்தது கொண்டு போனதுக்கு இந்த டிவிஎஃப் வந்து ரொம்ப ஒரு பெரிய வளர்ச்சி தான். இன்னொரு இதுல வந்து என்னன்னா எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா உங்க எஃப்எம்மு அதுல வந்து எங்க டிவிஎஃப் வந்து அவங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், சின்ன குழந்தை நீங்க பேசுறீங்களா அவங்களோட எழுதிகள் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க
1: அப்படிங்களா?
2: நான் அவ்வளவு தூரம் வந்து நான் முத்திரை பொறுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மெயினான காரணம் என்னோட மெம்பர்ஸ் எல்லாம் தான். ரொம்ப நன்றி மேடம், வாய்ப்பு கொடுத்த நன்றி.
1: நன்றி.
2: என்னோட பவுண்டர் திருமில் சார் நன்றி, என் கூட பயணிக்கிற எல்லா நண்பர்கள் நன்றி. இதுல என்னன்னா நான் என்னோட ஏஜ் என்ன இருந்தாலும் சகோதரியோட ஏஜ் அதிகமா இருந்தாலும் அந்த வேறுபாடே இருக்காது. எல்லாருமே ஒரே மக்கள் அந்த மாதிரி
1: பார்த்தாலே தெரியுது சார், பார்த்தாலே தெரியுது மகிழ்ச்சி. அதாவது சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அந்த பாடல் மாதிரி, சூப்பர் எலக்ட்ரீஷியன் யாருன்னு கேட்டான் குழந்தை கூட சொல்லும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி.
2: அடுத்த
1: ஒரு சகோதரர் இருக்கிறாரு, சந்திச்சிடலாம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
3: என்னோட நேம் வந்து ஆர் சத்யநாராயணன். நம்ம வந்து தேனி மதுரை ரோட்ல வந்து 125 வருஷ பாரம்பரியமா வந்து நகைக்கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஒரு மண்ணுக்கு அடையாளமே வந்து அது பாரம்பரியம் தான். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான தேனி மாவட்டம் பாரம்பரியமான கடன் சொன்னா ஸ்ரீ எண்ணியா சொல்றதுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இது எப்படின்னா 3 ஜென்ரேஷனா நம்ம கிட்ட நகைட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வருவாங்க, பொண்ணு வருவாங்க, பொண்ணோட பொண்ணு கெட்டுட்டு இருப்பாங்க. சோ 3 ஜென்ரேஷனும் சேர்த்து வந்து நகை எடுப்பாங்க. இது நிறைய இந்த மாதிரி வந்து 100 கணக்கான பேர் வந்து நம்ம கடையில அந்த மாதிரி வந்து எடுத்துட்டு இருக்காங்க. எங்களோட பாரம்பரியம் என்னன்னா நாங்க அலிநகரத்துல இருந்து வந்தோங்க. தேனியோட சூரியம் வந்து அலிநகரம் தான். அலிநகரத்துல இருந்து நாங்க எங்க தாத்தா வந்து தாத்தாவோட அப்பா வந்து ஃபர்ஸ்ட் சேர்மன் தான் தேனி அலிநகர் முனிசிபாலிட்டி பங்காளி அதிகாரம் சொல்லிட்டு அந்த புரியத்துல இருந்து நாங்க வந்தது. எங்களோட 125 அடையாளம்னா 125 வருஷம் அடையாளம்னா நம்பிக்கை நாணயம்
4: 5 மணிக்கு ஹவுஸ் கலெக்ஷன் போய் எடுத்து
1: கொடுத்துட்டு
4: இருக்கோம். நாங்க சிறப்பா ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு அவர் என்னன்னா எல்லாத்துக்குமே காய்ச்சல் வந்துகிட்டு இருக்கு. வந்து டாக்டரை பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க உடம்ப பாத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்க எஃப்எம் நான் கார்ல போறப்ப எஃப்எம் தான் நம்ம கூட எஃப்எம் தான் கேட்டு போயிட்டு இருப்போம். பிளஸ் என்னன்னா நான் டிபிஎஃப் சாப்டர் 2ல இருக்கேன் மேடம். அதோட பவுண்டர் வந்து முத்துசெந்தில் அவருக்கு வந்து நன்றி. அந்த சாப்டர் 2 ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம் பிளான் பண்ணோம், முடியல. செகண்ட் சாப்டர்ல வந்து பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி எங்க பிசினஸ்க்குள்ள எங்களுக்குள்ள பிசினஸ் கொடுக்கறது வந்து எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி மேடம்.
1: ரொம்ப நன்றி. அதாவது இப்ப பேசிட்டு இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கேட்டோம்னா அவங்களுடைய தொழில இருக்கிற சிறப்புகளை அப்படி மடை திறந்து கொட்டுறாங்க அப்படின்ற பட்சத்திலே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு அதை சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இதே கொண்டாட்டத்தோட ஒரு பாடல் கேட்கிறாங்க. என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு நம்ம கேட்டலாம். சொல்லுங்க சார், என்ன விருப்ப பாடல்?
0: என்னுடைய விருப்ப பாடல் நான் செய்த கல்யாண விருந்தேன். நான் விருந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதையே நேரத்துக்காகட்டியும்
1: பாடல் வருது கேட்கலாம்.
0: தேங்க்யூ.
5: கல்

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: தேனி பிசினஸ் போரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம். தேனி பிசினஸ் ஃபோரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி.
3: சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
2: தேனி பிசினஸ் ஃபோரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம். தேனி பிசினஸ் ஃபோரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி. தேனி பிசினஸ் ஃபோரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம். தேனி பிசினஸ் ஃபோரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி.
0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: தேனி பிசினஸ் போரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம். தேனி பிசினஸ் ஃபோரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி.
4: பிசினஸ் போரமின் சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு கல்யாண விருந்து அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டு முடிச்ச நேரத்துல ஒரு நடிகை மாதிரி, ஒரு ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒருத்தங்க உள்ள வந்திருக்காங்க. ரொம்ப நேரம் அப்படியே கூச்சப்பட்டு வெளியில தள்ளிட்டே இருந்தாங்க. அவங்கள புடிச்சு நீங்க வாங்க பேசி ஆகணும் அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்கோம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
5: குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். என்னோட நேம் வந்து லோகேஸ்வரி சுந்தர். ஐ அம் ஃப்ரம் தேனி. என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து சுந்தர். எல்லாருக்குமே நல்ல அவார்டு எல்லாமே கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. என்னோட பிசினஸ் வந்து நியூட்ரிஷன் சென்டர் வச்சிருக்கேன், அதாவது உணவு ஊட்டச்சத்து மையம். தேங்க்யூ.
4: அவ்வளவுதானா? அவங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தோமே. ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துட்டே இருக்கனால வந்து அப்படியே அவங்களுக்கு வெக்கம் தாங்கல. ஒரு சகோதரர் இணைகிறாரு. ஐயா வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க.
6: ஆமா, என் பேரு பாலகிருஷ்ணன். ஜோதிடரா இருக்கேன், 20 வருஷம் ஜோதிடரா இருக்கேன். பல்லாவட்டில மீனாட்சி சுந்தரேஸ்வரி ஆலோசனை எங்க பேர்ல வந்து இந்த மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தேனி

0: பிசினஸ் வந்து ஒரு 100 பேர் கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் 100 ஃபேமிலியை வந்து இங்கே வந்து நாங்கள் இது சோசியல் ஃபங்க்ஷனாகண்டு வந்திருக்கோம். எல்லா நேரத்தில் வந்து இன்னைக்கு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இன்னைக்கு வந்து உங்களை சந்திச்சல ரொம்ப சந்தோஷமா
1: இருக்கு. நீங்க தானே வந்ததுலேருந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கீங்க. ஒரு இளமை உள்ளதோட இளைஞர்கள் அமைதியா இருக்கிறாங்க, ஆனா நீங்க தான் வந்து என்றும் இளமையா இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு சகோதரர் இணையறாரு, சந்திச்சிடலாம் சார். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
0: தேங்க்யூமா, தேங்க்யூ, தேங்க்யூ.
2: கொடைப்பன் பிள்ளைங்க, எனது வணக்கங்கள். என்னோட பேர் மகேஷ் பெருமாள். பேரிச்சம்பளம், பாதாம் முந்திரி இந்த மாதிரி பொருட்கள் தேனியில கடை வச்சிருக்கோம். நான் அந்த டிபிஎஃப் பிசினஸ் போறதுல ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இணைஞ்சேன். ஏற்கனவே போன வருஷம் இதே மாதிரி கோடை இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல தான் ஒரு சிறப்பான ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதுக்காக நான் இங்க இந்த வருஷத்துலயும் வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருக்கு. எங்களோட பிரசிடென்ட் அவங்க எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஈவெண்டை சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க. நன்றி.
1: ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப வந்து அதுல ஏதாவது சின்ன ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? நீங்க உடனே மேடம்,
2: நாங்க வாங்கும் போதே நல்ல குவாலிட்டியா தரமான தான் வாங்குவோம். அதை வந்து நாங்க ஸ்டோரேஜ் பண்றதே வந்து கொஞ்சம் மினிமமான ஒரு சில கிளைமேட்ல தான் ஸ்டோரேஜ் பண்ணுவோம். அதுக்கு ஸ்டோரேஜ் தனியா போட்டு வச்சிருக்கோம். அந்த டெம்பரேச்சர் மினிமம் பண்றதுனால நல்லா இருக்கும். எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா 20 வகையான பேரிச்சம்பளம், 20க்கும் மேற்பட்ட வகையான பேரிச்சம்பளம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அப்படிங்களா?
2: அஜ்வா, மெட்ஜோல், இந்தோனேஷியன், பராரி, ஜகரி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிங்க. அதே மாதிரி நட்ஸ்ல பாதாம், மம்ரா பாதாம், கேஷ்யூ நட்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேனில வந்து ஸ்பெசிபிக்கா பேரிச்சம்பளம், பாதாம் முந்திரி, நட்ஸ், சீட்ஸுக்கான ஸ்பெசிபிக்கான கடை கேட்கிற மாதிரி கொடுத்துருவோம். 100 டன் வரைக்கும் எங்களால உடனே கொடுக்கணும்.
1: நிச்சயமாக சார், நீங்களுடைய பேர் சொல்லும் பொழுதே எனக்கு தெரியுது பேரிச்சம்பழம் அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். நீங்க அதுல என்னென்னமோ வெரைட்டி எல்லாம் சொன்னீங்க, ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தோட டைட்டில் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இப்ப என்ன பாடல் கேட்கலாம் சார்? அதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் இணையறாரு அந்த பாடலுக்கு முன்னாடி. என்ன பாடல் வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பேர் சொல்லிருங்க.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கபில். நான் டைமண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் மல்டி பிராண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே நான் நம்மகிட்ட இருக்கு. எங்க கடை பாத்தீங்கன்னா கடந்த 40 வருஷமா நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிவிஎஃப்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு 4 வருஷமா இருக்கேன். எல்லா வருஷமும் நல்ல ஒரு கெட்டுபதாகவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டாகவும் இருக்கு. தேங்க்யூ.
1: சரிங்க சார், தேங்க்யூ சார். என்ன பாடல் கேட்கலாம் சார்?
4: மேடம், எங்க கூடத்துல வந்து எல்லாருமே வந்து உழைப்பாளி தான். அதனால வந்து ரஜினி படத்துல வந்து உழைப்பாளி இல்லாத நாட்கள் வந்து அந்த பாட்டை
1: பாடல் வருது கேட்கலாம்.

0: தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம் தேனி பிசினஸ் ஃபோரம். நம் வணிகம், நம் வளர்ச்சி.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
0: தேனி பிசினஸ் ஃபோரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம் தேனி பிசினஸ் ஃபோரம். நம் வணிகம், நம் வளர்ச்சி.
3: தேனி பிசினஸ் போரமின் சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு கொடைக்கானல இருந்து வேலம் வந்துட்டு இருக்குங்க. இப்பதான் ஒருத்தங்களா சாப்பிட்டுட்டு அப்படியே தெம்பா வராங்க, பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு சகோதரர் இருக்கிறாரு, சந்திச்சிடலாம் சார். உங்களுடைய பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ரொட்டேரியன் மகேஷ் ராஜா. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சொல்லி ஒரு விளையாட்டு நிறுவனத்தை கடந்த 25 வருடமா தேனி மாவட்டம் நடத்தி வந்துகிட்டு இருக்கோம். தேனி அந்த முதல் விளையாட்டு நிறுவனம், முதன்மையான விளையாட்டு நிறுவனம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சாப்டர் 2 சொல்லி அதோட மெம்பரா இருக்கேன். தேனி பிசினஸ் போரத்துல மெம்பரா இருக்குது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா தேனி மாவட்டம் முழுமைக்கும் தெரிந்த பேர் தேனி பிசினஸ் போரம். எங்களோட வியாபாரத்தை பிரிக்கிறது மட்டும் இல்லாம தேனி மாவட்டம் பூரா வந்து நல்ல வியாபார நண்பர்கள் கிடைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல தளமா இருக்கு.
3: சிறப்பு சிறப்பு, அருமையா சொன்னீங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்றது நீங்க நிக்கிற அப்படி கம்பீரமா நிக்கிறத பார்த்தாலே தெரியுது. இப்ப அடுத்ததான் ஒரு சகோதரி இணைறாங்க, சொல்லுங்க மேம். உங்களுடைய பேர் சொல்லுங்க.
5: பேர் சங்கீதா மகேஷ் ராஜா. தேனில ஏஞ்சல் புட்டிக்னு புட்டிக் நடத்திட்டு இருக்கோம். பெண்களுக்கான யூனிக்கான ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்ல, ஸ்டிச்சிங் யூனிட்டுமே உள்ள நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டிச்சிங் யூனிட்ல பாத்தீங்கன்னா ஆயுர் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் உங்க ட்ரீம் ட்ரெஸ் வந்து நினைவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். கிளாஸஸ்மே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூடியூப் சேனலுமே இருக்கு, பிங்கி லைஃப் ஸ்டைல். இன்ஸ்டால ஏஞ்சல் போட்டிங் பேஜும் இருக்கு.
3: மிராஜ்
6: ராயன். நான் வந்து தேனில கடந்த 42 அன்னை பேக்கரிங்கிற ஒரு பேக்கரி நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம். டிவிஎஸ்ல நாங்க ஒரு 3 நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். 42 வந்து என்னதான் தொழில இருந்தாலும் இப்போ உள்ள ட்ரெண்ட், இப்ப உள்ள மக்கள், இப்ப உள்ள பிசினஸ் பீப்புளை வந்து ஒரு கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு டிபிஎஃப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அது போக இந்த சோசியல் வந்து ஃபேமிலி சர்க்கிள் வந்து மிங்கிள் பண்றதுக்கான ஒரு என்ன இருந்தாலும் இப்போ வந்து பெர்மிஷன் வந்து வீட்டுல கேட்டுதானே வரணும். இப்படி வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு தெரியும் போது அது போக டெய்லியில வந்து பஃப வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சிறப்பு வந்து எங்களோட கடை அன்னை பேக்கரிக்கு வந்து உண்டு.
7: பாருங்க தேனில வந்து நாங்க வந்து 2017 பெயிண்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தேனி பிசினஸ் போறதுல இருந்து எங்க அப்பா வந்ததுனால இப்ப கொஞ்சம் பிசினஸ் லெவல் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம செக்கு ஒரு இது இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அதாவது நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. அதனால இன்ஸ்டா ஐடி வந்து ஸ்ரீ பவானி ட்ரேடர்ஸ் வச்சிருக்கோம்.
3: ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அதாவது அப்பா வந்து பெயிண்ட் பிசினஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து எவ்வளவு ஒரு ரொம்ப சிறப்பா சொல்றாரு பாருங்க. அப்பா வந்து வேலையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த மகனா இருக்காரு அப்படின்னு
7: நினைக்கிறேன். கம்பரோடு
8: கம்மியான ரேட்ல வந்து நம்ம சோலார் பம்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆன் கிரிட் இல்லாம ஆஃப் கிரிட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சில வீடுகள் 2000 கட்டணும் ஜீரோ பில் ஆக்கி நெட்வொர்க் சார்ஜஸ் கூட எல்லாமே நம்ம கரெக்டா பிசினஸ் எல்லாமே நம்ம பண்ணி
3: கொடுக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து இங்க அத்தனை தொழில் முனைவர்கள்

0: பாக்குறப்போ நாங்களும் ஏதாவது வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வருது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றி. அடுத்ததா ஒரு சார் என்ன வணக்கம் சார், பேர் சொல்லுங்க.
1: திருமுருகன், இன்டர்நெட் ப்ரொவைடருங்க. டிபிஎஃப்ல ஒரு மெம்பர், நான் ஒரு 3 இயர்ஸ் டிபிஎஃப்ல மெம்பரா இருக்கேன். இப்ப நம்ம டிபிஎஃப்ல நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பிசினஸ் நல்லா க்ரோத் ஆயிருக்கு, நமக்கு நல்ல லீடு கிடைச்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்ட உதவி மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா நமக்கு லீடு கொடுக்குறாங்க. பட் அதனால நல்லா க்ரோத் நல்லா இருக்கு டிபிஎஃப்ல. இப்ப நம்ம கிட்டத்தட்ட நம்ம தேனி கோடி நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே நம்ம இன்டர்நெட் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்வீஸ் வந்து நம்ம கார்பரேட் என்னென்ன தராங்களோ அதோட அதிகமாவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: ரொம்ப சந்தோஷம்,
1: ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு வர்றோம். நமக்கு கொஞ்சம் நல்லா க்ரோத்.
0: நன்றிங்க சார். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், நான் ராகேஷ். என்னோட மெயின் பிசினஸ் வந்து டெசர்ட் ஹோம் ஷாப் வச்சிருக்கோம் தேனியில. இப்போ டிபிஎஃப்ல வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா ட்ரை பண்றேன் ஜாயின் பண்றதுக்கு. ஆனா ஒரு இது வந்து அவைலபிள் இல்ல, என்னோட இருக்கு அவைலபிள் இல்ல. ஸோ இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்க சாப்டர்ல நான் இப்போ ஜாயின் பண்ணி ஒரு 3 மாசம் தான் ஆகுது. இப்போ நல்ல க்ரோத், நல்ல க்ரோத் இருக்குது இந்த 3 மாசத்தை நான் ஃபீல் பண்றேன். ஸோ எங்களோட மெயின் இது டெசர்ட் வந்து என்னன்னா வெஸ்டர்ன் டெசர்ட் தான், லைக் காஃபா, ப்ரௌனி, சிக்னேச்சர் கோல் காஃபி, இதுதான் எங்களோட மெயின். இதோட எங்களோட ஒரு கோட் என்னன்னா eat, play and library மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். ஸோ ஈட், பிளே, லேர்ன், இதுதான் அவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் ஆகாம அங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருந்தா இருக்கும் பேசுறவா நாங்க.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு சகோதரி இணையறாங்க, சொல்லுங்க உங்களுடைய பேர் சொல்லுங்க.
3: ஓடேஎஃப்எம் கேக்குற எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் ஹர்ஷிதா. எங்க அம்மா வந்து டிபிஎஸ்ல ஆர்டிஸ்டா இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க ஆர்டிஸ்டா இருந்ததுனாலயோ என்னமோ தெரியல, இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஆர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து ஜேர்னலிசம் பர்சியூ பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஒரு பிசினஸ் பர்சனோ இல்ல யாரோ போடுற எஃபர்ட்ஸ் வந்து மிச்சம் எல்லாருக்குமே வந்து எடுத்து கொண்டு போறது வந்து ஜேர்னலிஸ்டா தான் இருப்பாங்க. இந்த சோசியல் மீட், இந்த டிபிஎஸ் ஆர்கனைஸ் பண்ற எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப தேவைப்படுது, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது என் ஃபீல்டுக்கு. நான் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாரு கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க என்னென்ன ஹேர்டில்ஸ்ல வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதுல நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த கோடை எஃப்எம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னோட ஜேர்னலிசம் பர்சியூ பண்றதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். இப்ப வந்து நிறைவா இந்த நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இப்போ மீண்டும் ஒரு சகோதரி நிறைவா இணையறாங்க, உங்களுடைய பேர் சொல்லிருங்க.
4: ஹாய், என்னோட பேர் அபிநயா. நான் இப்போ 3D பிரிண்டிங்ல வந்து ஒரு டேட் கிராஃப்ட்ங்கிற ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேனியில நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ மினியேச்சர் ஸ்டாச்சூஸ் அண்ட் 3D பிரிண்டிங், ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கான கலரிங் பிரிண்டிங்ஸ், ஸோ இதெல்லாமே கீ செயின்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து நாங்கள் எங்களோட ஒரு கிஃப்ட் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். சகோதரி இணைய நிறைவா பேசலாம், பேச சொல்லுங்க.
5: என் பேர் பவானி, நான் ஒரு ஆர்டிஸ்ட். பேசுனது என் பொண்ணு தான் பேசினாங்க லாஸ்ட் மேட்ச்ல. சோ நான் தேனியில வந்து மொத்த முதல்ல ஒரு பொண்ணு வந்து ஆர்டிஸ்டா உருவானது நான் தான் சொல்ற ஒரு பெருமையா
0: நினைக்கிறீங்க. பரவாயில்ல,
5: இது வந்து அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும். ஒரு ரவிவர்மா மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா உருவாகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னோட கனவு நினைவாருக்கு போட வைக்கும் எனக்கு ஒரு நல்ல
0: நிச்சயமாக. நிச்சயமாக, நன்றி நன்றி. அதாவது இன்னைக்கு தேனி பிசினஸ் ஃபார்மின் சிறப்பு தேடி வரும் பன்மலை ரொம்ப அழகா போச்சுங்க. நிறைய தொழில் பண்றவங்க இப்ப ஒரே தளத்துல இணைஞ்சு நிறைய தொழில பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இப்ப வந்து வெளியில வந்து ஒரே கொண்டாட்டங்களுக்கு தயாராயிட்டாங்க. நம்மளும் கூப்பிடுறாங்க, நம்மளும் போய் கொண்டாடலாம். இப்ப இணையரும் நாங்களும் நிலையத்துக்கு திரும்புறோம் அந்த கொண்டாட்டத்தோட. சுகன்யா மாதாண்ட பூபதி, உடன் வந்து சகோதரி ஷீலா, சகோதரன் ஹரியோட. நன்றி.

0: பாடி.
1: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை 100.5 தேனி பிசினஸ் போரம் வழங்கிய
2: சிறப்பு தேடி வரும் பண்பலை.
3: தேனி பிசினஸ் போரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி. தேனி பிசினஸ் போரம் தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களை ஒரே தளத்தில் இணைத்து புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்கும் ஒரு வலுவான பிசினஸ் நெட்வொர்க்கிங் போரம். தேனி பிசினஸ் போரம், நம் வணிகம் நம் வளர்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை பேரிடரின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் பிரியா கங்கஸ் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அப்பறிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: வான்பொலி வானொலி கோடி பண்பலை 100.5 இசை மொழி செவி வழி. சிதறி கிடக்கும் வார்த்தைகளை தெரிவு செய்து மாலையாக தொடுத்து வந்த கவிஞரின் கரம் கோர்த்து இசையுலகில் உள்ளா வரவிருக்கிறது உயிரெழுத்து. தூவலின் தூறலை தூதாக அனுப்பியிருக்கிறார் கரூர் வெள்ளியணை கலைச்செல்வி அவர்கள். புலமை பித்தன் பாடல்கள் என்று தலைப்பிட்டு கவிஞர் ராமசாமி அவர்களின் பாடலை தொகுத்து அனுப்பியிருக்கிறார். கேட்டு திளைக்க காத்திருக்கும் நேர்களோடு நான் சிவசக்தி. முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையுடத்தை சீர்காழி கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் குரலுடுத்தி உருவாகி இதயக்கணி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இதற்கு இவ்வாறாக இருக்கிறது கலைச்செல்வி அவர்களின் பொழிப்பு. காவியமாகும் காவிரி அருமை, நதியை போல உழைக்கும் மக்கள் நாட்டின் பெருமை, எல்லாம் சேர்த்து பாட்டு கட்டிய கவிஞர் திறமை, இதோ இளந்தமிழும் இசையும் இணைந்து ஓர் ஆளுமை தென்றலின் ஊடே.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
5: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சீசு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29 கொண்டாடுவோம். செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: நீங்கள் வாங்கும் 9

0: தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
1: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
2: கோடை பண்பலை நெருப்பிளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் பிராயர்களின் வண்ண தூரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: இணைந்திருக்கிறோம் நேயர்களை கோடை பண்பலை நெருப்புள்ளிகாய்ந்தின் உயிரெழுத்தில். தொடர்ந்து ஒழிக்கவிருப்பது கே வி மகாதேவன் அவர்களின் இசை கொண்டு பி சுஷீலா, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் குரல் பெற்று அடிமைப்பெண் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல். உடன் இணைகிறது கலைச்செல்வி அவர்களின் தூவலின் தூது. பூவாடை போத்து இருந்த நீர்மகளின் காதலன் தென்றலாம் எண்ணே உருவகம் மங்கை முகம் மதி என்றார் மன்னவனின் கதி என்றார் வருகிறதே வான்வழியே சிவிகிரண்டில் தேன் தெளிக்க.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கோடை பண்பலை நெருப்புளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ண தூரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

ஆயிரம் நிலவும் ஒன்றாய் இணையாய் மாங்கை வழி காற்றலைகள் வந்து போன நேரம் 3:20. தொடர்கிறது உரையும் பாடலும். தாய்மை போற்றும் தாளாட்டாய், அன்னையின் அன்பை போற்றும் ஓர் ஊற்றாய், ஊர் போற்றும் பிள்ளைகளாய் சிறக்க நல் அறிவுரையாய். கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில், நீதிக்கு தலைவணங்கு என்ற படத்தில் திரையாக்க பெற்ற பாடல் கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கோடை பண்பலை நெருப்பலி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: இணைந்திருக்கிறோம் நேர்களை கொடைப்பண்பலை நெருப்புள்ளியாயின் உயிரெழுத்தில். MSP அவர்களின் இசை போர்த்தி, SB பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல் பெற்று நேற்று இன்று நாளை என்ற படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் ஒலிக்கவிருக்கிறது. கலைச்செல்வி அவர்களின் பொழிப்போடு, எந்த நாளும் இனிய நாள், எந்த பொழுதும் இனிய பொழுது என்றே எல்லை விரிய இதயம் கூட தேன் உண்டதாய் திளைத்திடுமே, தெஞ்சலாய் திரிந்து தென் தமிழால் இனிமை பூச காற்றலையில் கரம் கோர்க்கிறது இந்த பாடல்.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நேர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444. சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
2: கோடை பண்பலை நெருப்பிளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: காதல் சங்கீதம் பாடி சென்ற தென்றல் அலைவரிசையில் உழவு சென்ற நேரம் 3:36. தொடர்கிறது கொடிபண்பலை 100.5 உயிரெழுத்து. கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலோடு MS விஸ்வநாதன் அவர்களின் இசையும் இணைந்து ஒலித்த உழைக்கும் கரங்கள் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல். வெள்ளாமை காட்டில் வைத்து, இல்லாமை வீட்டில் வைத்து, நில்லாமல் ஓடும் நாட்டிற்காக ஓடும் கரங்கள் உலகை ஆளும் காட்சி தோன்ற உறக்க பாடிய பாடலாம் என்கிறார் கலைச்செல்வி. இதோ ஒலிக்கிறது அந்த கதை சொல்லி.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கோடை பண்பலை நெருப்புளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இணைந்திருக்கிறோம் நேர்களை கொடைப்பண்பலை நிருப்புள்ளிகாய்ந்தின் உயிரெழுத்தில். கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா அவர்களின் குரலும் இளையராஜா அவர்களின் இசையும் இணைய மௌனம் சம்மதம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இதனை இவ்வாறாக வர்ணனை செய்கிறார் கலைச்செல்வி அவர்கள். காதல் மொழி பேசும் கவிஞரின் பாடல் என்ன இனிமை, அது எழுதிய வரியிலா, இசைத்திட்ட இசையிலா, பாடிய குரலிலா, எம் தமிழின் இதத்திலா, கேட்போர் இதயத்திலா, இதயம் இனிக்க கேட்டு ரசிப்போமா நாமும்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கோடை பண்பலை நெருப்பிளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கலைச்செல்வி அவர்களின் தூவலின் சாரல் தெஞ்சலை தீண்டிக் கொண்டிருக்கும் நேரம் 3:51. இணைந்திருக்கிறோம் நேர்களே கொடைபண்பலை 1.5 உயிரெழுத்தில். உமா ரமணன் மற்றும் தீபன் சக்கரவர்த்தி அவர்களின் குரலில், இளையராஜா அவர்களின் இசையில் மெல்ல பேசுங்கள் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல். எண்ணம் போல் இன்பம் கூட்டும் இயற்கையின் அழகையும் இளந்தமிழின் ரசனையையும் தேனினும் இனிய குரல் இணையும் கேட்டு ரசிப்போம் அனையர்களே.

கொஞ்சி போன தெஞ்சல் உலவிக் கொண்டிருக்கிறது கொடிப்பண்பலை நுறுப்புள்ளிகாய்ந்தில். உடன் வருகிறது கலைச்செல்வி அவர்களின் பொழிப்பு. காதலியின் அழகிய கண்களில் தங்கும் காதல், புன்னகையில் தோன்றும் சம்மதம், காதலியின் மெல்லிய நாணம், அனைத்தையும் தாங்கும் இசையும் காற்றலைகள் கவிப்பாடுகிறது.

இதுவரை கேட்டு ரசித்தோம் கோடிப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. புலமைப்பித்தன் வரிகளோடு நம்மோடு இணைந்திருந்தார் கரூர் கலைச்செல்வி அவர்கள். காற்றழகின் கரம் பிடித்து வான்வழி வானொலி தொடர்ந்து கேட்கலாம் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை பாட்டுக்குள் பதில். முன்பாக சிந்தை புசிக்கும் விந்தைகளோடு செய்திச் சுருக்கம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை பேரிடரின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் பிரியா கேங்கஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: அதாகப்பட்டதே ஒளியும் பெருமழை காலத்திலே ஊரெல்லாம் நினையும் நேரத்திலே உங்களுக்கெல்லாம் குடையாக இருப்பது
3: ஒரு புள்ள கேக்குது கொடையப்பம் தானுங்க.

0: 25 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
1: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: அதேதான் அதேதான்.
1: பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது.

0: வான்வழி வானொலி கோடிப்பண்பலை நிருப்பள்ளி ஐந்து தேங்கி கிடக்கும் நினைவுகளை பூட்டி வைக்கும் பெட்டகம் மட்டுமல்ல பாடல்கள், இலக்கணம், அறிவியல், வானியல் என்றாக பல்வேறு விடயங்களை வேடிக்கையாக சொல்லிவிடும் வல்லாண்மை படைத்த வரிகளும் உண்டு. அவற்றோடு இணைந்து நாமும் கற்றுக்கொள்வோம் நெஞ்சங்களே. இணைந்திருக்கிறோம் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத் தூரிகை பாட்டுக்குள் பதில். நேயர்கள் வரவேண்டிய இலக்கங்கள் பொது நேயர்கள் 24 24 26 மற்றும் 29 3 3 3 மகளிர் 24 24 24 அறிமுக நேயர் 24 24 24 முன் இணைப்பிற்கு 4 5 4 2 உடன்
1: லக்ஷ்மி நாகேந்திரன்,
0: சிவசக்தி.
1: வாழ்த்துக்கள் நேயர்களே. அழகான மாலை வணக்கம் சிவசக்தி, எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம்.
1: நான் உங்களுடைய வந்து முன்னுரை வந்து ரொம்ப அழகா இருந்தது.
0: உங்ககிட்ட கத்துக்கிட்டதா?
1: அப்படியெல்லாம் கிடையாது, உங்ககிட்ட நாங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். அழகா இருந்தது முன்னுரை. இன்னைக்கு வந்து பாட்டுக்குள் பதில். ஒரு பாடல் ஒளியேற்றுவோம், அந்த பாடலில் வந்து நிறைய வந்து பதில்கள் வந்து ஒளிஞ்சிருக்கும். அதன் பதிலுக்கான கேள்விகள் வந்து நம்மிடம் இருக்கும். கேள்விகள் நாம் கேட்க, பாடலை கேட்டு பதிலை அவர்கள் உரைக்க செல்வோமா நிகழ்ச்சிக்கு. வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
2: இனிப்பில் வந்துட்டீங்க?
1: சாமிநாதனையா, எப்படி இருக்கீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமாடா, நல்லா இருக்குமா.
1: காரைக்குடி எப்படி இருக்கு?
2: காரைக்குடி இப்ப மழை இல்லம்மா, ஒரு வாரத்துக்கு மட்டும் நல்ல மழை பெஞ்சு இருந்துச்சு, இப்ப மழை இல்ல.
1: நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: இருக்கு. அம்மா,
1: நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து இந்த கார்கள் இரண்டாம் செகண்ட்ஸ் கார் வந்து வாங்குறது கொடுக்குறோம்.
1: ஆஹா, சரி. பாடல் கேட்கலாங்களா? பதில தேடுங்க, கேள்வியை நாங்க கேட்கிறோம்.
2: ஆ சொல்லுங்கம்மா, கேளுங்க.
1: நான் சொல்ல மாட்டேப்பா, பாடல் போடுவாங்க கேளுங்க.

0: பாடல் கேட்டிங்களா?
1: இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் பாரத ரத்னா விருது பெற்றவருமான தலைவர் யார்?
2: இந்த ஒரு முறை போட முடியுங்களா?
0: இன்னொரு முறை போடுங்க, மறக்காம இருக்கா நீங்க கேட்க கூடாது.

0: திக்குமுக்கு ஒலிக்கிட்டு நல்லா இருக்குது. பாட்டு கேட்டீங்களா?
1: கேட்டம்மா. வாஜ்பாயம்மா? வாஜ்பாய்.
0: அப்படி எல்லாம் கிடையாது. ஆமாவா இல்லையான்னு எங்களை நீங்க கேள்வி கேட்டு எங்க குழப்ப கூடாது.
1: வாஜ்பாய்
0: அவர்கள்.
1: ஆமா ஆமா,
0: சரியான பதில் தானா?
1: சரியான பதில்மா.
0: உண்மையை உறக்க சொல்வீங்களா, அடிச்சு சொல்வீங்களா?
1: ஆமா, வாஜ்பாய் தானே பிரதமர் இருந்தார்.
0: இல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய பெயர்கள் வந்தது இல்லீங்களா?
2: ஆமா,
0: ஐயா கிளிண்டன் வந்தாரு, ஐயா வாஜ்பாய் வந்தாக. இல்ல, அதுக்கு பின்னாடி தலைவர்கள் பேர் நிறைய வந்தது, அதனால கேக்குறோம். இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் பாரத ரத்னா விருது பெற்றோருமான வாஜ்பாய் அவர்கள் சரியான விடை.
2: அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கறது நம்ம நேருக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதனால உடனே கண்டு
0: என்ன பாடல் கேட்கலாங்கய்யா?
1: அடுத்த வரிசையில இருந்து பேசக்கூடாது,
0: பேசக்கூடாது, பேசக்கூடாதான பாடல் கேட்கலாம். கேட்கலாங்களா? நன்றிங்க.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ் நாளே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: சத்ய ஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும். இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். வெட்டி நடை போடுகிறது.
1: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
3: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
4: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
5: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்ர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
10: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
11: எடுத்து செய்யும் இசை மெட்டுக்களை தந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
6: வண்ணத்தூரிகை பாட்டுக்குள் பதில்.
11: 4:15 ஒரு பாடலை ஒளியேற்றி அந்த பாடலில் இருக்கக்கூடிய பதிலுக்கான கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? வருக வணக்கம். தங்கச்சி பேர் என்னமா?
12: என் பேர் பவித்ரா, ராமநாதபுரம் மாவட்டம் ஏத்தரக்குடி.
11: பவித்ரா என்ன செய்யறீங்கம்மா?
12: வீட்டில் அக்கா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேருமே?
13: நல்லா இருக்கும். நீங்க வீட்ல எல்லாரும் நலமா?
12: ம், நல்லா இருக்கோம் அக்கா.
11: பவித்ரா வீட்ல என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இப்ப?
12: நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்.
11: நீங்க எத்தனை தடவை சொல்லுங்க.
12: நான் மறுபடியும் சொல்லணுமா?
11: இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நீங்க பாடலை கேளுங்க.
12: ஓகே,
11: கேள்வி கேட்கலாம் நம்ம.

0: கேட்டீங்களா பவித்ரா? கேள்வி கேட்கலாமா? பரிணாம கோட்பாட்டை இயற்கை தேர்வு மூலம் விரிவாக விளக்கியவர் யார்? முதன் முதலில் சொல்லியவர் யார்?
1: மறுபடியும் பாட்டு போடுங்க சார்.
0: அதனாலதான் பாடல முன்னையே சொட்டோம் நாங்க.
1: என்ன ஒரே ஒரு ஆட்சி போடுங்க.
0: கேள்விய மறுபடியும் சொல்லிடுறோம், மறுபடியும் கேள்வியும் கேப்பீங்க. பரிணாம கோட்பாட்டை இயற்கை தேர்வு மூலம் முதன் முதலில் விளக்கியவர் யார்? பாடலை கேளுங்க, பதில சொல்லுங்க.

0: சொன்னாங்க.
1: அப்ப அவருடைய பெயர் என்ன, யார் அவர், அவர் பேரு டார்வின் இல்லையோவா? இல்ல. அப்ப என்ன, டார்வின் தானா?
0: என்ன
1: பாடல் கேக்கலாம்? ஓ, பாடல் கேக்க ஒருத்தவங்க பதில் சொல்ல ஒருத்தவங்க. சரி, பாடல் கொடுக்கலாம்.

அந்த பரிணாம கோட்பாட்டை நமக்கு முதன் முதலில் விளக்கியர் வந்து சார்லஸ் டார்வின். அவர் வந்து ஒரு இயற்கையாளர் இல்லைங்களா, இங்கிலாந்து நாட்டை சார்ந்த அவர் வந்து ஒரு இயற்கையாளர். நிறைய சிறப்புகள் அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ அவங்க கேட்ட நம்ம பாடலையும் கேட்கலாம்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன்.

0: பிராண்ட் அரிசி கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
6: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
8: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சி சு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29 கொண்டாடுவோம். செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
8: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: ஒரு இசை பயணமாக கோடை பண்பலின் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வண்ணத்தூரிகையில். பாட்டுக்கு பதில் 4:30. அடுத்த கேள்வி கேட்டுடலாமா? நீர் அழைக்கலாமா?
7: நீர் அழைச்சிட்டு அதுக்கப்புறமா கேள்வி.
6: வரிக வணக்கம்.
7: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
8: இனிய மாலை வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கோபாலகிருஷ்ணன். நல்லா இருக்கீங்களா அனைவரும்?
7: அனைவரும் நல்லா இருக்கும். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
8: நலமா இருக்காங்க.
6: திண்டுக்கல் எப்படி இருக்கு கோபால்?
7: சூரியனின் புற ஊதா கதிர்களில் இருந்து பூமியை பாதுகாக்கும் வளிமண்டல அடுக்கு எது?
6: இருங்க இருங்க, பாட்டை கேட்டு பதில சொல்லுங்க.

0: ஓசோன் பாடலாங்க.
1: என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனக்கு வந்து ஆதி படத்துல இருந்து ஒல்லி ஒல்லி எடுத்தேன் அந்த பாடல் படுத்துறீங்க.
1: சரிங்க கோபால், இந்த காதல் வரிகள் கவிதையா வந்து கொட்டுது, ஓசோனையும் தாண்டி வருவாங்களாம். ஓசோன்ல இருந்து எதுவுமே தாண்டி வரக்கூடாதுன்னு தான் நம்ம தவமா தவறுக்கிறோம் இல்லையா?
0: அந்த ஓசோனவே ஓட்டு போட ஆரம்பிச்சோம்.
1: அதுல அடர்த்தி ஓட்டைன்னு சொல்றத விட அடர்த்தி குறைபாடு, அடர்த்தி குறைஞ்சுக்கிட்டே வரனால பாதிப்பு நமக்கு வருது. ஆனா நம்ம கவிதைன்னு சொல்லிட்டோம், கவிதைன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? அந்த ஓசோனையும் தாண்டி வருமா காதலுக்கான கவிதை இல்லையா சிவா?
2: ஆமாங்க.
1: சரி, இவர்கிட்ட பாடல் கேட்கலாமா?

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்ர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொடிப்பண்பலை 100.5 வண்ண துரிகை. இது பாட்டுக்குள் பதில்.
1: 4:39 வருக. வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னாச்சு, எதுக்கு இந்த தாமதம்? யார் வந்திருக்கீங்க?
0: வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: ஈரோடு மாவட்டம் தாண்டாமலையும் வேணி நடராஜன் மேடம். நல்லா இருக்கீங்களா இருவரும்?
0: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: வேணியம்மா, கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க மேடம்.
1: இல்ல பாடல் கேட்டுட்டு கேள்வி கேட்கலாமா?
2: இல்ல கேள்வி கேளுங்க மேடம்.
1: இந்திய ஓவியக்கலையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? பாடலை கேட்டு பதில சொல்லிடுங்க. விருப்ப பாடலை கேட்டுக்கலாம்.

0: வேணி நடராஜன் பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ரவிவர்மன்
2: சரிதானுங்களா? சிவசக்தி, அதாவது மேற்கித்தியத்துல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஓவிய நுட்பங்களை வந்து மிக மிக நுணுக்கமா சிறு வயதிலேயே அவங்க அரண்மனைக்கு வந்த ஓவியர்களை வச்சு கத்துக்கிட்டதா நிறைய விஷயங்களை அவரை பத்தி சொல்லுவாங்க. அப்படி அந்த நுட்பங்களை வந்து இந்திய கலாச்சாரம் மற்றும் நம்மளுடைய புராண கதைகளோட இணைஞ்சு வரைஞ்ச ஒரு சிறப்பான ஓவியர் அப்படின்னா அது வந்து ரவிவர்மன் இல்லைங்களா? ரவிவர்மனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருப்போம், நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், நிறைய பேர் அவரை பத்தி படிக்குவாங்க. அதை படிக்க படிக்க ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுவார். அவரை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க படிக்க அருமையான சுவாரஸ்யம், அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி நமக்கும் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த ரவிவர்மன். அவங்களை பற்றி நம்ம படிக்கும்போது விளம்பர இடைவெளிக்கு பிறகு அவங்க கேட்ட பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
5: பண்பலை 100.5 இன்ச் மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
4: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்
6: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
7: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சி சு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29ஆம் தேதி கொண்டாடுவோம். செப்டம்பர் 29ஆம் தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
6: நீங்கள் வாங்கும் 9 6 HUID தங்க நகைகளுக்கு

0: கூலி இல்லை, சேதாரம் இல்லை.
1: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
2: கோடை பண்பலை 105 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: பண்பலையா மண்பலை சொல்லும் நேரம் 4:49 ஆயிடுச்சு. வண்ணத்தூரிகையில பாட்டுக்குள்
6: பதில்.

0: வணக்கம்.
1: வானொலி சத்தத்தை கம்மி பண்ணிட்டாவே கேக்குதுங்களே.
0: பந்தல் காட்டிலிருந்து கே கே கருப்பண்ணன்.
1: கருப்பண்ணன் ஐயா, வானொலி சத்தத்தை குறைச்சிடலாங்களா?
0: குறைச்சிட மேடம், தள்ளி வந்துட்டேன்.
1: ரெண்டையுமே செய்யறீங்க, அது முன்னாடியே செய்யலாம். பாருங்க, நான் பேசுறது எனக்கே கேக்குது, பயமா இருக்குல்ல. ஏன் குழந்தை பிள்ளைய பயம்புறுத்துறீங்க?
0: அப்படிதான் இருக்காங்க மேடம்.
1: ஆஹா, சரி, கேள்வி கேட்கலாங்களா?
0: கேட்கலாம் மேடம்.
1: பாடல் போட்டுட்டு கேள்வி கேட்கலாம். பாடலை ஒளியேற்றுங்கப்பா.

0: பாட்டு கேட்டிங்களா?
1: கேட்ட மேடம்,
0: உங்களுக்கான கேள்வி கேட்டுலாங்களா?
1: கேட்கலாம் மேடம்.
0: விசையின் எஸ்ஐ அலகு என்ன
1: மேடம்? விசையின்
0: விசையின் எஸ்ஐ அலகு என்ன?
2: எஸ்ஐ அலகு அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட்டு
1: மேடம் விட்டு விட்டு கேட்கும் மேடம்.
2: எஸ்ஐ அலகு அப்படின்றது தெரியுங்களா? அலகு
0: எல்லா
2: அலகுகளும் சேர்ந்து வந்துரும். என்ன பாடல் கேக்கலாம்?
1: என்ன
2: நேரம் இருக்கு?
1: நேரம் இருக்கு மேடம், கருப்பு நேரம் இருக்கு மேடம்.
2: பாடல் கேக்கலாங்களா? நன்றிங்க.
3: ஒரு நேரம் இருக்கு,

0: பாடலுக்கும் இசைக்கும் நிறம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கோயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு, சிவாக்கு ஒரு நிறம் இருக்கு, லக்ஷ்மிக்கு ஒரு நிறம் இருக்கு இல்லைங்களா? இசைக்கு நிறம் இல்லை, அனைவருடைய மனதையும் நிறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இசையில் இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இதே மாதிரி ஒரு வண்ணத்துறிகளை பாட்டுக்குள் பதிலாக வந்து எதிர்வரும் திங்கள் மாலை 4 மணிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு சினிமா கொட்டகை வண்ணத்துறிகளை நம்ம கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
1: சிவசக்தி,
0: உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன் மற்றும் நிகழ்ச்சியை சந்திப்போம் நேர்களே.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணோம்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில

0: இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: இந்த நிகழ்ச்சிக்கு பொருள் நுட்பம் பிஜு ஆர் சுந்தரராஜன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா, கணினியின் கைவண்ணம் எம்எஸ்ஏ கந்தராஜா. இனி அலைவரிசை 100.5 இடைக்கால மேட்டுகளோடு கேட்டு ரசிக்கலாம் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி. வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை.
1: செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை.
2: நீங்கள் வாங்கும் 9-6-HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
3: வழங்கும் சித்திர செவ்வானம்.
4: இனிய மாலை வணக்கம் நேர்களே, செவ்வானம் சிவக்க, மாலை மயங்க, தென்றல் சில்லென்று வீச, மனதோ இனிமையான மிட்டுக்களை தேட, அந்த

இடலுக்கு இசையாய் இந்த மாலை நேரத்தை இன்னும் அழகாக்க மெல்லிசையோடு மனதை வருட வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி. சொல்லாமல் சொல்லும் காதல், காற்றோடு கலந்து வரும் நேசம், தூரத்தில் இருந்தாலும் மனதிற்குள் நெருக்கமாக இருக்கும் இவர்களின் உறவை தென்றல் கூட வாழ்த்துகிறது.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: நம்ம சாரதா
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சீசு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29 கொண்டாடுவோம். செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை.
6: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: நேரம் மாலை 5:11. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். அவள் அருகில் இல்லாத நேரத்திலும் அவள் விட்டு சென்ற நினைவுகள் மட்டும் அவன் மனதிற்குள் நிற்கிறது. அவளின் மூச்சு கலந்த இவனின் காதல் என்றும் இவன் நினைவில் வாழ்கிறது.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமான் கோ தங்கநகை மாளிகை
1: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 7 மணிக்கு கேட்கலாம் கட்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்களுடன் ஆசையில் ஒரு குக்கு. பனித்தூவும் இந்த மாலை வேளையில் இளவெனில் காலம் கூட இதமாய் தழுவ அவளின் நினைவுகள் புதிதாய் மலர தென்றல் கூட வாழ்த்துகிறது இவர்களின் காதலை.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: சத்யஜோதி பிலிம்ஸ் பிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

பனித்தூவும் மாலை வேளையில் மனதை வருடும் இனிய மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறோம். கோடை பன்மலை 100.5 சித்திர செவ்வானம். அவள் கண்ணம் சிவக்கின்ற ஒவ்வொரு நொடியும் இவனின் காதல் இன்னும் கொஞ்சம் அழகாகிறது. அவள் வெட்கப்பட்டு தலை குனியும் போது இவனின் மனம் மட்டும் அவளை பார்த்து ரசிக்கிறது இந்த தீராத அழகிய காதலுடன்.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை.
3: செப்டம்பர் 29 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை.
4: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்கநகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
1: வழங்கிய சித்திர செவ்வானம்.
5: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு கேட்கலாம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக. அவனின் உள்ளத்தில் சொல்லி வைத்த இவளின் காதலை நினைத்து பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் இவனின் மனதோ தேனாக இனிக்கிறது. இவள் கொடுத்த இந்த காதல் நினைவுகளுடன்

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
2: பத்மபூஷன், மாப்பா பெரியசாமி தூரன், ஈரோடு தமிழன்பன், சீசு செல்லப்பா ஆகியோரது பிறந்த நாளை செப்டம்பர் 29ஆம் தேதி கொண்டாடுவோம். செப்டம்பர் 29ஆம் தேதி நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
2: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: நினைவுகளை தாளாட்டும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திர செவ்வானம் பொற்காலம் தேடி வந்த காதல் மனதின் வாசலில் நின்று ஒரு புதிய ராகம் பாட மயில் தோகை போல மென்மையான அவள் மனதை மணிவீணை போல மீட்டுகிறான் அவன். லயமாறாமல் தொடரும் அந்த காதல் இசையில் இரண்டு இதயங்களும் ஒன்றாகி காதலை தாளாட்டு பாடுகிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலையளவரசி.
1: அன்பிற்கினைய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 1, நள்ளிரவு ரயில் வண்டி தொடர்ச்சி. நள்ளிரவில் ரயில் தண்டவாளத்தையொட்டி மனிதன் ஒருவன் நடந்து கொண்டிருந்தான். ரயில்வே ஸ்டேஷன் அருகில் இருப்பதை அறிந்து காட்டு வழியில் இறங்கி போவதுதான் நல்லது என்று உணர்ந்தான். இனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவது ஆபத்தாக முடியலாம். இவ்விதம் அந்த பிரயாணி யோசித்துக் கொண்டிருந்த போது அவனுக்கெதிரே தெரிந்த கை காட்டியின் விளக்கில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. சிவப்பு வெளிச்சம் பளிச்சென்று பச்சை வெளிச்சமாக மாறியது. அந்த மாறுதல் ஏன் ஏற்பட்டதென்பதை அம்மனிதன் உடனே ஊகித்து உணர்ந்தான். தான் வந்த வழியே திரும்பி சில அடி தூரம் நடந்தான். வளைவு நன்றாய் திரும்பியதும் நின்று தான் வந்த திசையை நோக்கி கவனமாக உற்று பார்த்தான்.

0: தூரத்தில் மின்மினி பூச்சியை போன்ற ஓர் ஒளித்திவலை பெரிதாகிக் கொண்டு வந்தது. கிஜு கிஜு கிஜு கிஜு என்ற சத்தமும் அந்த திசையிலிருந்து கேட்கத் தொடங்கியது. ரயில் ஒன்று நெருங்கி வருகிறது என்று தெரிந்து கொண்டான். நம் கதாநாயகனுடைய உள்ளம் ஒரு கணம் துடித்தது. அவனுடைய கைகளும் துடித்தன. மறுகணம் அவன் மிக விந்தையான காரியம் ஒன்று செய்தான். தன்னுடைய அரை சட்டையின் பையிலிருந்து ஏதோ ஓர் ஆயுதத்தையும் ஒரு சிறு டார்ச் லைட்டையும் எடுத்தான். டார்ச் லைட்டின் விசையை அமுக்கி தண்டவாளத்தின் மீது விழும்படி செய்தான். ஒரு வினாடி நேரம்தான் விளக்கு எரிந்தது. அந்த ஒரு வினாடியில் அவன் பார்க்க வேண்டியதை பார்த்து கொண்டான். ஒரே பாய்ச்சலில் தாவிச் சென்று தண்டவாளத்தில் ஓரிடத்தில் போய் உட்கார்ந்தான். ஆயுதத்தை கொண்டு ஏதோ செய்தான். திருகை கழற்றுவது போன்ற சத்தம் கேட்டது. பின்னர் முழுவதையும் உபயோகித்து தண்டவாளத்தை பெயர்த்து நகர்த்தினான். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் ஆயுதத்தை வீசி எறிந்துவிட்டு கற்றாழை வேலியை ஒரே தாண்டலாக தாண்டி குதித்து வேலிக்கு அப்பாலிருந்த காட்டு நிலத்தில் அதிவேகமாக ஓட ஆரம்பித்தான். இரண்டு மூன்று தடவை தடுமாறி கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து ஓடினான். சுமார் அரை ஃபர்லாங்கு தூரம் ஓடிய பிறகு சற்றே நின்று திரும்பி பார்த்தான். ரயில் வண்டி பாறையின் வளைவை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. எஞ்சின் முகப்பில் பொருத்தியிருந்த சர்ச் லைட்டின் வெளிச்சமானது பாறையையும் ரயில் பாதையையும் அந்த பிரதேசம் முழுவதையுமே பிரகாசப்படுத்தியது. தண்டவாளத்தை பெயர்த்துவிட்டு ஓடிப்போய் நின்ற மனிதன் சட்டென்று பக்கத்தில் இருந்த புதர் ஒன்றின் மறைவில் ஒளிந்து கொண்டான். ரயில் வண்டி பாதையின் வளைவை நெருங்கி வருவதை ஆவலுடன் கண் கொட்டாமல் பார்க்கலானான். அவனுடைய நெஞ்சு தடக் தடக்கென்று அடித்து கொண்டது. உடம்பெல்லாம் குபீர் என்று வியர்த்தது. பாறையின் முடுக்கை நெருங்கிய போது ரயிலின் வேகம் திடீரென்று குறைந்தது. சட்டென்று பிரேக் போட்டு ரயிலை நிறுத்தும் போது உண்டாகும் கடபுட சத்தங்களும் ரயிலில் சக்கரங்கள் வீலிடும் சத்தங்களும் கலந்து கேட்டன. ரயில் நின்றது. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது தெரிந்து கொள்ளலாம் நாளை.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கிங்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில்.

98 வைணவ திவ்ய தேசங்களில் 43வது திவ்ய தேசமாக போற்றப்படும் காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில், நாரத முனிவர், பிருகு முனிவர், பிரம்மா, ஆதிசீசன், கஜேந்திரன் ஆகியோருக்கு பெருமாள் காட்சி தந்த முக்கிய தலம். இக்கோயில் ராஜகோபுரம் 96 உயரம் உள்ளது. 2000 ஆண்டுகள் முந்தைய பழமையான இந்த தலம் பல்லவ மன்னர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் திருப்பணிகள் நடைபெற்ற தலமாகும். இத்தலத்தின் பெருமை சொல்லில் அடங்காது. பெருமாள் நெஞ்ச திருக்கோலமாக மேற்கு முக மண்டலமாக நெஞ்சருள் பாலிக்கிறார். பிரம்மா செய்த யாகத்திற்கு மகிழ்ந்து எம்பெருமான் வரம் தந்ததால் பரதராஜர் என அழைக்கப்படுகிறார். எம்பெருமானே ஐராவதமே மலிபுரிவில் தாங்கினதால் இதற்கு அத்திகிரி என்ற பெயர் வந்ததாம். கௌதம முனிவரிடம் சிஷ்யர்களாக இருந்தபோது பூஜைக்கு தீர்த்தம் கொண்டு வந்ததில் பள்ளிகள் இறந்து கிடந்ததைக் கண்டு முனிவர் கோபம் கொண்டு இருவரையும் பள்ளியாகும்படி சபித்துவிட்டார். பிறகு சிஷ்யர்கள் வேண்டிக் கொண்டதால் காஞ்சி சென்றால் மன்னிப்பு உண்டு என கூறிவிட்டார். பிறகு இருவரும் சப்தபுரிகளையும் சுற்றி வந்துவிட்டு வரதராஜ பெருமாளிடம் மோட்சம் கேட்டனர். பெருமாள், உங்கள் ஆத்மா வைகுந்தம் செல்ல சரீரம் பஞ்சலோகத்தில் என் பின்புறம் இருக்க என்னை தரிசிக்க வருபவர்கள் உங்களை தரிசித்தால் சகல தோஷம் நீங்கி சேமம் உண்டாகும். சூரியன் சந்திரன் இதற்கு சாட்சி என்று மோட்சம் அளித்தார். ஆகையால் இத்தரிசனம் மிக முக்கியமானதாகும். தோஷ நிவர்த்தி பெற இந்த பள்ளிகளை வணங்குகிறார்கள். இந்த கோவிலின் குறிப்பிடத்தக்க சிறப்பு அத்திவரதர் நூற்றுக்கால் மண்டபத்தின் வடக்கே உள்ள குளத்தில் இரண்டு நீராளி மண்டபங்கள் உள்ளன. தென்திசையில் உள்ள மண்டபத்தின் கீழே நீருக்கு அடியில் ஒரு மண்டபம் உள்ளது. அதில்தான் மிக பெரும் அத்திமரத்தால் ஆன பழைய அத்திவரதராஜ பெருமாள் சயன நிலையில் வைக்கப்பட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இப்பெருமானின் திருமேனியை வெளியே கொண்டு வந்து தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது.

பரதருக்கு எடுக்கப்படும் வைகாசி பிரம்மோற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இதை வையம் கண்ட வைகாசி திருநாள் என்பர். இவ்விழாவின் கருட சேவையை குறிப்பிட்டு சங்கீதமூர்த்தி தியாகராஜர் கீர்த்தனையும் பாடியுள்ளார். சோளிங்கரில் வசித்த தொட்டாச்சாரியார் என்ற பக்தர் இந்த கருட சேவையை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவரால் இங்கு வர முடியவில்லை. மனம் வருந்தி அவர் சோளிங்கரில் உள்ள தீர்த்தக்கரையில் நின்றபடி சுவாமியை மனமுருகி வழிபட்டார். அப்போது ஒரு வினாடி மட்டும் சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்தார். இதன் அடிப்படையில் கருட சேவையின் போது இப்போதும் சுவாமியை ஒரு வினாடி குடையால் மறைத்து எடுத்து விடுவர். இக்கோவிலின் தாயாருக்குரிய உற்சவங்கள் பிறகு மகரிஷி செய்த புத்ரகாமேஷ்டி யாகத்தில் தோன்றிய மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் என்று பெயர் பெற்றாள். சரஸ்வதி பூஜை வைகாசி திருவிழா நாளில் ஒரு நாள் பங்குனி உத்திரம் என ஆண்டில் 3 முறை மட்டும் வரதராஜர் இவருடன் சேர்த்தி காட்சி தருகிறார். வைகாசி முதல் வெள்ளியன்று இவர்களுக்கு விசேஷ திருமஞ்சனத்துடன் பூஜை நடக்கும். இந்திரனுக்கு அருளிய யோக நரசிம்மர் இத்தலத்தில் குடவரை மூர்த்தியாக காட்சி தருகிறார். இவருக்கான தாயார் ஹரித்ரா தேவி தனி சந்நிதியில் இருக்கிறார்.

0: இவளை மலையாள நாச்சியார் என்றும் அழைப்பர். சிறிய மலையின் மீது காட்சி தருவதால் வரதராஜருக்கு மலையாளன் என்றும் பெயருண்டு. வேதாந்த தேசிகர் இங்கு சுவாமியை தரிசிக்க வந்தபோது ஒரு ஏழை அவரிடம் பொருள் வேண்டினான். அவர் அந்த ஏழைக்காக பொருள் கேட்டு பெருந்தேவி தாயாரை வேண்டி பாடல் பாடினார். அவருக்கு இறங்கிய தாயார் தங்க மழையை பெய்வித்தாள். இதனால் இவளை பக்தர்கள் தங்கத்தாயார் என்று அழைக்கிறார்கள். பெருமாள் கோயில்களில் பொதுவாக சின்ன முத்திரை காட்டியபடி இருக்கும் நம்மாழ்வாரை இத்தலத்தில் மார்பில் கை வைத்த நிலையில் தரிசிக்கலாம். நம்மாழ்வார் வரதராஜரை தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் சுவாமிக்கு தேவராஜன் என்ற பெயருண்டு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பல நூற்றாண்டுகளின் பாரம்பரியத்தையும் எண்ணற்ற அருள் கதைகளையும் உள்ளடக்கிய ஒரு அற்புத திருத்தலம். வாய்ப்பு கிடைக்கும் போது தவறாமல் சென்று இந்த ஆலயத்தின் சிறப்பம்சங்களையும் பெருமாளையின் அருளையும் பெற்று வர வாருங்கள். காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆராய்ச்சி தமர்சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ வகையான தன்மைகளை கொண்டது. சிலர் சொல்லுவாங்க அது ரொம்ப சுவையில்லாமல் இருக்குங்க அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க அது மாதிரி சுவையானது எது இல்லை அப்படின்னு. எப்படி ஒரே பொருள் ஒருத்தருக்கு சுவையாகவும் இன்னொருத்தருக்கு சுவை இல்லாமலும் போகும்? ஒரு கேள்வி வருது. இப்போ இனிப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன், வெல்லம், சர்க்கரை, இதெல்லாம் எல்லாருக்கும் இனிக்க தான் செய்யும். ஒருவேளை நோய் வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு வேணால் அது என்ன கசப்பாக இருக்கலாம். அப்போ வாழ்க்கை சிலருக்கு சுவையாகவும் சிலருக்கு வந்து சுவை இல்லாமலும் போயிடுச்சு, என்ன அந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் வந்து அதை சுவைக்க பழகணுங்க. அதான் உண்மையான ஒன்று. பலர் சொல்லுவாங்க நான் இந்த ஊர்லேயே பிறந்திருக்கக்கூடாதுங்க அப்படின்லாம் சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. பொதுவாக நாம் வந்து ஒரு பொருளை விரும்புகிற எண்ணத்தோடு நாம் எதையும் நினைச்சோம்னா அது சுவையாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லதாக இருந்தால், என்னுடைய இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட நான் ஒரு முறை கூட நீங்கள் எல்லா வேலையும் பார்க்குறீங்களே எப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரொம்ப சர்வசாதாரமாக சொன்னார், விரும்பி செஞ்சீங்கன்னா எந்த வேலையிலையுமே வந்து சோறு வராதுங்க. இப்போ நீங்கள் வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு காலேஜில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு இத்தனை ஊர் சுற்றுறீங்க? அது கட்டாயம் பணத்துக்காக இல்லைன்னு தெரியும், கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற போது சோர்வு தெரியாது இல்லையா அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ விடாமல் அழையிறார் ஐயா, எங்கேயா போகிறாரு அப்படின்னு சொல்கிற ஆட்கள் எதையும் தேடி இல்லைங்க. நாம் கற்றதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம போயிட்டே இருக்கிறோங்க. இப்போ பாருங்கள், சுவையான விஷயத்தை நாம் பேசணும்னு ஆரம்பித்தோடனே அதில் ஒரு ஈடுபாடு வந்துடும். ஈடுபாடு வந்துட்டா கேட்க வைக்கும். இப்போ நான் வகுப்புக்குள்ளே போகிறேன், போன உடனே மாணவர்களை எடுநோட்டை படி அப்படின்னு நான் சொன்னேன்னா உண்மையிலேயே ஒரு ஜென்ம பகை ஏற்படுத்தாங்க செய்யும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா சற்று நேரம் அவங்கள்ட்ட சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பேன். ஒரு திருக்குறளை நான் கரும்பலையில் எழுதி போட்டு, கற்றதுனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழாரணின், இதை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு பையனை கேட்டேன். அவன் எந்திரிச்சு நீங்கள் தான் சார் அப்படின்னு மகிழ்ச்சியோட சொன்னான். உண்மைதான், நானே போர்டில் எழுதி போட்டு அவனை பார்த்து இதை யார் எழுதுனான்னு நான் கேட்டுக்கப்படாது. அவன் என்னோட மகிழ்ச்சியாக பேசணுங்கிற ஒரு நிலைக்கு நான் கொண்டு வந்த உடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து இவ்வளோ நல்லா பேசுறீங்களப்பா அப்படின்னு ஆரம்பித்து, சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல இதே மாதிரி வருது என்று நான் சொன்ன உடனேயே அவன் என் கூட வந்துடுறான். அவனுடைய சுண்டு விரலை என்னுடைய கையில் நான் பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன்னா சரியாக போதுங்க. அப்போ என்ன தெரியுங்களா, சுவை என்பதை நாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா போதுங்க, ரசிக்க கற்றுக் கொடுப்பது தாங்க வாழ்க்கை. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறதா

0: குழந்தை வந்து இதை விரும்பி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த விரும்புறதை காட்டிலும் இதுதான் சரியான விஷயம்னு சொல்லலாம். எப்படி? இப்போ குழந்தை மண் திங்குது, அவன் ரொம்ப விரும்புகிறான் அப்படின்ட்டு நம்ம தினசரி அது வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன செய்வோம்னா, மண் வந்துப்பா உடம்பு கெடுதி, மாற்று சுவையாக நீ இதை சாப்பிட்டு பாறேன் என்று சொன்னால் உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும்? சுவை மாறுகிற போது பழசு வேண்டாம் புதுசுக்கு வர்றோம்னு சொல்றது இல்லைங்களா, அது போல நம்ம என்ன செய்யறோம், அந்த குழந்தைய எடுத்துக்கிறோங்க. என்ன அழகா சொன்னா, இந்த கால்சியம் குறைவாக உள்ள குழந்தைகள் தான் சில பொருள் எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்குமா. இப்ப நீங்க கால்சியம் இருக்கக்கூடியது, அந்த காலத்துல என்ன சூடமுட்டாய்னு ஒன்று இருக்கும், அந்த சூடமுட்டாயை வாங்கி வயல போட்டுட்டே இருந்தோம்னா மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப இந்த குழந்தைக்குரிய சத்தும் கிடைச்சிருது, அதுக்குரிய அந்த தேவையும் பூர்த்தி ஆகுது. அப்ப பாத்தீங்களா, அதுக்கு பிடிச்ச வழியிலேயே போய் அதை நம்ம காலத்துல இழுத்தோம்னா வாழ்க்கையினுடைய சுவையை கற்றுக் கொடுக்கலாங்க. மான் காட்டி மான் இழுத்தல் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் ஒரு வரி உண்டு. அதாவது ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு மானை காட்டினால் அது மானை நோக்கி வரும் என்பதை போல. அதனால் வாழ்க்கையை சுவைக்க கற்றுக்கொள்ளணுங்க. கற்றுக் கொடுத்து சுவைக்க சொல்லிவிட்டால் பிறகு அதிலிருந்து யாருமே பிரிந்து போக மாட்டார்கள். சுவையுங்கள், சுவைக்க கற்றுக் கொடுங்கள், வாழ்க்கை இனிமையானது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: ஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
6: மாலை நேரத்தை கானங்களால் அழகாக்க கவுடை பண்பலின் 100.5 கதம்ப மலர்கள்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டீட். எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

அன்பின் அலை கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. கதம்ப மலர்கள் 6:24. அன்பர்களே, இன்றிரவு 8 மணிக்கு இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. 2 விளையாட்டுகள், சொல்லுக்குள் சொல், ககப்போ.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
6: கோடைப்பண்பலை 100.5 கதம மலர்கள் 6:36.

0: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: அருள்மொழிவர்மன் சூடாமணி விகாரத்தின் தலைமை பிக்ஷுவிடம் அவர் சென்ற கீழ்த்திசை நாடுகளைப் பற்றிய விவரங்களை திரும்பத் திரும்ப ஆர்வத்தின் மிகுதியால் கேட்டு அடிக்கடி அறிந்து கொண்டு வந்தார். அப்போது அந்த தலைமை பிக்ஷு கூறுகிறார், இலங்கை மணிமகுடத்தை தங்களுக்கு அவர்கள் தாங்களும் தங்கள் தமக்கையாரும் தங்கள் தந்தையாரும் புத்த தர்மத்துக்கு ஆற்றிய பெருஞ்சேவைக்கு பிரதியுபகாரமாக அவர்கள் அளித்தபோது நீங்கள் அதை ஏன் மறுத்தீர்கள்? நீங்கள் அதை மட்டும் சுவீகரித்து கொண்டிருந்தால் அங்கிருந்து பல நூறு கப்பல்களில் நீங்கள் அந்த தென்திசை கிழக்கு திசை நாடுகளுக்கு தாங்கள் சென்றிருக்கலாமே. இப்படி ஒரு பிக்ஷுவை பின்தொடர்ந்து வரவேண்டிய ஒரு அவசியம் இருக்காதே என்று கூறினார் அந்த ஆச்சாரிய பிக்ஷு.
1: குருதேவரே, இலங்கை ராஜகுலத்தின் சரித்திரத்தை கூறும் மகாவம்சம் என்னும் கிரந்தத்தை தாங்கள் படித்ததுண்டா என்று இளவரசர் கேட்டார்.
2: ஐயா, இது என்ன கேள்வி? மகாவம்சம் படிக்காமல் நான் இந்த சூடாமணி விகாரத்தின் தலைவனாக ஆகியிருக்க முடியுமா?
0: மன்னிக்க வேண்டும், மகாவம்சம் படித்ததுண்டா என்று தங்களிடம் கேட்டது தங்களுக்கு படிக்கத் தெரியுமா என்று கேட்பது போலத்தான். ஆனால் அந்த மகாவம்சம் கூறும் அரச பரம்பரையில் யார் என்னென்ன பயங்கரமான கொடும் பாவங்களைச் செய்திருக்கிறார்கள் என்று தங்களுக்கு தெரியுமல்லவா? மகன் தந்தையை சிறையில் அடைத்தான், தந்தை மகனை வெட்டி கொன்றான், தாய் மகனுக்கு விஷமிட்டு கொன்றாள், தாயை மகன் தீயிலே போட்டு வதைத்தான். பெற்றோர்களுக்கும் பெற்ற மக்களுக்கும் உறவு இப்படி என்றால் சித்தப்பன்மார்கள் மாமன்மார்கள் சிற்றன்னை பெரியன்னைமார்கள் அண்ணன் தம்பிமார்கள் இவர்களைப் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. குருதேவரே, இப்படிப்பட்ட கொடும் பாதகங்களை இலங்கை அரச குடும்பத்தினர் செய்தனர் என்று மகாவம்சம் கூறுகிறதல்லவா?
2: ஆம் ஆம், அத்தகைய தீச்செயல்களுக்கு அவரவர்கள் அடைந்த தண்டனைகளையும் கூறுகிறது. அந்த உதாரணங்களைக் காட்டி மக்களை தர்ம மார்க்கத்தில் நடக்கும்படி மகாவம்சம் உபதேசிக்கிறது. அதை மறந்துவிட வேண்டாம். மகாவம்சம் புனிதமான கிரந்தம், உலகிலே ஒப்புயர்வற்ற தர்ம போதனை செய்யும் நூல்
0: என்று ஆச்சாரிய பிக்ஷு பரபரப்புடன் கூறினார். சுவாமி, மகாவம்சம் என்ற நூலை நான் குறை சொல்லவில்லை. ராஜ்யாதிகார ஆசை எப்படி மனிதர்களை அரக்கர்களிலும் கொடியவர்களாக்கி விடுகிறது என்பதை பற்றித்தான் சொன்னேன். அத்தகைய கொடும் பாவங்களினால் களங்கமடைந்த இலங்கை சிம்மாதனத்தை நான் மறுதளித்தது தவறாகுமா?
2: மகாபுத்திமான்களான புத்த சங்கத்தார் அதனாலேதான் இலங்கை அரச வம்சத்தையே மாற்ற விரும்பினார்கள். தங்களை முதல்வராகக் கொண்டு புதிய வம்சம் தொடங்கட்டும் என்று எண்ணினார்கள். தாங்கள் அதை மறுத்தது தவறுதான். இலங்கை சிம்மாதனத்தில் வீற்றிருந்து அசோகவர்தனரைப் போல உலகமெல்லாம் புத்த தர்மத்தை பரப்பி பாதுகாக்கும் வாய்ப்பு தங்களுக்கு கிடைத்தது.
0: குருதேவரே, பரதகண்டத்தை ஒரு குடை நிழலில் ஆண்ட அசோகவர்தனர் எங்கே? இன்று இந்த புத்த விகாரத்தில் ஒளிந்து கொண்டு தங்கள் பாதுகாப்பை நாடியிருக்கும் இந்த சிறுவன் எங்கே? உண்மையில் தங்கள் சீடனாகக் கூட நான் அருகதை இல்லாதவன். புத்த தர்மத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறேன்?
2: இளவரசே, அவ்விதம் சொல்ல வேண்டாம். தங்களிடம் மறைந்து கிடக்கும் மகாசக்தியை தாங்கள் அறியவில்லை. தாங்கள் மட்டும் புத்த தர்மத்தை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டால் அசோகரைப் போல புகழ்

0: பெறுவீர்கள். என் உள்ளத்தில் இளம்பிராயத்திலிருந்து விநாயகரும் முருகனும் பார்வதியும் பரமேஸ்வரனும் நந்தியும் பிருங்கியும் சண்டிகேஸ்வரரும் கோயில் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டல்லவா புத்த தர்மத்துக்கு இடங்கொடுக்க வேண்டும். குருதேவரே, அடியேனை மன்னியுங்கள். தங்களுடனே நான் யாத்திரை வருகிறேன் என்று சொன்னபோது புத்த தர்மத்தில் சேர்ந்து விடுவதாக எண்ணிச் சொல்லவில்லை. கடல்களை கடந்து தூர தேசங்களுக்கு போய்ப் பார்க்கும் ஆசையினால் தங்களுடன் வருவதாகச் சொன்னேன். ஆனாலும் மறுபடி யோசிக்கும்போது, இளவரசே, தங்கள் வார்த்தையை நான் தவறாகத்தான் புரிந்து கொண்டேன். ஆனாலும் புத்த தர்மத்துக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் போகவில்லை. புத்த பகவானுடைய பூர்வ ஜென்மம் ஒன்றில் அவர் சிபி சக்கரவர்த்தியாக அவதரித்திருந்தார். புறாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக தமது சதையை அவர் அறிந்து கொடுத்தார். அந்த சிபியின் வம்சத்திலே பிறந்தவர் சோழ குலத்தவர். ஆகையினாலேதான் உங்கள் குலத்தில் பிறந்தவர்களுக்கு செம்பியன் என்ற பட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதை தாங்கள் மறந்துவிட வேண்டாம்.
1: மறக்கவில்லை குருதேவரே. மறந்தாலும் என் உடம்பில் ஓடும் இரத்தம் என்னை மறக்க விடுவதில்லை. ஒரு பக்கத்தில் சிவி சக்கரவர்த்தியும் மனுநீதி சோழரும் என்னை இரத்தத்திலேயும் சதையிலேயும் எலும்பிலேயும் கலந்திருந்து பிறருக்கு உபகாரம் செய், மற்றவர்களுக்காக உன்னுடைய நலன்களை தியாகம் செய் என்று வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். மற்றொரு பக்கத்தில் கரிகால் வளவரும் விஜயாலய சோழரும் பராந்தக சக்கரவர்த்தியும் என்னுடைய இரத்தத்திலே சேர்ந்திருந்து கையிலே கத்தியை எடு, நால்வகை சைன்யத்தை திரட்டு, நாலு திசையிலும் படையெடுத்துப்போ, கடல் கடந்து போ, சோழ சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்து உலகம் காணாத மகோன்னதம் அடையச் செய் என்று இடித்துக் கூறுகிறார்கள். இன்னொரு புறத்தில் சிவனடியார் கோச்செங்கண்ணாரும் தொண்டை மண்டலம் பரவிய ஆதித்த சோழரும் மகானாகிய கண்டராதித்தரும் என் உள்ளத்தில் குடிகொண்டு ஆலயத் திருப்பணி செய், பெரிய பெரிய சிவாலயங்களையும் எழுப்பு, மேருமலை போல் வானளாவி நிற்கும் கோபுரங்களுடைய கோயில்களை நிர்மாணி என்று உபதேசித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். என் முன்னோர்கள் இவ்வளவு பேருக்கும் நடுவில் கிடந்து நான் திண்டாடுகிறேன். குருதேவரே, அவர்களுடைய தொந்தரவுகளை பொறுக்க முடியாமல் உண்மையாகவே சில சமயம் எனக்கு புத்த சமயத்தை மேற்கொண்டு புத்த பிக்ஷுவாகி விடலாம் என்று கூட தோன்றுகிறது. கருணை கூர்ந்து எனக்கு பௌத்த சமயத்தை பற்றி சொல்லுங்கள், புத்த பகவானை பற்றி சொல்லுங்கள் என்றார் பொன்னியின் செல்வர். இதை கேட்ட பிக்ஷுவின் முகம் மிக்க மலர்ச்சியடைந்து விளங்கியது.
0: இளவரசே, பௌத்த மதத்தை பற்றியும் புத்த பகவானை பற்றியும் தாங்கள் அறியாதது என்ன இருக்கக்கூடும் என்றார்.
1: அதோ அந்த சுவர்களில் காணப்படும் சித்திரக்காட்சிகளை விளக்கிச் சொல்லுங்கள். அங்கே ஓர் ராஜகுமாரர் இரவில் எழுந்து போக பிரயத்தனப்படுவது போல ஒரு சித்திரம் இருக்கிறதே, அது என்ன? அவர் அருகில் படுத்திருக்கும் பெண்மணியார், தொட்டிலில் தூங்கும் குழந்தையார், அந்த ராஜகுமாரர் முகத்தில் அவ்வளவு கவலை குடிகொண்ட தோற்றம் ஏன் என்று இளவரசர் கேட்டார்.
0: ஐயா, புத்த பகவான் இளம்பிராயத்தில் தங்களைப் போல ராஜகுலத்தில் பிறந்த இளவரசராக இருந்தார். யசோதரை என்னும் நிகரற்ற அழகு வாய்ந்த மங்கையை மணந்திருந்தார். அவர்களுக்கு ஒரு செல்வ புதல்வன் பிறந்திருந்தான். தகப்பனார் ராஜ்யபாரத்தை அவரிடம் ஒப்புவிக்க சித்தமாயிருந்தார். அந்த சமயத்தில் சித்தார்த்தர் உலகில் மக்கட்குலம் அனுபவிக்கும் துன்பங்களை போக்குவதற்கு வழிகண்டுபிடிக்க விரும்பினார். இதற்காக அருமை மனைவியையும் செல்வக் குழந்தையையும் ராஜ்யத்தையும் விட்டுப்போக தீர்மானித்தார். அவர் நள்ளிரவிலே அரண்மனையை விட்டு புறப்படும் காட்சிதான் அது. இளவரசே, இந்த வரலாற்றை தாங்கள் முன்னம் அறிந்ததில்லையா?
1: ஆம் ஆம், பலமுறை கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த சித்திரத்தில் பார்க்கும்போது மனதில் பதிவது போல வாயினால் கேட்ட வரலாறு பதியவில்லை. தூங்குகின்ற யசோதரையை எழுப்பி, சித்தார்த்தர் உன்னை விட்டு போகிறார், அவரை தடுத்து நிறுத்து என்று எச்சரிக்க தோன்றுகிறது. சரி, அடுத்த சித்திரத்தை பற்றி சொல்லுங்கள்.
0: புத்த பகவானுடைய வரலாற்றை குறிப்பிட்ட மற்ற சித்திரங்களையும் ஒவ்வொன்றாக ஆச்சாரிய பிக்ஷு எடுத்து விளக்கி வந்தார். அருள்மொழிவர்மர் புத்த தர்மத்தை தழுவினால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்ற ஆசை பிக்ஷுவின் இதய அந்தரங்கத்திலே இருக்கத்தான் இருந்தது. ஆகையால் மிக்க ஆர்வத்துடனே சித்தார்த்தருடைய சரித்திரத்தை சொல்லி வந்தார். கடைசியில் சித்தார்த்தர் போதி விருட்சத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்து ஞான ஒளி பெறுதர் அந்த சித்திரத்துக்கு வந்தார். அந்த சித்திரத்தை குறித்து அவர் சொன்னபோது பொன்னியின் செல்வர்

குருதேவா, தங்கள் கருத்துக்கு மாறாக நான் ஏதேனும் சொன்னால் தங்களுக்கு கோபம் வருமா என்று கேட்டார். இளவரசே, நான் ஐம்புலன்களையும் வென்று மனதை அடக்கவும் பயின்றவன். தாங்கள் கருத்தை தாராளமாகச் சொல்லலாம் என்றார் பிக்ஷு. போதி விருட்சத்தின் அடியில் வீற்றிருந்தபோது சித்தார்த்தர் ஞானவொளி பெற்றார் என்பதை நான் நம்பவில்லை. ஐம்புலன்களையும் உள்ளத்தையும் அடக்கியவராயிருந்த போதிலும் பிக்ஷுவின் முகம் சுருங்கியது.

0: நேயர்களே, அனுராதபுரத்து மகாபோதி விகாரத்தில் அருள்மொழி உறுதிப்படவும் அதே சமயம் அழுத்தம் திருத்தமாகவும் தந்த மறுமொழியை நினைவுபடுத்திப்போம். நான் அதிகமாக மதிப்பது என் தமக்கையாரின் விருப்பத்தையே. அன்னை என்னை பெற்றாள், பொன்னியின் உயிரை காப்பாற்றி அளித்தாள். ஆனால் என் தமக்கை என் அறிவை வளர்த்து அகக்கண்களை திறந்தார். அப்படிப்பட்டவருடைய விருப்பத்தை காட்டிலும் என் உள்ளத்திலே உள்ள ஒரு குரலின் கட்டளையே எனக்கு மேலானது. இளம் வயதிலேயே ஞானத்தால் அவர் பெற்றிருக்கிற பக்குவம் இந்த சூடாமணி விகாரத்திலையும் வெளிப்படுது. இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள கிரந்தம் என்கிற சொல்ல பார்க்கலாம். இதன் பொருள் நூல். கிரந்த் என்பது கட்டுதல், இணைத்தல், வகைப்படுத்துதல் என்பதையெல்லாம் குறிப்பது. பண்ட காலத்தில் கிரந்த எழுத்து என்கிற எழுத்து முறையை பயன்படுத்தினாங்க. நூலின் பெயரே எழுத்துக்கும் வந்துடுச்சு. கிரந்தி என்ற சொல்லின் பொருள் முடிச்சு. அந்த காலத்தில் பனையோலையில் எழுதப்பட்ட ஏடுகளை வரிசையாக அடுக்கி முடிச்சு போட்டு நூலாக பாதுகாத்தாங்க. இதனால் நூலுக்கே கிரந்தங்கிற பேர் நிலைச்சிட்டுது. அடுத்து அருகதை என்கிற சொல். அருகத்னா தகுதி பெறுதல், மதிப்பிற்கு உரியவராக இருப்பது. நாலு வகை தீய வினைகளை அழித்து உன்னத நிலை பெற்ற ஞானியர் சமண சமயத்திலேயும், முழு ஞானம் பெற்ற துறவியர் பௌத்த மதத்திலேயும் இப்பெயரால் போற்றப்படுறாங்க. பிருங்கி முனிவர் சிவபெருமானை மட்டுமே வழிபட்டு வந்தவர், சக்தியை வழிபடுறத தவிர்த்து வந்தவர். சிவனும் சக்தியும் இணைஞ்ச வடிவை வணங்க வேண்டிய நிலையில் வண்டு வடிவம் எடுத்து சிவனம் மட்டும் வலம் வர முயன்றார். உண்மை நிலையை உணர்த்த அவரது சக்தி பகுதியான சதையையும் இரத்தத்தையும் நீக்கிட்டாங்க உமையம்மை. தோல் போர்த்தின எலும்பு கூடாயிட்ட முனிவர் சக்தியை இழந்ததால கீழே விழுந்துட்டார். பக்தியின் பயனா மூன்றாவது கால் வழங்கப்பெற்றார். சிவசக்தி ஐக்கியத்தின் தத்துவத்தையும் உணர்ந்தார். ஐம்புலன்களை வென்று மனத்தை அடக்கவும் பயின்றவன்னு ஆச்சாரிய பிக்ஷு சொன்னதை கேட்டோம். மனத்தை ஆறாவது புலனாக கொள்ளுவாங்க யோகியர். மனம் உள்ள இருந்து உள்ளமா இயங்குது. தானே ஒளிரும் ஆற்றல் அற்றது மனம். ஆத்மாவிடமிருந்து கடன் வாங்கின ஒளியை கொண்டு தான் எல்லாத்தையும் ஒளிரச் செய்யுது. இதை ரொம்ப நுட்பமாக குறிப்பிடுறார். மகத்தான ஆற்றல் கொண்ட தென்திசை மாதண்ட நாயகர் அருள்மொழிவர்மர் ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு ஈடு கொடுத்து உரையாடுவது அவரது பக்குவத்தை காட்டுது. இந்த நிலையில் நாகப்பட்டினத்துக்கு முதல்ல வந்து சேரப்போவது திருமலை அப்பனா, கிரமவித்தனா?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம். கதம மன்னர்கள் மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 6 மணிக்கு. மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்களை இனி கேட்கலாம் ஆசையில் ஒரு குக்கூ.

0: நேயர்களின் குரலில் ஒரு காதல் கீதம். மனதை வருடும் மெட்டுக்களோடு நினைவுகளை மெதுவாக திறந்து காற்றோடு கலந்து வரும் அந்த குயிலோசை போல இசையோடு கலந்து வரும் இனிய நினைவுகளுக்கு உயிர் கொடுக்கும் நேரமாய் நேயர்களின் விருப்ப கானங்களை அரங்கேற்ற காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேயர்களின் ஆசை கானங்களை கட்சவி மூலம் கேட்டு ரசிக்க 94 86 28 24 24 என்ற எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை குரல் பதிவு செய்து அனுப்புங்க. நீங்கள் விரும்பிய பாடலும் வளம் வரும் நம் கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். திருப்பூர் மாவட்டத்திலேருந்து திவ்யா பேசுகிறேன். எனக்கு காக்கா காக்கா படத்திலிருந்து உயிரே உயிரின் உயிரே என்ற பாடல் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்களின் ஆசை கானங்களை கட்சவி மூலம் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேயர்களின் ஆசை கானங்களை கட்சவி மூலம் கேட்டு ரசிக்க 94 86 28 24 24 என்ற எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை குரல் பதிவு செய்து அனுப்புங்க. நீங்கள் விரும்பிய பாடலும் வளம் வரும் நம் கோடை பண்பலை 100.5.
1: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை.
2: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: கோடை பண்பலை வானொலிக்கு இரவு வணக்கம். நாமக்கல் கண்ணூர்பட்டி பெரியசாமி. படம் நினைத்தேன் வந்தாய், பாடல் மல்லிகையே மல்லிகையே. அனைத்து நேயர்களுக்கும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேரம் இரவு 7:13. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் படம் கர்ணா பாடல் மலரே மௌனமா. நான் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர். நன்றி, வணக்கம் மேம்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911144.
2: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பன்மலை 100.5 இன்றிரவு 8 மணிக்கு கேட்கலாம் இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி, திண்டுக்கலிருந்து. எனக்கு பிடித்த பாடல் என்றென்றும் காதல் படத்திலிருந்து கண்களா மின்னலா. நன்றி.

0: நேயர்களின் கச்சவி கணங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு.
1: பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் இரவு வணக்கம். ஆசையில் குக்கு நிகழ்ச்சியில் இணைவது பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். எனக்கு பிடித்த பாடல் சிவப்பதிகாரம் படத்திலிருந்து அற்றை திங்கள் வானிடம். நன்றி, வணக்கம்.

0: இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு சுற்றுலா சொந்தங்களையும் நம்ம நிலையத்தை சுற்றி பார்க்குற நண்பர்களையும் சந்திக்கிறது வழக்கம். இப்போ நமக்கு முன்னாடி இரண்டு பெரியவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ஐயாக்கள் ரெண்டு பேர், இப்போ அவங்கள தான் சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: அவங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கோ இராமணி.
0: இரா அப்படிங்கிறது தந்தையோட பேர் சேர்த்துட்டீங்களா?
1: பேர் கோங்கிறது ஊர் பேர். என்னோட என்சிலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கேஆர் தான் வரும்.
0: கேஆர் தான் வரும். அப்போ உங்கள் பேர் மணி.
1: மணி
0: மகிழ்ச்சி. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?
1: நாங்கள் கொளஞ்சிக்காட்டூர் சங்ககிரி.
0: சங்ககிரி
1: சேலம் மாவட்டம்.
0: சரி, இப்போ கொடைக்கானல் இதே முதன் முறையாக முன்னாடி வந்திருக்கீங்களா?
1: இதாங்க முதல் முறை.
0: எப்படி இருக்குது கொடைக்கானல்?
1: கொடைக்கானல் சூப்பராக இருக்குங்க.
0: இப்போ இல்லை, கீழே ஒரு மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அங்கே போனீங்கன்னா ஜில்லுன்னு கொடுக்கணும்னு இருக்கும் அப்படின்னு
1: சொல்லியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இதமாக
0: இருக்குது. இதமாக இருக்குது. ம் ம் ம் இல்லைப்பா, உங்கள் ஊர் ஒப்பிடும்போது அங்கே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும்.
1: இல்லை, அங்கே வெப்பம் இல்லைன்னா குளிர் அதிகமாக இருக்கும். இங்கே குளிர் வெப்பம் ஈக்குவலாக நல்லா இதமாக இருக்குது.
0: இதமாக இருக்குது.
1: இதமாக இருக்குது.
0: எந்த இடம்லாம் பார்த்தீங்க இங்கே வந்து?
1: பெரியன் பார்க் பார்த்தோம். வந்து ஏரி, இந்த இது
0: போட்டிங்
1: பார்த்தோம்.
0: அந்த ரெண்டு இடம் பார்த்துட்டு வந்தீங்க?
1: பார்த்துட்டு வந்தோம்.
0: சரி, என்னவெல்லாம் வாங்கினீங்க கொடைக்கானல் வந்துட்டு?
1: நான் வந்து சாக்லேட் தான்
0: வாங்கினேன்,
1: மற்ற எதுவும் வாங்கலை.
0: எத்தனை நாள் இங்கே இருக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்க?
1: டைம் இல்லாதனால விவசாயம் பார்க்கறதுனால ஒரே நாள் தாங்க டைம். ப்ரோக்ராம்
0: மகிழ்ச்சி. தோட்டத்தில் என்னெல்லாம் பயிரிட்டுருக்கீங்க?
1: நாங்கள் வந்து மரப்பயிர் தானுங்க, தென்னை வந்து மா ரெண்டு தான் பண்ணி பயிர் பண்ணிருக்கிறோம்.
0: மானா என்ன ரகம் பயிரிட்டுருக்கீங்க?
1: பெங்களூரா, அப்புறம் ஆல்பன்சா, இமாமாஸ்.
0: அதெல்லாம் எந்த மாதத்தில் அறுவடைக்கு வரும்?
1: அறுவடை பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி.
0: அப்போ தான் அறுவடை காலம்.
1: அறுவடை காலம்.
0: சரி, இப்போ கொஞ்சம் விளைச்சல் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா பக்கமும் விளைச்சல் அதிகமாகி போச்சு, அப்போ வந்து அதிகமாக விற்பனை செய்ய முடியலன்னா அந்த பழங்களே என்ன பண்ணுவீங்க?
1: ரொம்ப வந்து விற்பனை பண்ண முடியலன்னா காட்டியாடவே இதாகிடுதுங்க. இப்போ ரெண்டு வருஷமாக, போன வருஷம் இந்த வருஷம் ரெண்டு பேருமே இந்த வருஷமாக ரொம்ப விளைச்சல் அதிகமாகி விலை இல்லைங்க. ஆனால் வந்து காட்டாட விடுறதுக்கு மனசு இல்லாமனால வந்து தரை ரேட்டு தாங்க, கிலோ 4 ரூபா. பக்கத்துலேயே வந்து நான் எங்கள் வீருக்கும் பக்கத்துலேயே மார்க்கெட்டிங் இருக்குது வைகுந்தம்னு ஊர். அங்கே வந்து நாங்களே வந்து காயை இங்கேயே வீட்டில் அப்போ ஆளுங்களை வச்சு பறித்து டிராக்டர் இருக்குதுங்க, டிராக்டர்லேருந்து கொண்டு போய் அங்கே வந்து மார்க்கெட் பண்ணிடுவோம்.
0: மாங்கூடெலாம் தயாரிக்க முடியாதா?
1: நாம் தயாரிக்கிறோம் இல்லைங்க, அது பெரிய அளவுக்கு இருக்கணும்.
0: இல்லை, இப்போ விவசாயிகள்லாம் ஒருங்கிணைந்து
1: அந்த மாதிரி இது நம்ம ஏரியா சேலம் மாவட்டத்தில் ஒன்றும் இல்லை.
0: முயற்சி எடுத்து பண்ணலாம்.
1: கிருஷ்ணகிரிக்கு தான்.
0: ஏன்னா எப்போவுமே ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறப்ப கூட அதை மதிப்பு கூட்டினீங்கன்னா அதுக்கு விற்பனை ரேட்டு அதிக அதிகம்.
1: அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோங்க.
0: எடுத்துகிட்ருக்கேன். சரி மகிழ்ச்சி. வீட்டில் யாராவது இருக்கீங்க, அவங்க பேர்லாம் சொல்லுங்கள்.
1: வீட்டில் நான், பையன், மகன், பேத்தி ரெண்டு பேர், அப்புறம் மக மருமகன், பேரன், இவ்வளோதான் எங்கள் ஃபேமிலி.
0: அவங்க பேரெல்லாம் சொல்லுங்கள்.
1: வந்து என் பேர் மணி, பையன் பேர் ராஜேஷ்குமார், பேத்தி சிவிகா அனிகா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருமகன் ராஜசேகர், மகள் பார்த்தீங்கன்னா சுமதி, பேரை வந்து ரஞ்சித்.
0: இப்போ எவ்வளோ வருடங்களாக கோடை பண்பலை கேட்டுட்ருக்கீங்க?
1: நாங்கள் ஒரு 8 வருஷமாக கேட்டுட்ருக்குறோம்.
0: எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்குது வந்து மறக்காமல் கேட்பேன் அப்படின்னா?
1: மறக்காமல் கேட்போம்னா வந்து நினைவே சுகம், நெஞ்சில் நிறந்தவை, 4 மணிக்கு வந்து வண்ணத்தோரி.
0: இந்த நிகழ்ச்சி வந்து தவறாமல்
1: கேட்பேன். இப்போ காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா வந்து 8 மணிக்கு வந்து மனதோடு இருக்கும், அது கேட்பேன்.
0: இப்போ வானொலி கேட்கறதுனால என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
1: வந்து வானொலி கேட்கறதுனால வந்து அறிவு வளர்ச்சின்னு சொல்லலாம். வெளி உலகமெல்லாம் நமக்கு தெரியாது என்ன நடக்குது என்னங்கிறது, கொஞ்சம் அறிவு வளர்ச்சி அந்த மாதிரி.
0: வெளி உலக அனுபவத்தை பற்றி நிறைய விஷயங்கள்
1: புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து இந்த விவசாயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நடக்கிறது, அது வந்து நிகழ்ச்சி, அதெல்லாம் ரெண்டு வருது, அதை கேட்போம். அப்புறம் நம்ம வந்து வானொலி இதை கேட்கறதுனால நிறைய சொந்த பந்தம் உருவாயிடுச்சு.
0: நட்புகள் நிறைய உருவாயிருக்கு
1: வானொலி வட்டத்தில். நட்புகள் நிறைய உருவாயிடுச்சு,
0: நேயர்கள் வட்டத்தில் நட்புகள் உருவாயிருக்கு.
1: அது சொந்தமாக ஆகிற அளவுக்கு வந்துருச்சு.
0: மகிழ்ச்சி. சந்தோஷமா இருக்கு.
1: அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது.
0: அப்படிங்களா? ரொம்ப மகிழ்ச்சிங்க.
1: ஆமாம்.
0: இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாங்க?
1: ஆண்டவன் கட்டளையிலிருந்து 6 மணமே 6 அந்த பாட்டுங்க.
0: மகிழ்ச்சிங்க. பாடல் கேட்கலாங்களா?
1: கேட்கலாம்.
0: நன்றி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: நேயர்களின் விருப்ப கானங்களை கட்சவி மூலம் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு.
3: வணக்கம் கோடை. புதுக்கோட்டை மாவட்டம் குளிபீரிலிருந்து நாகஜோதி பேசுகிறேன். எனக்கு வெற்றி கொடிக்கட்டு படத்திலிருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அந்த பாட்டு வேணும்னு

0: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ் இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட் உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்ட்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in ஐ பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது
2: இனிய நிகழ்ச்சியில் அள்ளித்தரும் போடை பண்படைக்கும் ஆர்ச்சையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் படம் பெரியண்ணா பாடல் நிலவே நிலவே சரிகமப்பா பாடு. நன்றி, வணக்கம்.

0: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். எண் மீண்டும், 944-388-6452. அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.
1: கோடைப்பண்பலை 100.5 ஆசியில் ஒரு கொக்கு நிகழ்ச்சிக்கு வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் வீராஜமங்கலத்திலிருந்து தமிழ்ச்செல்வி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் நீதியின் மறுபக்கம் திரைப்படத்தில் மாலைக்கருக்களில் சோலைக்கருங்குயில் ஏன் பாடுதோ அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.

நேயர்களின் விருப்ப கணங்களை கட்சவி மூலம் அலங்கரித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி. நிகழ்ச்சியில் இனி தொடரவிருக்கிறது இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தீவிரவாதம் தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண் வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த

இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுகள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 4 லட்சம் மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்றும் வினவியுள்ளார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கான தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வு குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319676 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள், தகவல்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் ஆடவர் நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீசங்கரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜும் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பருள் சௌத்ரியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் ஈட்டி எறிதலில் யஷ்வீர் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் ரோஹித் யாதவ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கங்காஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெய்னும் ஆடவர் பிரிவில் கபில் பொகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 20 வெள்ளி, 21 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற வித்யா ராமராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: வணக்கம் நேயர்களே, வாழ்த்துக்கள் மாணவ கண்மணிகளே. இளையோர் பங்களிப்பில் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இளையோர் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே தைரியமானவர்கள். இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா பதற்றம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. அந்த வழியில் பயணிக்கும் இளையோர் பங்களிப்பில் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது அழைக்கிறது இரண்டு விளையாட்டுகளை விளையாடுவதற்காக. சொல்லுக்குள் சொல் ககப்போ. சொல்லுக்குள் சொல் அப்படின்றது ஒரு வார்த்தையிலிருந்து பல வார்த்தைகளை நீங்க கண்டுபிடிக்கணும். ககப்போ அப்படின்றது ஒரு வார்த்தைக்கு முன்பாக, ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்பாக வேறொரு எழுத்தை நாங்கள் இட்டு சொல்லும் பொழுது அந்த எழுத்தை நீக்கினால் அந்த வார்த்தை கிடைக்கும், அதுதான் ககப்போ. நிகழ்ச்சியில் அறிமுக மாணவ கண்மணிகள் 2424244 வழக்கமான மாணவர்கள் 2442429 வரலாம். உன் நினைப்பிற்கு 0452 உங்கள் கோடை பண்பலை 100.5 இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் மகள்வோடு இணைகிறேன் உங்கள் லட்சுமி நாகேந்திரன். நிகழ்ச்சியில் வரவிருக்கும் முதல் மாணவர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் தேவூத்துப்பட்டியிலிருந்து கிருஷ்ணா பேசுகிறேன்.
0: கிருஷ்ணா, என்ன படிக்கிறீங்கம்மா?
1: 11th.
0: என்ன குரூப் எடுத்திருக்கீங்க?
1: கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்திருக்கேன்க்கா.
0: வீட்டில் யாரெல்லாம் இருக்கா கிருஷ்ணா?
1: நானு, அம்மா, அக்கா.
0: அக்கா என்ன செய்யறாங்க?
1: அக்கா வந்து படிக்கிறாங்க. அம்மா, அம்மாவும் அப்பாவும் தோட்டத்தில் வேலை செய்யறாங்க.
0: ஆஹா, அக்கா என்ன படிக்கிறாங்க?
1: அக்கா வந்து செகண்ட் இயர் கம்ப்யூட்டர், டிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சாங்க.
0: ஆஹா கிருஷ்ணா, இப்ப நீங்க எடுத்து படிக்கக்கூடிய இந்த பாடப்பிரிவு உங்களுக்கு பிடிச்ச பாடப்பிரிவுங்களா?
1: தப்புரிய கேட்கலக்கா.
0: இப்ப நீங்க எடுத்து படிச்சுட்டு இருக்க இந்த பாடப்பிரிவு, இந்த குரூப் உங்களுக்கு மிகவும் பிடித்த குரூப்பா?
1: ஆமாக்கா, எனக்கு பிடிக்குங்கக்கா.
0: ஆஹா, நீங்களா இதை முடிவெடுத்து எடுத்தீங்களா இல்லை வீட்டில் நண்பர்கள் உறவுகள் உற்றார் அப்படி சொல்லி எடுத்தீங்களா?
1: இல்லைக்கா, நானாக தான் எடுத்தேன்.
0: ஆஹா, சரி. ஃபியூச்சரில் என்னவா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இது இந்த தேர்வு செஞ்சீங்க?
1: அக்கா, ஃபியூச்சரில் வந்து நான்
0: ஆஹா, சரி. இணைப்பை வந்து சரியாக வச்சுக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் இரண்டு விளையாட்டுகள் இருக்குது, எந்த விளையாட்டை நீங்கள் விளையாட போகிறீங்க?
1: சொல்லுக்குள் சொல்.
0: சொல்லுக்குள் சொல் ஆரம்பிக்கலாமா? அடைக்கலம். குறைந்தபட்சம் ஒரு 4 வார்த்தையாவது கண்டுபிடிச்சிருங்க. அடைக்கலம். தம்பி கேக்குதுங்களா? அடைக்கலம். இப்ப இதுல இருந்து வார்த்தைகளை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் வந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா, அதுல இருந்து வார்த்தைகளை மாத்தி மாத்தி போட்டு ஒரு முழு வார்த்தையை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எத்தனை வார்த்தை உங்களால கண்டுபிடிக்க முடியும்? என்ன சொல்றீங்க? களம் சொன்னீங்க, அப்புறம்
1: காலடை.
0: அது எப்படி காலடை வரும்? காலடை அப்படின்னா என்ன? காய் இருக்குது, அவனுக்குள்ள அடை இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா?
1: கால்நடை.
0: கால்நடையா? நான் அடைக்கலம் தான் சொன்னேன். அல்ல, நான் எங்க வருது உங்களுக்கு? சொல்லுங்க. இப்ப வந்து அடைக்கலம் அப்படி உங்களுக்கு சொல்லிட்டேன், இதுல வார்த்தைகளை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எழுதுங்க அந்த வார்த்தையை, எழுதுங்க. எத்தனை வார்த்தையை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுங்க.
1: அடைக்கலம்.
0: அடை மாதிரியே கடை சொல்லலாமா? அத பாருங்க. அகலம் சொல்லலாங்களா? உங்களுடைய இணைப்பு வேறு சரியில்லை கிருஷ்ணா. இனி வரக்கூடிய மாணவ கண்மணிகள் இணைப்பை சரியாக பயன்படுத்துங்க, அப்போதான் கேட்கும் போதும் பேசும்போதும்

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.

0: எட்டு திசை மிசை மெட்டுக்களை தரும் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அது இளமை பேசுகிறது. 8:17 வருக. வணக்கம்.
1: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஐரூரில் இருந்து
0: யார் பேசுறீங்கம்மா?
1: யுவஸ்ரீ.
0: யுவஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க?
1: 12th படிக்கிறேன்க்கா.
0: ஆஹா, என்ன பாடப்பிரிவு எடுத்திருக்கீங்க?
1: பயோமேக்ஸ்க்கா.
0: ம், வீட்டில் யாரெல்லாம் இருக்காக்கண்ணா?
1: அம்மா, அப்பா, அண்ணா.
0: அண்ணா என்ன பண்ணுறாங்க யுவஸ்ரீ?
1: அண்ணா காலேஜ் படிக்கிறாங்கக்கா.
0: இப்போ நீங்கள் சொல்லி எந்த விளையாட்டு விளையாடணும்னு
1: தெரியுமா? ஆ, தெரியுங்க்கா.
0: கக்கப்போ. ம், அதாவது நம்ம ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையோட ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடி நான் வந்து வேறொரு எழுத்தை வந்து இணைச்சி சொல்லுவேன். நீங்கள் அந்த முதல்ல நான் இணைச்சி சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்களை எல்லாம் நீக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன வார்த்தை அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா?
1: ம், சரிங்க்கா.
0: சொல்லலாங்களா?
1: ஆ, சொல்லலாங்க்கா.
0: பப்ப, பட, பம்.
1: மறுபடியும் ஒரு சொல்லுங்கக்கா.
0: பப்ப, பா சொல்லுவோம்ல?
1: ஆமாங்க்கா.
0: ரெண்டு பா, பா பா பப்ப. பட, பம்.
1: படம்.
0: சிறப்புக்கண்ணா, வாழ்த்துக்கள்மா. பாடல் கேட்போமா?
1: ஆ, கேட்கலாங்க்கா.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: I got many dreams, I don't want just a job. I can be a doctor, I can be an astronaut. I want to be an artist, I want to play football. LIC by my side, I can dream any dream I want.
3: LIC-யின் அமிர்த் பால் பாலிசி மூலம் உங்கள் குழந்தையின் ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி கால் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகிலுள்ள LIC கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கும் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். LIC, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
4: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
5: கொடைக்கானல் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரே ஒரு ஜாமீன் கையெழுத்து. யார் கேட்பாங்க? சொந்தக்காரர். என் பையன் தொழில் தொடங்க போகிறான், அதுக்கு லோன் வாங்கணும், ஒரு சின்ன ஒரு ஜாமீன் கையெழுத்து தானே போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. இல்லை ஒரு ஆஃபீஸ் நண்பர் இருக்காரு, இப்போ நான் வீடு வாங்க போகிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சின்ன கையெழுத்து தான்ப்பா போட்டு கொடுப்பா. நம்ம முடியாதுன்னு சொன்னோன்னா அவர் முகம் சொல்லிச்சிடுவாரோ? சொந்தக்காரங்கள்ட்ட முடியாதுன்னு சொன்னால் உறவே விட்டு போயிடுமோ? இந்த மாதிரி பல நேரங்களில் பலர் சந்திக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான சூழல் இது. ஒரு கையெழுத்து தானே, பணம் வாங்குறது அவங்க தானே, நமக்கு என்ன வந்துடப்போகுது அப்படின்னு நினச்சி தயக்கத்துடனோ இல்லது முகதாட்சத்துக்காகவோ பலர் வந்து கேரண்டி கையெழுத்து போட்டுடுறோம். ஆனால் அந்த ஒற்றை கையெழுத்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலில் நம்மளை தள்ளி விட்டுடும் அப்படிங்கிறத பல பேருக்கு இன்னும் கண்டிப்பாக தெரியாது. சட்டப்படி

0: கேரண்டார் அப்படின்னா வெறும் சாட்சி கையெழுத்து போடுறவங்க இல்லை. இந்திய ஒப்பந்த சட்டப்படி கடன் வாங்கியவருக்கு என்ன பொறுப்பு உண்டோ அதே பொறுப்பு உத்தரவாதம் தருகின்ற உங்களுக்கும் சம அளவில் பங்கு உண்டு. இதை தான் வந்து கோ எக்ஸ்டென்சிவ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய எளிமையான அர்த்தம் என்னன்னா, கடன் வாங்கிய நபர் தவணையை செலுத்த தவறிட்டாங்கன்னா, ஒரு வங்கியாக இருக்கட்டும்னு வச்சுங்க, அவங்க வந்து அவரைத்தான் முதல்ல நெருங்கி கேட்டு முடிக்கணும்னு கட்டாயம் இல்லை. நேரடியாக உத்தரவாதம் அளித்த உங்ககிட்ட வந்து முழு தொகையும் நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சட்டப்படி கேட்கறதுக்கு வங்கிகளுக்கு முழு உரிமை இருக்குது. ஒருவேளை கடன் வாங்கினவங்க தொழில் நஷ்டம்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ சட்டப்படியான பிரச்சனை உங்கள் மேலே தான் பாயும். ஒருவர் வாங்கிய கடனுக்காக நீங்கள் கேரண்டியாக நின்னா என்னெல்லாம் நடக்கும்னு யோசிச்சுக்கோங்க. சொத்து முடக்கம் அல்லது சம்பள பிடித்தம் நீதிமன்ற உத்தரவின் மூலமாகவோ அல்லது சர்ஃபேசி சட்ட விதிகளின்படியோ உங்களுடைய வங்கி கணக்குகள், மாத சம்பளம் அல்லது அசையா சொத்துக்கள் இவைகளையெல்லாம் ஜப்தி செய்வதோ முடக்கக்கூடிய நிலையோ வரலாம். உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கியவர் தவணையை செலுத்த தவறிட்டா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கடுமையாக பாதிக்கப்படும். நாளைக்கு உங்கள் குடும்ப அவசரத்துக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கோ நீங்கள் சுயமாக கடன் வாங்க நினைச்சா அப்போ வங்கிகள் உங்களுக்கு கடன் தர மறுக்கலாம். அதே சமயத்தில் முகதாட்சண்யத்துக்காக போட்ட கையெழுத்து இறுதியில் அதே உறவையும் அதே நட்பையும் முற்றிலுமாக முறிச்சு விட்டு உங்களை நீதிமன்ற படிகளுக்கும் சேர்த்து இழுத்துட்டு போயிடலாம். அப்போ ஏன் ஒரு நண்பரோ அல்லது ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ கையெழுத்து கேட்டால் நட்புக்காக போடுறதுல என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எப்போ தான் அப்போ கையெழுத்து போடலாம், என்ன தான் செய்யலாம் அப்படியும் சில பேர் யோசிக்கலாம். அப்படின்னா யாருக்கும் கேரண்டியாக போடக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது உங்களுக்கு. என்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கடன் வாங்கியவர்கள் நேர்மையாகவும் நாணயமாகவும் அந்த கடனை திருப்பி செலுத்தி விடுவார்களா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ கடன் வாங்கியவர்கள் ஒருவேளை கட்ட தவறிட்டாங்கன்னா அந்த முழு பணத்தையும் எனக்கு திருப்பி செலுத்தக்கூடிய மன உறுதியும் பொருளாதார வலிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு நம்பினா மட்டும்தான் கேரண்டி போடலாம். அப்படி ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டி வந்ததுன்னா படிவத்தில் உள்ள எல்லா நிபந்தனையும் முழுசாக படித்து பாருங்கள். வெற்று காகிதத்தில் ஒரு நாளைக்கும் கையெழுத்து போடாதீங்க. அதோடு இல்லை, வாங்கினவங்க தவணையை சரியாக தொடர்ந்து கட்டி வர்றாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நேயர்களே, என்ன சொல்ல வரேன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்வது மிகச்சிறந்த பண்பு தான். ஆனால் அப்படி செய்கிற உதவி உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்கிறதா இருக்கணும். அதை கொண்டு அடகு வைக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. நட்பும் உறவும் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டமும் நிதி பொறுப்புங்கிறது யதார்த்தம். என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் குடும்ப சூழ்நிலையால் உங்கள் ஜாமீன் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு முன்கூட்டியே கண்ணியமாக மறுத்து விடுவது தவறு கிடையாது, அதுதான் விவேகம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக கற்றுக்கணும். முகதாட்சண்யத்திற்கு மதிப்பளித்து வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். விழிப்புணர்வோடு இருப்போம், நிம்மதியை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. இளமை பேசுகிறது. 8:31 நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் கண்ணா. யார் பேசுறீங்கம்மா?
1: என் பேர் ராகவி.
0: ஆஹா ராகவி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பழனியிலிருந்து பேசுறேங்க அக்கா.
0: ஆஹா, என்ன படிக்கிறீங்க ராகவி?
1: படிக்கிறேன்.

0: வீட்டுல யாரெல்லாம் இருக்கா?
1: அங்க அம்மா அப்பா நானு.
0: ஆஹா, எத்தனை முறை எத்தனை நிகழ்ச்சிகள்ல ராகவி பேசியிருப்பீங்க?
1: நான் எந்த நிகழ்ச்சியில பேசலைங்க அக்கா.
0: ஆஹா, இதான் முதல் முறையா?
1: ஆமா அக்கா.
0: ஏன் இவ்வளோ நாள் முயற்சி பண்ணீங்களா இல்லை முயற்சி பண்ணலையா?
1: முயற்சி பண்ணிருக்கேங்க அக்கா.
0: சொல்லுங்கக்கா, இணைப்பு
1: அக்கா
0: கிடைக்கலையாக்கா?
1: ஆமாங்கக்கா.
0: பழனியில எங்க இருக்கீங்கக்கா?
1: பழனியில சத்திரப்பட்டியில இருக்கிறாங்கக்கா.
0: ஆஹா, அம்மா பேர் என்ன அப்பா பேர் என்னங்கக்கா?
1: அம்மா பேர் சோபியாங்கக்கா. அப்பா பேர் செந்திலக்கா.
0: என்ன பண்றாங்கக்கா?
1: இப்ப வந்துட்டு அவங்க இருக்கிறாங்கக்கா.
0: ஓகே, உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ராகவி?
1: அக்கா எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லக்கா.
0: எதற்காக?
1: இருக்கிறாங்கக்கா, நான் வந்துட்டு ஸ்கூல்ல தான் பேசிட்டு இருக்கேன்க்கா.
0: அதாவது பள்ளியோடு அந்த முடித்து வைக்கப்படும் அது, நண்பர்கள் வட்டாரம். அப்படியா?
1: ஆமாங்கக்கா.
0: வீட்டில் வந்து நண்பர்களுக்கு ஒரு ஃபோன் பேசுகிற பழக்கம்லாம் இல்லைங்களா?
1: இல்லைங்கக்கா.
0: இப்போ வீட்டில் வந்து ஒரு விடுமுறை நாட்கள் வருது அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது அழைச்சிட்டு போங்கம்மா அப்படின்னு வீட்டில் சொல்லுவீங்களா?
1: ஆமாங்கக்கா, நான் கேட்பேங்கக்கா.
0: எந்த இடத்துக்கு அதிகமாக நீங்கள் போவீங்க, விரும்பி போவீங்க?
1: கோயிலுக்கா.
0: ஆஹா, எந்த கோயிலுக்கு போவீங்க?
1: திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கா.
0: ரொம்ப அழகா பேசுறீங்களே.
1: ம்,
0: ஸ்கூல்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ராகவி உங்களுக்கு?
1: ஸ்கூல்ல ஒரு 6th 7th.
0: 6th ஸ்டாண்டர்டுங்களா?
1: இத ஆரியல் பசங்க இருப்பாங்க.
0: ஓ, 6 பேர் இருக்காங்களா? இல்ல, ரொம்ப பிடிச்ச நண்பர் பேர் என்ன?
1: அது வந்து லைபாக்கா.
0: பேர் என்னமா?
1: லைபா.
0: லைபா. ஓ, பிடிச்ச சப்ஜெக்ட்? என்ன பாடம் பிடிக்கும் உங்களுக்கு? ஆஹா, ஆசிரியர் பேர் என்ன?
1: ஆசிரியர் பேர் விமலா மேம்.
0: எந்த மிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிப்பாங்க பிடிக்கும்?
1: சுனிதா மேம்.
0: இப்போ நிகழ்ச்சியில் இருந்தால் விளையாட்டு விளையாடணும் தெரியுமா ராகவி? இனிமேல் அடிக்கடி நிகழ்ச்சிக்கு வாங்க சரிங்களா? நிறைய விளையாட்டுகள் இருக்கு, விளையாடலாம். இணைப்புக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ கிடைச்ச மாதிரி படக்குன்னு உங்களுக்கு எப்போ வேணாலும் கிடைச்சிடலாம் சரிங்களா? அறிமுகமான ராகவி, எந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் எந்த விளையாட்டு விளையாட
1: போறீங்க?
0: சொல்லுக்கள் சொல். இப்போ தானே விளையாண்டாங்க. இப்போ தானே விளையாண்டாங்க. நீங்கள் மறுபடி விளையாடுறீங்களா? சரி, அறிமுகமாயிருக்கீங்க, அதனால் நீங்கள் கேட்டு இந்த விளையாட்டை இப்போ நான் விளையாட சொல்கிறேன். இல்லாட்டினா சுழற்சி முறையில் நம்ம விளையாடணும் சரிங்களா?
1: சரிங்கக்கா.
0: அகல் விளக்கு.
1: அகல் விளக்கு.
0: சீக்கிரம் சீக்கிரக்கா, பக்கத்தில் என்ன இருக்கு?
1: யாருமே இல்லைக்கா. கல்.
0: அப்புறம்
1: விக்கல்.
0: அங்க எங்க இருக்குது விக்கல்? நான்கு வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: வெளி.
0: விக். ஓ, ஒரு ஆங்கில வார்த்தை அது, சொல்கிறோம் விக். ஆக்கு. ஆக்கு அடுத்து உள்ள அந்த மூணு வார்த்தைகளை, மூன்று எழுத்துக்களை சேர்த்து சொல்லுங்கள், ஒரு வார்த்தை கிடைக்கும். அகல் விளக்குன்னு
1: சொல்கிறோமா?
0: சிறப்பு சிறப்பு ராகவே, அழகாக பிடிச்சிக்கிறீங்களே கற்பூரம் மாதிரி.
1: ரொம்ப நன்றிங்கக்கா.
0: வேற
1: வேற
0: கவி சொல்லலாமா?
1: கவி சொல்லலாமா?
0: அழகு சொல்லலாமா?
1: அழகு சொல்லலாமா?
0: அவி சொல்லலாமா?
1: அவி சொல்லலாமா?
0: சிறப்பு சிறப்பு ராகவி, ரொம்ப அழகா விளையாண்டீங்கம்மா சரிங்களா?
1: நன்றி அக்கா.
0: வாழ்த்துக்கள். எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கு பெறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, வானொலி கேட்கும் போது எந்த நிகழ்ச்சி ராகவிக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: தமிழோடு
0: விளையாடுங்க. சிறப்புக்கண்ணா, பாடல் கேட்போம். நன்றிமா.

0: குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444-9111-444.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: மண்ணுலக சாணக்கியன் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டு இருக்கிறது. இது இளமை பேசுகிறது 8:41. இன்று கிழமை பேசுகிறது நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள், சொல்லுக்குள் சொல் ககப்போ. நிகழ்ச்சியை வழக்கமான மாணவர்கள் 2-4-2-4-2-9 இணையலாம். அறிமுக மாணவர்கள் 2-4-2-4-2-4 இணையலாம். உன் நினைப்பிற்கு 0-4-5-4-2.

முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 நாளை வளம்பெற காத்திருக்கும் நமது இணைய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் மனதொடு ராகம், 9 மணிக்கு வானவில் குரலின் குரலாக, 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடலின் முதல் வரியை கண்டுபிடிக்க வேண்டும். 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. 2 மணிக்கு வென்றார் வந்த சிறப்பு விருந்தினராக தேனி மாவட்டம் சுரேஷ் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி யாருடைய தெரிவில், திருப்பூர் மாவட்டம் வீர சோழபுரம் கணேசன் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்துறிகையில் சினிமா கொட்டகை. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது, நான் நெகிழ் சிக்கு புக்கு என்ற 2 விளையாட்டுகளோடு. இரவின் மடியில் தாளாட்டாக 9 மணிக்கு கொடைத்தின்றல் விருந்தினர் விருப்பமாக. 10 மணிக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வளமர காத்திருக்கும் நமது இணைய நிகழ்ச்சிகள். இனி அலைவரிசை 100.5 தந்து கொண்டு இருக்கிறது. இளமை பேசுகிற நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.

0: யாருமா பேசுறீங்க? ஆ,
1: யுவிக்.
0: உங்க பேரை சொல்லுங்க.
1: யுவிக்.
0: யுவிக், என்ன படிக்கிறீங்க கண்ணா?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: எங்க இருந்து பேசுறீங்க? செட்டிபாளையம் எங்க இருக்காக்கும்?
1: ஹலோ,
0: செட்டிபாளையம் எங்கம்மா இருக்கு? எந்த மாவட்டம்?
1: திருப்பூர் மாவட்டம்.
0: உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா? சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: உங்களுடைய பள்ளிக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரமா?
1: இல்லை,
0: பக்கத்துல பக்கத்துல இருக்கா?
1: கொஞ்சம் தூரத்தில்.
0: யார் உங்களை கொண்டு வந்து விடுவா? நீங்க தான் அழகா பேசுறீங்களா? அப்ப அக்கா கிட்ட நீங்க மட்டும் பேசலாம்ல. யுவேக், பேசலாமா?
1: பேசலாம்.
0: வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பேசியிருக்கீங்களா? இதான் முதல் முறையா? இன்னைக்கு ரெண்டு குழந்தைங்க வந்து அழகா முதல் முறையா வந்து பேசியிருக்கீங்க, ராகவி அண்ட் யுவிக். எனக்கு ஹாப்பியா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஏன் நீங்க வந்து பேசல? இணைப்பு கிடைக்கல. ஆனா பேச உங்களுக்கு ஆசையா இருந்துச்சா? நீங்க மட்டும் பேசுங்க, அத்தை சொல்லித்தர சொல்லித்தர பேசுறீங்க. அத்தை சொல்லித்தர சொல்லித்தர தானே நீங்க பேசுறீங்க? ஏ, நீங்களா பேச மாட்டீங்களா? பயமா இருக்கா? இல்லைங்களே. ஆமாங்க ஆமாங்கன்னா எப்படியாக்கும்? இவை பயப்படுற குழந்த மாதிரி இல்லையே. சமத்து தானே நீங்க? சரி, சாப்பிட்டீங்களாமா? என்ன சாப்பிட்டீங்க?
1: அரிசியும் பருப்பு
0: சாப்பிட்டீங்களாக்கும்? போதுமா அரிசியும் பருப்பும்? சரிங்க கண்ணா, நீங்கள் மறுபடியும் நிறைய நிகழ்ச்சியில் தைரியமாக பேசணுன்னு தான் அக்கா இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சரிங்களா? இனி நிறைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சி பண்ணி நீங்கள் இணைப்பு கிடச்சோன்னே ரொம்ப அழகாக பேசணும். இப்பயே அழகாக பேசுகிறீங்க. சரி, இப்போ நிகழ்ச்சியில் விளையாடலாமா? எந்த என்ன கண்ணா? நிகழ்ச்சியில் விளையாட்டு விளையாட தெரியும். அதான் அக்கா கேட்டதுக்கு தெரியும்னு சொன்னீங்க. சரி, அக்கா ஒரு தடவை சொல்லவா? ரொம்ப எளிமையாக சொல்லவா? ரொம்ப ஈஸியாக சொல்லவா? எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, அக்கா ஒவ்வொரு எழுத்தாக சொல்லுவேன். அந்த எழுத்தில் முதல் எழுத்தை நீங்கள் வந்து இப்படி அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது என்ன வார்த்தைன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சொல்லவா? கவ க வா. எழுத தெரியுமா? என்னாச்சு விவேக்?
1: ஹலோ,
0: கவ க வா போடுங்க.
1: க வா.
0: ஆ, அடுத்து கன க நா போடுங்க.
1: க நா.
0: ஆ, அதுக்கப்புறம் க இம் கம். கம் போட்டிங்களா? அந்த முன்னாடி இருக்க காவை புல்ல அடிச்சிருங்க. அப்போ என்ன வார்த்தை கிடைக்குது? மூன்று எழுத்தையும் சேர்த்து சொல்லுங்க. மூணு காவையும் அடிச்சிருங்க. அப்போ அங்கே இருக்க எழுத்தை சேர்த்து சொல்லுங்கள்.

வனம் அப்படின்னு வருதா? கவ கன கம் அப்படி சொன்னமா, காவை ஃபுல்லாக நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா வா ந இம் வனம் கிடைக்குதா? ஆ கிடைச்சிருச்சா? ஆ இந்த மாதிரி தான் எளிமையாக இருக்கும், நீங்கள் விளையாடணும் சரிங்களா? எல்லா நிகழ்ச்சியும் கேளுங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. வாழ்த்துக்கள் யுவிக்கண்ணா, பாடல் கேட்போமா? நன்றிமா. ஓகே.

முந்தி வரும் கவிமுகில் கோடை பண்பலை 100.5 நாளை வளம்பெற காத்திருக்கும் நமது இணைய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் மனதோடு ராகம், 9 மணிக்கு வானவில் குரலின் குரலாக, முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடலின் முதல் வரியை கண்டுபிடிக்க வேண்டும். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக தேனி மாவட்டம் சுரேஷ் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி யாருடைய தெரிவில், திருப்பூர் மாவட்டம் வீர சோழபுரம் கணேசன் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்துறிகையில் சினிமா கொட்டகை. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது, நான் நெகிழ் சிக்கு புக்கு என்ற 2 விளையாட்டுகளோடு. இரவின் மடியில் தாளாட்டாக 9 மணிக்கு கொடைத்தின்றல் விருந்தினர் விருப்பமாக. 10 மணிக்கு சிவகங்கை மாவட்ட நீர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வளமர காத்திருக்கும் நமது இணைய நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முயற்சித்த கேட்ட உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் இளமை பேசும் நாளை 8 மணிக்கு. காலம் அனைத்தையும் வென்றுவிடும், எனவே நேரத்துக்கு பணிந்து கடமை புரிய வேண்டும். மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம் நேர்களே.

வானலை இசை தேனலை உங்கள் கோடை பண்பலை 100.5 இயல் இசை நாடகம் தமிழை போற்றும் மொழியாம் ஏற்றம் கொண்ட இன்னிசை தமிழை வார்த்தைகளில் வார்த்தெடுத்து வடித்தெடுத்து பாட்டு தரும் பண்பலை குளிர்வாடை காற்றலைகளில் கான அலைகளை கருத்துக்களின் இசை அருவியாய் காவியம் பாடி மகிழ வைக்கும் மனம் கவர்ந்த பண்பலை இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வணக்கங்களுடன் வாழ்த்துக்களுடன் சலீமா ஷாஜஹான்.

0: பொழுதுபோக்கு சாதனமாய் கண்டுபிடிக்கப்பட்டது சினிமா. பேசும் படம் தயாரிப்பதற்கு முன் மௌன படங்கள் வெளிவந்தன. ஒலியோ இசையோ இல்லாத அந்த படங்களையும் மொழி தெரியாமல் சினிமாவை தாங்கள்தான் கண்டுபிடித்தது போல் சிலர் பெருமையுடன் பார்த்து மகிழ்ந்தார்கள். முதல் மௌனப்படமான கீச்சவதம் படத்தை 1917 தயாரித்த தமிழர் ஆர். நடராஜ முதலியார். இவரை தொடர்ந்து மண்ணில் வாழ்ந்தவர்கள் 25 படங்களை எடுத்தனர். அதன்பின் 1931 காளிதாஸ். இதை பலமுறை கேட்டு நமக்கு மனப்பாடமே ஆகிவிட்டது. நம் கோடை பண்பலை நேயர்கள் முதல் பேசும் படம் எது என்று கேட்டால் 1931 வெளிவந்த காளிதாஸ் என்று உடனே சொல்லுவார்கள். வெள்ளித்திரை பேச துவங்கியதும் அதை பல வழிகளில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் பயணம் செய்ய பயன்படுத்தினர். சினிமா அழிவுக்கு வந்த சாதனம் என எண்ணிய மக்களுக்கு புராண படங்களை எடுத்து மனதில் ஒரு மாறுபட்ட புனிதமானதாக மாற்ற எண்ணினார்கள். பின்னர் வரலாற்று படங்கள். எது எடுப்பது என்று தெரியாமல் ஒரே புராண கதையை மாறுபட்ட நடிகர்களை இயக்குநர்களை வைத்து பல புதிய பழைய கம்பெனிகள் பல படங்களை எடுத்தன. கதைக்கான வசனங்களும் அதிகமான பாடல்களும் சலிப்பு தட்டும் என்ற எண்ணத்தில் கேமிராவிற்கு நகைச்சுவை என்னும் உணர்வை ஊட்டினர். அன்று முதல் படங்களில் ஜனங்கள் சிரிக்க சில நடிகர்கள், சில காட்சிகள், சில நகைச்சுவை பாடல்கள், நகைச்சுவை வசனங்கள். வரும் வசனம் சிரிப்பு நடிகர் ஒருவரின் மனம் கவர்ந்த வசனம்.
1: ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல, எனக்கு சரியாவே பேச வரல சார். என்ன அறியாம ஒரு சங்கடம் உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்குது. இத்தனை நாள் இப்படி ஆனதே இல்லை சார்.
2: தட்ஸ் ஆல் ரைட். சரியா வரலன்னா ஷார்ட்டை ரெண்டா பிரிச்சு எடுத்துப்போம்.
1: இன்னும் கடைசியா ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேன்.
2: வெரி குட்.
3: அவங்க எனக்கு அம்மாதான், ஆனா இப்ப வேண்டியது இந்த உயிரில கையெழுத்து.
1: என்னன்னா அது தாய் என்பின் பெருமை தெரியாம பேசுறேன். நான் உன்னை விட சின்னவன் தான் இருந்தாலும் எனக்கு நான் தெரிஞ்சதை சொல்றேன். ஒரு அன்பு தாய்க்கு ஒரு முரட்டு மகன், அவனும் உன்ன மாதிரிதான் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த பெண் தன் காதல் காணிக்கையா அந்த தாயினுடைய இதயத்தை கேட்கிறான். இந்த முட்டாள் அவன் தாயவே கொலை செஞ்சு அந்த அன்பு தெய்வத்தின் இருதயத்தை ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டு தன் காதல் காணிக்கையா அவன் காதல் இருக்கிற இடத்தை நோக்கி நடந்து போறான். போற வழியில ஒரு பாறை தடிக்கு கீழே விழுந்துறான். அப்ப கூட அந்த கொலை செய்யப்பட்ட அந்த தாயினுடைய இருதயம் என்ன கேட்ட தெரியுமா? மகனே பார்த்து வரக்கூடாதாடா, பலமா அடிபட்டுருச்சாடா. ஒரு தாய் அன்பின் மகத்துவத்துக்கு உதாரணமா இந்த சம்பவத்தை சொன்னே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்ப ஏற்பட்ட தாய் குலத்தில் பிறந்த இந்த தாயோட உயிரை பிரிக்க போறியா? வேண்டாம், நான் உன்னை கிஞ்சி கேட்டுக்கிறது கீழே போடுண்ணா.
0: நகைச்சுவையை வழங்குவதற்காகவே சில நடிகர் நடிகைகள் வெள்ளித்திரைக்கு வந்தனர். அவர்களின் நடிப்பையும் வசனங்களையும் பார்த்து கேட்டு சிரித்தனர். படம் பார்த்தவர்கள் மனதில் அந்த சிரிப்பு காட்சிகள் நின்று அதை நினைத்து பார்த்த போதெல்லாம் மௌனமாய் அவர்களின் இதழ்கள் சிரித்தன. நகைச்சுவை காட்சிகளாகவே சில காட்சிகள் திரைப்படங்களுக்காக எழுதப்பட்டன. இன்று இடைக்கால நகைச்சுவையில் சிறந்த நடிகர், சிறந்த கதாநாயகன், பின்னால் வந்த சில படங்களில் வில்லன், உள்ளத்தை நகைச்சுவையால் கொள்ளை கொண்ட காவிய நாயகன். இன்றைய நம் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றலில் வருகிறார் நகைச்சுவை மன்னன், தாய் நாகேஷ் என்று அழைக்கப்பட்ட நாகேஷ். எல்லோரும் இந்நாட்டு மன்னர். பட்டம்தான் சூட்டப்படவில்லை என்று என்ன வேண்டாம், நாம் படித்தவுடன் சான்றிதழ் வடிவில் பட்டம் தருகிறார்கள். ஆமாதானே?
4: நானும் கூட ராஜா தானே.

0: ராஜாச்சாரே நாட்டு மக்களிலே அடநாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே.
1: கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் புன்னகை. சுதந்திரம் பெற்ற சுதந்திர பூமியில் நமக்கு ராஜா போல எத்தனையோ உரிமைகள். உரிமைகளை உண்மைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சட்டத்திற்கு புறம்பான உரிமைகளின் எல்லைகள் அவசரத்திலும் ஆபத்திலும் முடியும். அது மட்டுமல்ல, சட்டமும் பேசும். சிறுவயதிலிருந்தே நடிப்பின் மீது பற்று கொண்ட நாகேஷ் பல அமெச்சூர் நாடகங்களில் நடித்து வந்தார். மணியன் எழுதிய டாக்டர் நிர்மலா நாடகத்தில் தை தண்டபாணி என்ற பாத்திரத்தில் தை தை என்று நோயாளியாய் மேடையில் குதித்ததால் தை நாகேஷ் என்றும், பின்னர் ஆங்கிலத்தில் THAI என்பதை தாய் என்று மாற்றி படித்ததால் இவர் தாய் நாகேஷ் என்றும் அழைக்கப்பட்டார். 1958 தாமரைக்குளம் என்ற படத்தில் முதன் முதலாய் நடித்தார். தாமரை கன்னங்கள், தாமரை பூவில் இருக்கும் தேன் நிறைந்த கன்னங்களை தேன் கிண்ணங்களாய் கவிஞரின் கவி வரிகள் தாமரை குளத்து தாமரை பூவை கொண்டு கன்னங்களில் மலர வைக்கின்றன. தாமரை குளத்தில் நடித்த நடிகரின் பாடல் இடம்பெற்ற படம் எதிர்நீச்சல்.

கோடைப்பன்மலை 100.5 MHz கொடைத்தென்றலில் இன்று நகைச்சுவை நடிகர் நாகேஷ். பொய்கை சூழ் தாமரை, குளிர் நீரால் குளித்து நிற்கும் மல்லி மலர், அவற்றின் தேன் துளிகளை சுவைக்க தண்ணீர் அவைக்கு வரும் பூச்சி இனங்கள், பல பல இறக்கைகள் கொண்ட பட்டுப்பூச்சிகள், தான் மலர சூரியனுக்காக காத்து இரவெல்லாம் தவம் புரிந்து மலரும் தாமரை, பகலெல்லாம் தவம் கிடந்து இரவின் நிலவை கண்டு மலரும் அல்லி, சூரியனையும் சந்திரனையும் கண்டு தான் மலர வேண்டும் என்று தண்ணீரிலேயே பிறந்து தவம் கிடக்கும் மலர்கள் என்ன சாபம் பெற்றனவோ! அமாவாசை காலங்களில் அல்லி மலரின் நிலை சோகமான உணர்வில் சுகம் காணும் நிலைதான். நாகேஷ் நடித்த முதல் படம் வெளிவந்த 1958 முதல் 2009 வரை சுமார் 50 கால திரையுலக சாதனையில் இவரால் சிரித்து மகிழ்ந்து தன் கவலைகளை மறந்தவர்கள் எத்தனை பேர்! நாகேஸ்வரன் என்ற நாகேஷ் 1933 செப்டம்பர் 27 நாள் தாராபுரம் அருகில் உள்ள கொழிஞ்சிவாடி கிராமத்தில் பிறந்தார். இவரின் பெற்றோர்கள் கிருஷ்ணன் ராவ், ருக்மணி அம்மாள். இவரின் தந்தை கிருஷ்ணன் ராவ் கர்நாடகாவில் உள்ள அரிசிக்கரே என்ற ஊரில் உள்ள ரயில் நிலையத்தில் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். 1920 முன் பாடிய பாரதியின் பாடல் ரீமிக்ஸ் செய்யப்படவில்லை. ஆனால் பாரதியின் பாடலை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று ஒரு கவிஞரின் பார்வையில் கவிக்கு கவி வரி எழுதிய பாடல்

சொன்னேன் அறிவைத்தானே கூட்ட சொன்னேன் ஆடையை நானா குறைக்க சொன்னேன் அடிமைத்தனத்தை சாடச் சொன்னேன் அடக்கம் விட்டா ஓடச் சொன்னேன்.

0: படுகிற பாட்டை கண்டேனே மீண்டும் சென்றேனே. பாப்பா பாட்டு பாடிய பாரதி நான் தானே.
1: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் இருக்கோடுகள். பாரதியாரின் பாடல்கள் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே திரைப்படங்களில் இசையாய் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளன. எத்தனையோ நாடக மேடைகளில் டி கே எஸ் சகோதரர்கள் மேடையில் பாடி விழிப்புணர்வை உண்டு பண்ணியுள்ளனர். பி யு சின்னப்பா, எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல்கள் படங்களில் இடம்பெற்றுள்ளன. நாம் இருவர் படத்தில் பாரதியார் பாடல்களை இடம்பெற செய்ய ஏவிஎம் விரும்பினார். அப்போது கிராமபோன் கம்பெனியை நடத்தி வந்த சுராஜ் மலன் சன்ஸ் என்ற நிறுவனம் பாரதியார் பாடல்களை இசைத்தட்டுகளாக வெளியிட விரும்பி பாரதியார் பாடல்களின் உரிமையை 600 ரூபாய்க்கு வாங்கி வைத்திருந்தனர். ஆனால் கிராமபோன் கம்பெனியை மூடிவிட்டனர். பாரதியாரின் பாடலின் உரிமை மட்டும் இருந்தது. சுரஜ்மல் கம்பெனி அதிபரை ஏவிஎம் சந்தித்து 2000 அல்லது 3000 ரூபாய்க்கு பாரதியார் பாடல்களை வாங்கிவிடலாம் என நினைத்தார். ஆனால் 10,000 ரூபாய் தந்தால்தான் உரிமையை கொடுப்பேன் என்றார் சுரஜ்மல் முதலாளி. ஏவிஎம் மறுவார்த்தை பேசாமல் 10,000 ரூபாய் கொடுத்து பாரதியாரின் உரிமைகளை வாங்கினார் ஏவி மெய்யப்ப செட்டியார். நாகேஷ் சிறுவயதில் தனது வீட்டிலும் தன் நண்பர்களாலும் கேலியாக குண்டப்பா என்றும் குண்டுராவென்றும் கிண்டலாக அழைக்கப்பட்டார். ஆனால் அவர்கள் அழைத்த அளவுக்கு நாகேஷ் குண்டாக இல்லை. நாகேஷ் இயற்பெயர் செய்யூர் கிருஷ்ணா ராவ் நாகேஸ்வரன். நாகேஷின் நகைச்சுவை பாணி ஹாலிவுட் நடிகர் ஜெர்ரி லூயிஸின் பாணியை ஒத்திருப்பதாக ரசிகர்கள் எண்ணினர். அன்று கொற்கை, தூத்துக்குடி, தொண்டி, முசிறி போன்ற தமிழகத்து இடங்களிலிருந்து மூச்சை அடக்கி முத்துக்குளித்தல்

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: கொடைவன்மலை 100.5 MHz-ல் கொடை தென்றலில் இன்று நகைச்சுவை நடிகர் நாகேஷ். கேட்ட பாடல் அனுபவி ராஜா அனுபவி படத்தில் இடம்பெற்றது. முத்துக்கள் எத்தனையோ இலக்கிய முத்துக்கள், தமிழ் கடலில் மூழ்கி எடுத்த முத்துக்கள், எத்தனையோ இலக்கியங்கள், இலக்கணங்கள். முத்தமிழ் கடலில் மூழ்கி எடுக்கும் இலக்கிய முத்துக்கள் விலை உயர்ந்தவை, ஒளி பொருந்தியவை. முத்தமிழ் கடலில் மூழ்கி எடுக்காமல் முகம் மட்டும் கழுவிச் செல்பவர்கள் தமிழ் இலக்கிய ஒளியை காண முடியாது. நகைச்சுவை நடிகருடன் நகைச்சுவை நடிகையாக ஆச்சி மனோரமா நடித்தார். நாகேஷ் மனோரமா நகைச்சுவை களம் அமர்க்கலமாயிருக்கும். ஜனங்கள் சினிமா பார்த்து சிரிக்க நகைச்சுவைக்கென்றே நடிப்பை தன் வசப்படுத்திக் கொண்டவர்கள் வரிசையில் என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம், காளி என் ரத்தினம், சி டி ராஜகாந்தம், எஸ் எஸ் கொக்கோ, ஏழுமலை, டி எஸ் பாலையா, டி எஸ் துரைராஜ், சாரங்கபாணி, அங்கமுத்து, எஸ் சரோஜா, சந்திரபாபு, தங்கவேலு, டி ஆர் ராமச்சந்திரன், சுருளிராஜன், சோ நாகேஷ், பாண்டியராஜன், கவுண்டமணி, செந்தில், வடிவேல், கோவை சரளா, விவேக், சந்தானம், இன்னும் பலர் நகைச்சுவையால், வசனத்தால், பாடலால், தன் செய்கையால் சிரிக்க வைத்தனர். இதில் நாகேஷ் வசனம் பேசும் பாணி, உடல் அசைவு எல்லாம் சிரிக்கவும் சிந்திக்கவும்

0: கிடைத்தது. உலகம் ஒரு நாடக மேடை. இதில் நாம் எல்லோரும் நாடக நடிகர்கள். இது மிக பழமையான, நமக்கு எல்லாம் தெரிந்த தத்துவம். பாடலில் வார்த்தை ரெனீவல், அதாவது நாம் மறந்து போகக்கூடாது என்று புதுப்பிக்கப்படுகிறது.
1: காமெடி காமெடி காமெடி காமெடி.

மனிதர்களில் பொம்மலாட்டத்தில் ஆடும் பொம்மைகளுக்கு உயிர் இல்லை. ஆனால் மனிதர்களான பொம்மைகளான நமக்கு உயிர் உண்டு. அப்படியானால் நம்மை ஆட்டி வைப்பவர்கள் இறைவனா? பாவம், ஏன் அவர் பெயரை இழுக்க வேண்டும்? அவரா டைரக்டர்? உலகம் ஒரு நாடக மேடைதான். நாம் எல்லாம் நடிகர்கள்தான். ஆனால் நம்மை நடிக்க வைப்பவர்கள் நாமேதான். நமக்கு நாமே நடித்துக் கொள்கிறோம். நாம் கடைபிடிக்கும் பொய், சந்தர்ப்பம், சூழ்நிலை, சுயநலம், கர்வம், ஆசை எல்லாம் நம்மை நடிகனாக்குகின்றன. நம் செயல்களில் எல்லாம் நடிப்புண்டு. உண்மைதானே? நடிப்புக்கு நாம் நம்மை ஒப்பனையும் செய்து கொள்கிறோம். மேடை நாடகங்கள், ஓரங்க நாடகம், சிறிய நாடகங்கள் என பல வகை. ஆனால் நம் வாழ்க்கையின் உண்மை நாடகம் முடிவடையாத தொடர் நாடகம். நாகேஷ் தாராபுரத்தில் பள்ளி படிப்பை முடித்துக் கொண்டு கோவை PSG கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது அம்மையால் அவரது முகத்தை தழும்புகள் நிரந்தரமான ஒப்பனை செய்துவிட்டன. அது சினிமாவில் நடிக்க முன்னோட்டமான ஒப்பனை போல் உள்ளது. கல்லூரி படிப்பை அதோடு முடித்துவிட்டு தனது தந்தை பணியாற்றிய ரயில்வே இலாக்காவில் திருப்பூர் ரயில் நிலையத்தில் எழுத்தாளராக சிறிது காலம் பணியாற்றினார். பொது இடங்களில் சிகரெட் பிடிக்க தடை. ஆனால் சிகரெட் கடைகளில் கிடைக்கிறது தானே? விளம்பரம் பார்த்தது உண்டு அல்லவா? சட்டப்பூர்வமான எச்சரிக்கை: புகையிலை பொருட்கள் புற்றுநோயை உண்டாக்கும். சீட்டு விளையாட்டு தடை செய்யப்பட்ட விளையாட்டு.

கொடைவன்மலை 100.5 MHz-ல் கொடை தென்றலில் இன்று நகைச்சுவை நடிகர் நாகேஷ். சீட்டுக்கட்டில் வந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வேட்டைக்காரன். சீட்டு விளையாட்டு போல்

தன் வாழ்க்கையும் காதலும். காதலில் ராஜாவானாலும் ராணியானாலும் வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு. அரண்மனைக்கும் குடிசை வீட்டிற்கும் காதல் ஒன்றுதான். எதற்கும் காதலுக்கும் கூட காலத்தின் குழுக்களில் சீட்டு நம் பெயரில் விழ வேண்டும். நாகேஷின் திரையுலக பயணம் தாமரைக்குளம் முதல் படத்திலிருந்து அவரின் கடைசி படம் தசாவதாரம் வரை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் ஆகிய படங்களில் நடித்து சுமார் 1000 படத்திற்கு மேல் சாதனை கண்டுள்ளார். இவருடைய சினிமா சந்தர்ப்பம் தேடி வந்த சூழலில் கவிஞர் வாலி, இயக்குனர் ஸ்ரீதர், நாகேஷ் ஒரே அறையில்தான் தங்கியிருந்தார்களாம். 1959 முதல் 2009 வரை 50 ஆண்டுகளின் சாதனைகளில் 1000 படங்களுக்கு மேல். குழல் இனிது யாழ் இனிது என்பர் மக்கள் தம் மழலை சொல் கேளாதவர். வள்ளுவன் குழந்தை செல்வங்களை வைத்து எழுதிய குரல். புல்லாங்குழலின் புன்னகை இசையும் விரல் மீட்டும் வீணை இசையும் புரியாத குழந்தைகளின் மழலை மொழிக்கு இணை ஏதுமில்லை.

வெள்ளை மனம் இடம்பெற்ற படம் 10 பசலி. கொஞ்சி விளையாடும் பஞ்சு போன்ற வெள்ளை உள்ளம், கள்ளம் கபடம் அறியாத மனம், குழந்தைகளின் மழலையை

0: இசை குழலுக்கும் யாழுக்கும் வள்ளுவனின் வாய்மொழி இனிமை உதாரணம். தாலாட்டு கேட்டு தொட்டிலில் தூங்கிய குழந்தைகள், சூதுவாது என்று தெரியாத குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தையின் வேடிக்கையில் நம்மை நாமே மறப்போம். சந்தன தொட்டில் வெள்ளிச்சங்கு என்ற செல்வச் செழிப்பில் இருக்கும் குழந்தையும் வளர்கிறது. ஒரு முழ பாயிலும் ஓல குடிசையிலும் இருக்கும் குழந்தையும் வளர்கிறது. இப்போது எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் அந்த குழந்தைகளின் வளர்ச்சியும் முயற்சியும் அதன் திறமையிலும் அறிவிலும் கல்வியிலும் உள்ளது. தாமரைக்குளம் திரையில் அறிமுகமாக பின்னர் சில படங்களில் சிறப்பாய் நடித்ததால் நெஞ்சில் ஒரு ஆலயம் படம் இவர் நடிப்பிற்கு மக்கள் மனதில் சின்ன ஆலயம் கட்டியது. அதன்பின் ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஓஹோ புரொடக்ஷன்ஸ் பட தயாரிப்பு இயக்குநராய் நடித்தார். இவருடன் பல படங்களில் ஜோடியாக நடித்தவர் நகைச்சுவை நடிகர் மனோரமா. இயற்கையில் விளைந்த மலர்ந்த பொருட்கள்தான் காதலுக்கு கற்பனை. ஆனால் இங்கே
1: வாழைத்தண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அலே. வாழைத்தண்டு போல உடம்பு அலே, நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அலே.
2: அடேங்கய்யா, பத்தவரங்க

0: பார்த்து மனம் அலே, உன்னை பார்த்து பார்த்து தினம் பார்த்து காத்து உடல் வேர்த்து வேர்த்து மனம் அலே.
1: என்ன சொல்லட்ட ஆவேசம் என்ன சொல்லட்ட, ஆவேசம் என்ன சொல்லட்ட,
0: எங்க அம்மா இங்கே வந்துட்டா
1: அலெக் அலெக் அலெக்
0: போட்டுடாத வாழைத்தண்டு.

0: கையால் உன்னை தூக்கட்டா. நடிய மாத்து கல்தா ஜல்தா குல்தா பண்ணணுமாலே, பைசா பைசா நைசா போகணுமாலே.
1: வாழைத்தண்டிலும் கொத்தவரங்காயிலும் கூட காதலன் காதலிக்கு வர்ணனை. அன்று நிலவும் வானும் தென்றலும் மலரும் காதலை வர்ணிக்க கை கொடுத்தன. கேரட்டின் நிறம், புடலங்காய் ஜடை, காலிஃபிளவர் மென்மை, பிஞ்சு அவரை கண்கள், தக்காளி பழ கண்ணங்கள், கொவ்வை பழ செவ்விதழ்கள், இளம் சுரக்காய் கைகள், இப்படி மலர்களை, தென்றலை, நிலாவை, அத்தோடு காய்கறிகளை வைத்து வர்ணித்து கொண்டே போகலாம். ஆடி அடங்கி போவது மனித வாழ்க்கை. அவனுக்கு கடைசியில் எது சொந்தம்? வழக்கமாய் சொல்லும் 2 மீட்டரா, அதாவது 6 அடியா?

ஆறடி நிலம்தான் கடைசியில் சொந்தம். அதாவது 1920க்கு முன் பாரதி பாடிய 30 கோடி ஜனத்தொகை இருக்கும் போது இப்போது ஜனத்தொகை 130 கோடிக்கு மேல். சமீபத்தில் கொரோனாவால் உயிர் துறந்தவர்களுக்கு புதைக்கக்கூட சுதந்திரமில்லாமல் அலைந்த அலைச்சலை செய்தித்தாளில் படித்தோம் அல்லவா? 6 அடியில் ஆழமாய் புதைத்து விடுவார்கள். அவன் எத்தனையோ ஏக்கர் பரப்பளவு நிலம் உள்ளவனும் பணம் படைத்தவனும் இருப்பான். ஆனால் அவன் கடைசியில் எதை கொண்டு சென்றான்? அவன் புதைக்கப்பட்ட இடத்தில் சில ஆண்டுகள் கழித்து அதே இடத்தில் அடுத்து மறைந்தவனை புதைப்பார்கள். அந்த 6 அடி கூட முதலில் வந்தவனுக்கு சொந்தமில்லை. 6 அடி நிலத்திற்கு அரசு பட்டா போட்டு தருவதில்லை. தனி ஒரு மனித உள்ளத்திற்கு ஒரு நிரந்தரமான முடிவு இருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அந்த முடிவை எதிர்பார்க்க கூடாது. இருப்பதை பிறர்க்கு கொடுத்து பார்க்கும் மகிழ்ச்சியை நாம் மகிழ்ச்சியாக எண்ண வேண்டும். சில பல சிறிய பெரிய கணக்கு காலங்கள் மனித வாழ்க்கை. ஒரு சகோதரியின் திருமணக் கனவில் எவ்வளவு ஆசைகள், எப்படியெல்லாம் ஒரு கல்யாணத்தை சிறப்பாய் நடத்த வேண்டும் என்ற கல்யாண கனவுகள், இது எல்லோர் உள்ளத்திலும் உண்டு.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சி

0: வாழ்வில் ஒரு முறை வரும் நாள் மனநாள், இளமையில் இடையில் வரும் உறவின் நாள், இறுதி வரை நீடிக்கும் மகிழ்ச்சி நாள், உறவுகளையும் உரிமைகளையும் புதிதாய் வரவு வைக்கும் வசந்த நாள், திருமண நாள். வீட்டில் உடன் பிறந்தவர்களுக்கோ சகோதரிக்கோ திருமணம் என்றால் அதற்கு என்று தனி கவனம் எடுத்து நடக்கும் செயல்முறை சிறப்பான இடத்தை பிடிக்கும். திருமணங்கள் ஸ்வர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. சில நேரங்களில் சிலரின் விவாகரத்துகள் எங்கே நிச்சயிக்கப்படுகின்றன? நீதிமன்றத்தில் தானே. புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் திருமண நாள். நாகேஷுக்கு பாலச்சந்தர், ஸ்ரீதர் ஆகியோர் தம் திரைப்படங்களில் பல சந்தர்ப்பங்களை கொடுத்து பெரிய நடிகனாக வளர உதவி புரிந்தார்கள். பாலச்சந்தர் பல படங்களில் கதாநாயகனாக நடிக்க வைத்தார். நாகேஷ் என்னவோ பல படங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு விருதுகள் அதிகமாய் அமையவில்லை. அவர் அவற்றை விரும்பவும் இல்லை. விருதுக்காக அவர் வீட்டில் எந்த இடமும் ஒதுக்கவில்லை. 1974 கலைமாமணி விருது பெற்றுள்ளார். நம்மவர் படத்திற்காக அதே ஆண்டு சிறந்த துணை நடிகருக்கான திரைப்பட விருது பெற்றுள்ளார். 2009 ஜனவரி 31 தன் 75வது அகவையில் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார். இன்று நாகேஷ் நம்மிடம் இல்லை. ஆனால் அவர் இல்லை என்றாலும் இன்னும் சின்ன திரைகளில் வரும் அவரின் படங்கள் நம்மை சிரிக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இதயம் திறந்த வெளி அரங்கம். அங்கே வர இமைக்கதவுகள் திறந்தே இருந்து உத்தரவு இல்லாமல் நம்மை வரவேற்கின்றன.
1: உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா.
0: இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் கோடைப்பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் வந்து சென்றார். அடுத்த வாரம் யார், காத்திருப்போம். இரவு வணக்கங்களுடன் நன்றியுடன் விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான்.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. பகல் முழுவதும் இமைத்து இமைத்து களைத்து போன இமைகளுக்கு சிறிது ஓய்வு கொடுத்து உங்கள் இதயங்களை கானங்களால் வருட கோடை பண்பலை நொறுப்புழியைந்தில் நினைவே சுகம் என்று நினைவே சுகம் அளிக்கிறது. சங்ககாலத்தில் போர் வீரர்களுக்கு வைக்கப்படும் நவகண்டம் எனப்படும் நடுக்கற்கள் இந்த மாவட்டத்தில் அதிகம் காணப்பட்டதாம். இந்த இடம் ஒரு காலத்தில் கொடைவள்ளலான அதியமான் ஆட்சி செய்து வந்த இடமாகவும் இந்த பகுதியில் பாராமகால் என அழைக்கப்பட்ட 12 கோட்டைத்தலங்கள் வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகித்திருக்குது. இதில் முதன்மையானது இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள சையத் பாஷா மலை கோட்டையாகும். இவ்வளவு பெருமை வாய்ந்த அழைக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்பில். கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம். 242-242-242-249 முன் இணைப்பிற்கு 0-45-42. இது உங்கள் கோடை பண்பலின் ஒரு புளியந்த நினைவு சுகம் நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன். உங்கள் லட்சுமி நாகேந்திரன். நிகழ்ச்சி குறும் நேயர் வருக, வணக்கம்.
1: அம்மா இங்கே இரவு வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
1: நிச்சயமா எங்களுடைய மாவட்டத்தினுடைய சிறப்புகளை சிறப்புற எடுத்துரைத்த தாங்களுக்கு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா 24 மாவட்ட நேய நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட எனது அன்பான கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம்மா. இரவு வணக்கம் கூறுபவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் சக்கரள்ளி அப்படிங்கிற சிற்றூர்ல இருந்து
0: ஆரம்பிச்சு பாடல் கேட்கலாம்.
1: அம்மா ஒரு வசந்த கீதம். இந்த படத்துல இருந்து கல்யாணம் 1000 காலத்து பயிரம்மா அப்படிங்கிற பாடல் நம்ம 24 நேயர் உட்பட தாங்களுக்கு சேர்ப்போம்.
0: பாடல் கேட்போம்மா. நன்றிங்க.
1: நன்றிமா.

0: இரவு இதமாக்கி கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். 10:07 நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் சுகுமார்.
0: என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: படம் ஒப்பந்தம் பாடல் கல்யாண மேலமடி இந்த பாடல் கொடுங்க.
0: பாடல் கேட்கலாங்களா?

0: நன்றிங்க.
1: நன்றி.
2: திருவள்ளுவர் பேட்டை செல்வரத்னம் பையன் சீனிவாசங்கிற கண்ணனுக்கு

0: இணைந்து தந்து கொண்டிருக்கிறது நினைவீஸ்ரம் கிருஷ்ணகிரி அன்பர்களோடு நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: நான் வந்து போச்சம்பள்ளி வட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டில் இருந்து ரிட்டையர் சப் இன்ஸ்பெக்டர் ஏ முருகன் பேசுறேன்.
0: சரிங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே எங்க தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பத்தி நல்லா சொன்னீங்கம்மா. அழகான இடமா கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: ஓகே, நன்றிங்க ஐயா.
1: எனக்கு படம் பிடிச்சது வந்து சேரன் பாண்டியன். அந்த படம் காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வசந்தம் வந்ததா இந்த பாட்டு.

0: அன்பின் அலை கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா. சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்க ஊரு
0: பாடல் கேட்போமா? நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் சகோதரி.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியான பாடல் கேட்கலாம்.
1: பொன்மணி செல்வன்ல இருந்து பூமான ஏற்ற தொட்டி பொன்னான எழுத்தாலே என்ற பாடல் போடுமா?
0: நன்றி.
2: தொட்டு பொன்னான எழுத்தாலே
3: பிரமாதம்.
2: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
3: சபாஷ்.

0: முந்தி வரும் கவிமுகில் கோடை பண்பலை 100.5 நாளை வளம்பெற காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் மனதொரு ராகம், 9 மணிக்கு வானவில் குரலின் குரலாக, 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடலின் முதல் வரியை கண்டுபிடிக்க வேண்டும். 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக தேனி மாவட்டம் சுரேஷ் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி யாருடைய தெரிவில், திருப்பூர் மாவட்டம் வீர சோழபுரம் கணேசன் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்துறிகையில் சினிமா கொட்டகை. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது, நான் நெகிழ் சிக்கு புக்கு என்ற 2 விளையாட்டுகளோடு. இரவின் மடியில் தாளாட்டாக 9 மணிக்கு கொடை தின்றல் விருந்தினர் விருப்பமாக. 10 மணிக்கு சிவகங்கை மாவட்ட நீர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வளமர காத்திருக்கும் நமது இணைய நிகழ்ச்சிகள். இணைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியிலிருந்து லீலாவதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: வாழ்வே மாயம் படத்துல இருந்து வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம்
0: பாடல் கேட்கலாங்களா? நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: அன்பினிலை கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டு இருக்கிறது. நினைவி சுகம் கிருஷ்ணகிரி அன்பர்களோடு 10:32 வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பொருளில் இருந்து மாதப்பன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: மன்மதலை மனைவி இரவில் கொடுத்த வரம்
0: பாடல் கேட்கலாங்களா? நன்றிங்க.
1: நன்றி மேம். தேங்க்யூ மேம்.

0: 10:36 வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து கார்த்திகை.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க நிகழ்ச்சியில?
1: காதல் ஓய்வு பாடல்
0: பாடல் கேட்கலாங்களா?
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன.

0: இரவோடு இணைந்தாடும் இவ்வெளிக்கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து நினைவீசுகம் கிருஷ்ணகிரி அன்பர்களோடு நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: கோடை பண்பலைக்கும் வணக்கம், உங்களுக்கும் வணக்கம்.
0: பேச சொல்லுங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியிலிருந்து குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் முதல் மரியாதை, அதுல வெற்றி பேர் அனைத்து நேரம்
0: பாடலுக்கே இப்ப மனன்றீங்க.
1: நன்றி.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: தேனிலும் ஓசையாய் ஒழித்து கொண்டிருக்கும் கூட இப்ப மழைக்கிட்ட வணக்கம் அந்தவனே. அந்த இது படத்துல இருந்து வெள்ளி நிலவே அந்த பாடல் கேட்கிற பண்ண.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: வெங்கடேஷ்.
0: சரி, பாடலுக்கே இப்ப மன்னன்றீங்க.

0: கிருஷ்ணகிரி அன்பர்களை சந்தித்து நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் மீண்டும் நினைவுகளால் சுகமீட்டலாம். நாளை இரவு 10 மணிக்கு இந்த இரவு இதமாகட்டும், விடியும் பொழுது சுகமாகட்டும். விடைபெறுகிறேன், உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

நினைவுகள் விழித்து கொள்ளும் இரவில் மனமும் தனக்குள்ளே பேசிக்கொள்ள இந்த இரவுக்கு இனிமையான இசையை துணையாக கொண்டு இரவோடு கொஞ்சம் பேச, நிலவோடு கொஞ்சம் ரசிக்க, நினைவுகளோடு கொஞ்சம் பயணிக்க கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

நேரம் 11:08. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: நேரம் 11:20. இதயம் விரும்பும் பாடல்களுடன் செவிக்கு இசை விருந்து படைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: முந்திவரும் கவிமுகில் கோடை பண்பலையின் உறுப்புழி ஐந்தில் நாளை வளம்பெற காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் மனதொடு ராகம், 9 மணிக்கு வானவில் குரலின் குரலாக, முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடலின் முதல் வரியை கண்டுபிடிக்க வேண்டும். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக தேனி மாவட்டம் சுரேஷ் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி யாருடைய தெரிவில், திருப்பூர் மாவட்டம் வீர சோழபுரம் கணேசன் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்துறிகையில் சினிமா கொட்டகை. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது, நான் நெகிழ் சிக்கு புக்கு என்ற 2 விளையாட்டுகளோடு. இரவின் மடியில் தாளாட்டாக 9 மணிக்கு கொடைத்தின்றல் விருந்தினர் விருப்பமாக. 10 மணிக்கு சிவகங்கை மாவட்ட நீர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வளமர காத்திருக்கும் நமது இணைய நிகழ்ச்சிகள்.

இரவினை இசையால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நேரம் இரவு 11:37.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5
0: முத்தான நேயர்.

0: விரைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

கோடை பண்பலை 100.5 நாளை வளம்பெற இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு கேட்கலாம் வசந்த விடியல், 6:25 ஆலயவுலா, 6:30 கேட்கலாம் அணில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு கேட்கலாம் சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் டபுள் ரோஸ்டர் ரவாயின் வானவில், நாளை வானவிலின் தலைப்பு குரலின் குரல், சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் முனைவர் மு கவிதா, இணை பேராசிரியர் தமிழ்துறை அவர்கள், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில், காலை 10 மணிக்கு கேட்கலாம் பண்பலை வானவில் இந்தியாவின் கலையும் கானமும், 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம் மகளிர் நேரம், தலைப்பு படித்ததில் பிடித்தது, 12:55 ஜிம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீள வழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 கேட்கலாம் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு வெஞ்சார் வந்தார், சிறப்பு விருந்தினர் தேனி மாவட்டம் சுரேஷ் அவர்கள், 3 மணிக்கு கேட்கலாம் உயிரெழுத்து, நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் வீரசோழபுரம் கணேசன் அவர்களின் தெரிவில், 3:10 கேட்கலாம் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசியின் வண்ண தூரிகை சினிமா கொட்டகையாக, 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியங்கள் ஜட்டிகள் டிராயர்கள் அணில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் சினிமா கொட்டகை, மாலை 5 மணிக்கு இடைக்கால பாடல்களுடன் வளமர காத்திருக்கிறது சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 கேட்கலாம் ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:05 பூமெக்ஸ் பனியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள், 7:00 கட்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்களோடு ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்த பந்தம், 7:55 கேட்கலாம் சேவை செய்திகள், 8:00 பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது, 8:25 கேட்கலாம் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள், 9:00 கேட்கலாம் கொடைத்தென்றல், விருந்தினர் விருப்பம் போடி ஏல விவசாயிகள் சங்க கல்லூரி முதல்வர் திரு எஸ் சிவகுமார் அவர்களுடன், 10:00 பழைய இடைக்கால பாடல்களுடன் வளமர காத்திருக்கிறது நினைவே சுகம், நாளைய நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக, 11:00 இடைவிடாத பாடல்களுடன் இரவு சிறகு, இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வளமர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

இரவின் அமைதியை விளக்கி புதிய நம்பிக்கையையும் புத்துணர்வையும் சுமந்து விடியும் ஒவ்வொரு காலை பொழுதும் நம் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கத்தை திறக்கிறது. அந்த புதிய பக்கத்தில் இனிய எண்ணங்களையும் இசை துளிகளையும் சுவையான செய்திகளையும் சேர்த்து கொண்டு உங்களுடன் இணைகிறது நமது கோடைப்பண்பலை. அன்பு நேயர்களே, இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின 6, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 12 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் 28 தேதி திங்கட்கிழமை புதிய வாரத்தின் முதல் நாள். கடந்த நாட்களின் நினைவுகளை மனதில் வைத்துக்கொண்டு வரவிருக்கும் நாட்களின் நம்பிக்கையை கண்களில் ஏந்தி கொண்டு இந்த பலமான அலைவரிசை கோடைப்பண்பலை 100.5 நியூஸ் ஆன் ஏர் செயலிகளும் கேட்டு ரசிக்கலாம். நமது நிகழ்ச்சிகளை

கரும் பறவை சிறகடித்து வானவெளியில் பறக்க, சிறு கீற்றாய் விடி ஒளி உலகமெங்கும் பரவ, வெண்ணிற மேகக்கூட்டம் விடிந்தது கண்டு விலகி ஓடிவிட, இடை நெளிந்து உடல் வளைந்து நிமிர்ந்து நிற்கும் மரங்களோடும் கவி பாடும் குயில்களோடும் ஆண்டவனின் அருளோடும் அழகாக விடிந்த இந்த அதிகாலை பொழுதில் அர்ச்சனை பாமாலையை பண்பலை தொடுக்கும் இந்நேரம் அருள் மாலை.

ஆன்மீக பயணத்தில் உருவாகும் பலவிதமான செல்வங்களும் ஈர்ப்புகளும் நம்மை இறை நிலையை அடையும் இலக்கிலிருந்து திசை திருப்பும் தடைகளே. அந்த தடைகளை தகர்த்து இறைமையை அடைந்திட பக்தி இசை பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை.

துயரம் சூழ்ந்திடும் நேரங்களிலெல்லாம் துணிவெனும் சிறகுகள் தந்து நன்மை செய்யும் நல் எண்ணத்தை தந்திடும் இறைமையின் அருளை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.